நேரம் 5:37. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாணி ஜெயராம் பாடிய ஆனந்த லகரி.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயமுத்தூர் 103 FM ரெயின்போ பண்பலை வரிசையில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 28 நாள், பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 2 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19 தேதி புதன்கிழமை. இந்த நாள் அனைவருக்கும் இனியதொரு மகிழ்வான நன்னாளாக அமையட்டும். நேரம் 5:57.

0: இனி கேட்கலாம் 6 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: காலை 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவு சார்ந்த அமைப்பை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். குழந்தைகள் தொடர்பான பாலியல் பதிவுகளை வெளியிட்டு விதிமீறலில் ஈடுபட்டால் மெட்டா நிறுவனத்திற்கு சட்ட பாதுகாப்பு நீக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய முகமது யாகூப் உள்ளிட்ட 3 பேருக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடியாணையை ஜம்மு காஷ்மீர் எண்ணெய் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. அரசுப்பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பருவமழை முன்னேற்பாட்டுப் பணிகளை கண்காணிக்க 15 அதிகாரிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நியமித்துள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே குப்பைக் கிடங்கில் பெற்ற தீயினை பல மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் கட்டுப்படுத்தினர். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் போதையில்லா தமிழகம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் மாவட்ட ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேகம் தொடர்பான முன்னேற்பாடு ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தலைமையில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சுற்றுலா பேருந்து மோதிய விபத்தில் இரவு காவலர் ஒருவர் உயிரிழந்தார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஈரான் உடன்படும் வரை பேச்சுவார்த்தையை நிறுத்தி வைக்குமாறு அமெரிக்க குழுவினரை தாம் கேட்டுக் கொண்டிருப்பதாக அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மகிழ்வான காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் இணைந்திருக்கிறோம் காலை தென்றல். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கலாம் குரலும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 113 அதிகாரம் நடுவு நிலைமை. குரல் நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். விளக்கம் தீமை பயக்காமல் நன்மையே தருவதானாலும் நடுவு நிலைமை தவறி உண்டாகும் ஆக்கத்தை அப்போதே கைவிட வேண்டும். குறள் நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். விளக்கம் தீமை பயக்காமல் நன்மையே தருவதானாலும் நடுவு நிலைமை தவறி உண்டாகும் ஆக்கத்தை அப்போதே கைவிட வேண்டும். கேட்டது குறளும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரைவுடன் குறள் எண் 113 அதிகாரம் நடுவு நிலைமை.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ந அரவிந்த்குமார் அவர்கள்.
2: உயர்வுடன் வாழ நினைக்கும் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் எண்ணங்களை நெறிப்படுத்த வேண்டும். மனதில் தோன்றும் எண்ணங்கள்தான் மனித வாழ்க்கையின் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் காரணமாக அமைகின்றன. ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நம் மனதில் எழும்போது அதில் உறுதியும் சேர்ந்து தோன்ற வேண்டும். இல்லையெனில் செயல் வடிவம் பெற்றிருக்காது. மனம் சொல்லும் எண்ணங்கள் அனைத்திற்கும் கீழ்ப்படியாது. அதில் எது சரியோ அதை மட்டும் செய்ய முற்படுங்கள். சில சூழலில் நம் மனதில் எழும் எண்ணம் நம்மையே பலவீனப்படுத்திவிடும். எண்ணத்தை உங்களின் கட்டுக்குள் வைக்க வேண்டும். அதற்கு ஒரு வழியை சொல்கிறேன். உங்கள் மனதில் தோன்றும் எண்ணத்தை முதலில் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள். மனதில் தோன்றும் அனைத்து எண்ணமும் உண்மையானது.

0: நடக்கிறதில்லை என்பதை உணருங்கள். நடக்காத ஒன்றை குறித்து ஆழமான பயத்தை உங்களுக்குள் உருவாக்குவது எண்ணங்கள்தான். ஒரு செயல் நிகழ்ந்த பின் அதை குறித்து கற்பனையில் தோன்றும் எண்ணத்தை பற்றி துளியும் கவலை கொள்ளாதீர்கள். நான் செய்த செயலால் எனக்கு ஏதேனும் தீய விளைவு வந்துவிடுமோ என அஞ்சாதீர்கள். உங்களின் மனதில் அப்படி உருவாகும் எண்ணம் நீர்மேல் தோன்றி மறையும் குமிழி போன்றது. அந்த எண்ணம் அந்த நேரத்தில் மற்றும் வலுவாக தோன்றும். மனதில் உருவாகும் எண்ணமெல்லாம் கடல் மேல் எழுந்த அலை போல அடுத்த நொடி இல்லாமல் போகும் என்பதை உணருங்கள். ஒரு செயலை செய்துவிட்டேன், அதனால் எனக்கு துன்பம் வருமோ என சிந்திக்கத் தொடங்கினால் துன்பம் வருகிறதோ இல்லையோ நிச்சயம் எதிர்மறையான எண்ணங்கள் வரும். அவை இல்லாத ஒன்றை இருப்பதைப் போல் காட்டி உங்களை பயப்படச் செய்யும். எதிர்மறை எண்ணமும் பயமும் மனிதனின் மனதிற்குள் வந்துவிட்டால் போதும் வாழ்க்கையில் நிம்மதி போய்விடும். அந்த இரண்டையும் உங்களிடம் இருந்து விளக்க, எண்ணம் என்பது தோன்றி மறைவது, அதனால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது என ஆழமாக உங்களின் மனதினுள் சொல்லுங்கள். உங்களின் மனதைரியம் எதிர்மறை எண்ணத்தை அழித்துவிடும். வாழ்க்கையின் போக்கில் வாழப் பழகுங்கள். எதற்கெடுத்தாலும் பயம் கொள்ளாதீர்கள். வாழ்வது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை மனநிறைவுடனும் அமைதியுடனும் வாழப் பழகுங்கள். எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க பழகுங்கள். யாரையும் குறைத்தும் எண்ண வேண்டாம், நம்முள் குறை இருப்பதாகவும் எண்ண வேண்டாம். நாம் வாழ்வது அழகான வாழ்க்கை. இயற்கையின் படைப்பில் நாமும் ஓர் அற்புதம் என்பதை முதலில் உணருங்கள். நம்மை நாமே ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளத்தை காணுங்கள், உள்ளத்தை அழகாக்குங்கள். உங்களின் முகத்தில் தோன்றும் புன்னகை உங்களை உலகத்தவர் முன்னிலையில் பிரகாசிக்கச் செய்யும். அந்த புன்னகை பலரின் காயங்களுக்கு மருந்தாகும். மகிழ்ச்சியும் மனதைரியமும் ஒருவரின் வாழ்க்கையில் இருந்தால் அவர்களைப் போல் உலகில் மிகப்பெரிய சாதனையாளர் யாரும் இல்லை. நன்மைக்கான விதைகளை நாளும் விதையுங்கள். அனைவரிடமும் அன்போடு பேசுங்கள். இந்த உலகில் அன்பிற்கு இயங்கும் உயிர்கள் அதிகம். என் உறவுகளோடு எப்போதும் பேசுகிறேன் என்கிறீர்களா? நான் சொல்வது உங்களின் இரத்த உறவுகளை மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் உள்ள உறவுகளையும் தான். சில நேர பயணத்தின் போது சில மனிதர்களை கண்டிருப்போம். அவர்கள் நம்மோடு உரையாட முயல்வார்கள், நாமோ பேசாமல் ஒதுங்கியிருப்போம். நீங்கள் மனிதர்களின் மனதை இனங்கண்டு கொண்டால் உண்மையானவர் யார் என்பதை எளிதில் உணர்ந்து கொள்வீர்கள். சாலையில் உள்ள எளியவர்கள் தன்னை யாரேனும் பார்த்து ஒற்றை புன்னகை புரிந்தால் கூட இந்த உலகில் கிடைத்தற்கரிய பரிசுக்கு தனக்கு கிடைத்து விட்டதாக எண்ணி மகிழ்வார்கள். அவர்களை போன்றவர்களுக்கு நாம் நம் அன்பின் மகிழ்வாய் புன்னகையை பரிசளிக்கலாம். ஏனென்றால் அவர்களுக்கு இயற்கையை தவிர துணை என்று வேறு யாரும் இல்லை. நாம் வாழும் இவ்வாழ்க்கை என்பது ஒரு அழகான புத்தகம். அந்த புத்தகத்தில் பல பக்கங்களை நாம் வெற்றி பக்கங்களாகவே வைத்திருக்கிறோம். அன்பினும் பேனாவை கொண்டு கருணை என்ற வார்த்தையை எழுதுங்கள். அந்த அன்பும் கருணையும் உங்களுக்கு தோன்ற முதலில் உங்களின் மன எண்ணத்தை நிர்வகிக்கத் தொடங்குங்கள். நம் மனதில் தோன்றும் எண்ணத்தில் பொறாமை, பேராசை, கர்வம் என்ற மூன்று குணத்திற்கான வித்துக்கள் இருப்பின் அதை அடியோடு கைவிட்டு விடுங்கள். இம்மூன்று குணத்திற்கான எண்ணங்கள் நம் ஆக்கத்திற்கு உகந்தவை அல்ல, நம் அழிவிற்கு துணை செய்பவை. உள்ளத்தின் தூய்மையும் நம் வாழ்வின் மேம்பாடும் நல்லெண்ணத்தினால் உதிப்பது. நன்மையை சிந்திக்க கற்றுக்கொண்டால் எளிதில் மகிழ்வின் பாதையை அடைந்துவிடலாம். நாம் நன்மையை சிந்தித்து வாழும் சூழலில் நம்மை சுற்றி நடப்பதெல்லாம் நன்மையாகவே மாறும். இந்த உலகில் உள்ள அனைத்திலும் நன்மையை காணுங்கள். வாழ்க்கையின் மேன்மையையும் எளிதில் அடைவீர்கள். பயனற்ற எண்ணத்தால் விளைவது தீமையே என உணர்ந்துவிட்டால் ஒருபோதும் நம் மனம் தீய விளைவினை நோக்கிச் செல்லாது. நம் முன்னோர் கண்ட உயர்வான நெறிகளில் மனதை ஒடுக்குதலே மிகச்சிறந்த நெறியாக விளங்குகிறது. மனதில் எழுகின்ற எண்ணத்தை வென்றுவிட்டால் இந்த உலகத்தில் நம்மை வெல்ல யாரும் இல்லை என்பதை உணருங்கள். நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டு எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முயலுங்கள். அவசியமற்ற வருத்தங்கள் கவலைகளை ஒதுக்கி மகிழ்வுடன் வாழுங்கள். இந்த உலகின் அனைத்து இன்பமும் உங்களின் வாழ்க்கையில் தோன்றும்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் ந. அரவிந்த் குமார் அவர்கள்.
2: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டுட்ருக்கோம் காலை தென்றல் நிகழ்ச்சியில். இனி கேட்கலாம் பக்தி பாடல்கள். தொடக்கமாக டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் பாடியது.

நேர்லி நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் இன்றைக்கி நாம் என்னென்ன நிகழ்ச்சிகள் கேட்கவிருக்கிறோம் அதை பற்றின அறிவிப்பு. காலையில் 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நிலைமை விலகை, 7:30 BWF உலக சாம்பியன்ஷிப் 2026 தினசரி கண்ணோட்டம், 7:40 கொஞ்சம் கிளி, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 11:30 இலக்கிய சோலை சிலப்பதிகாரத்தில் கனவு உரை வழங்குபவர் முனைவர் கி சுதாதேவி அவர்கள், பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணே தொழில் முனைவோர் இந்திரா கோபாலன் அவர்களுடன் நேர்முகம். பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை நாட்டுப்புற பாடல்கள், மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் பத்திரப்பன் குழுவினர் வழங்கும் ஒயில் கும்மி, 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, மாலை 5:02 சத்திரசபானம் நிகழ்ச்சியில் ரெயின்போ ஸ்டார் கிளப் வெல்னஸ் கோச் பி வேணுநாதன் அவர்களுடன் நேர்முகம், 7:25 எறும்பூரும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம்குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 10 அங்கக வேளாண்மையில் பண்ணைக்கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின்

0: வணக்கம் விவசாய பெருமக்களே,
1: இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
0: கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 8-10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி சம்பா பருவ மத்திய கால நெல் ரகங்களுக்கு மேட்டுப்பாத்தியின் மூலம் நாற்றாங்கால் அமைக்க வேண்டும். தற்போது நிலவக்கூடிய வானிலையில் கரு உருவாகும் நிலையில் உள்ள குறுகிய கால நெற்பயிருக்கு உடனுக்குடன் பழைய நீர் மறைந்தவுடன் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி ஆடிப்பட்டம் மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த தருணமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் சால்முறை விதைப்பினை மேற்கொள்ளலாம். பெறக்கூடிய மழையை பயன்படுத்தி மானாவாரியில் தீவனச்சோளம் அல்லது தட்டை பயிர் விதைப்பு மேற்கொள்ளலாம். மழையில்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்க வேண்டும். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதால் நிலக்கடலையில் டிக்கா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்பிருக்கிறது. விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் காணப்பட்டால் 1 ஹெக்டருக்கு கார்பன்டசம் 500 கிராம் அல்லது மேங்கோசெஃப் 1000 கிராம் என்ற அளவில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். வரும் 5 நாட்களில் தூறல் மழை எதிர்பார்க்கப்படுவதால் பின்பட்ட கரும்பிற்கு 2வது தவணையாக 1 ஏக்கருக்கு 85 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாஷ் உரமிட்டு மண் அணைக்க வேண்டும். நிலவும் வானிலை காரணமாக தக்காளி நாற்றாங்காலில் நாற்றழுகல் நோய் அதிக அளவில் காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிகுளோரைடு என்ற மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் வீதம் கலந்து 1 சதுர மீட்டருக்கு 4 லிட்டர் என்ற அளவில் ஊற்ற வேண்டும். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதாலும் மழை எதிர்பார்க்கப்படுவதாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் கம்பு கொடுத்து முட்டு கொடுக்க வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கலாம். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். மஞ்சள் பயிரிட்டு 60 நாட்கள் ஆகியிருக்கும் பட்சத்தில் 2வது மேலுரமாக 50 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் கலந்து இட வேண்டும். காற்றின் வேகம் மற்றும் ஈரப்பதம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதால் மஞ்சளில் இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இதை கட்டுப்படுத்த 1 ஹெக்டருக்கு 500 கிராம் கார்

0: பண்டசிம் அல்லது 1000 கிராம் மேங்கோசப் அல்லது 1250 கிராம் காப்பர் ஆக்சிகுளோரைடு மருந்தினை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். தற்போதைய வானிலை கறவை மாடுகளில் நோய் உருவாக்கும் காரணிகளை அதிகப்படுத்தும் என்பதால் பால் கறப்பதற்கு முன்பும் கறந்த பின்பும் 1% பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலை கொண்டு மடியை நன்கு கழுவ வேண்டும். தற்போது நிலவும் காற்றின் அதிக வேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகள் அதிக தண்ணீர் அருந்த வாய்ப்பிருக்கிறது. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரை கால்நடைகளுக்கு கொடுக்க வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
0: 9940903835
1: அல்லது
0: 8222046949
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
0: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066313858288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தின் எதிரில் உள்ள கால்நடை மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நாளை காலை 10 மணிக்கு ஆடு வளர்ப்பு குறித்த பயிற்சி நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ள விவசாயிகள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களுக்குள்ள ஆடு வளர்ப்பு சம்பந்தமான சந்தேகங்களுக்கு தெளிவு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு 0421224852 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு திருப்பூர் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக் கொள்கிறார்.
2: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
3: நீ கேட்காத, நானே கேட்கறேன், எனக்கு கேட்கதான் தெரியும்.
2: கேளு.
4: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னென்ன தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா
5: என்னென்ன தெரியுமா?
4: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம். டோன்ட் மிஸ் இட்.
0: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேயர்களே, இன்று 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 10 அங்கக வேளாண்மையில் பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் சுற்றுச்சூழல் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் இ. பரமேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

0: வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவுகளை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். அரசுப் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவு சார்ந்த அமைப்பை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று குடியரசுத் துணைத் தலைவர் மாளிகையில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் மத்தியில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் என்பவை அறிக்கைகள் மற்றும் அட்டவணைகளைக் காட்டிலும் குறிப்பிடத்தக்க தகவல்களை அளிக்கக்கூடியவை என்று அவர் கூறினார். இப்பணியில் துல்லியமான கள நிலவரங்கள் குறித்த ஆழமான புரிதலுடன் அதிகாரிகள் அணுக வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நம்பகமான புள்ளி விவரங்களே சிறந்த கொள்கை உருவாக்கம் மற்றும் திறமையான நிர்வாகத்திற்கு அடித்தளமாக அமைவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். சென்னையை அடுத்த கோவளத்தில் தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளும் மாநாடு திரு அமித்ஷா தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. இதற்காக இன்றிரவு தனி விமானத்தில் திரு அமித்ஷா வர இருப்பதையொட்டி சென்னை விமான நிலையம், கோவளம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சருக்கு அளிக்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் விமான நிலைய வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. காவல்துறை உயரதிகாரிகள், விமான நிலைய உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். விமான நிலையத்திலிருந்து கோவளம் வரை சாலை மார்க்கமாக உள்துறை அமைச்சர் பயணிப்பதால் சாலைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசுப் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அரசுப் பள்ளியில் கிருமி நாசினி கலந்த குடிநீரை அருந்திய 18 மேற்பட்ட மாணவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களின் உயிருடன் விளையாடும் தாவேக அரசின் இத்தகைய மெத்தன போக்கை கண்டிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசு வெற்று விளம்பரங்களை தவிர்த்து இச்சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் அடுத்த மாதம் 17 நடைபெறவுள்ளது. கும்பாபிஷேகத்திற்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தலைமையில் நேற்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்குடமுடக்கு நன்னீராட்டு பெருவிழா வரும் 17/9/2026 வியாழக்கிழமை காலை 7:40 மணிக்கு மேல் 8:10 மணிக்குள் திருக்குடமுடு சிறப்பாக நடைபெற உள்ளது. திருக்குடமுடுக்கு பெருவிழாவிற்கான காண்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குவதை உறுதி செய்திட காவல்துறை செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்து கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அதேபோன்று மதுரை மாநகராட்சி சார்பில் செய்யப்பட வேண்டிய அனைத்து அடிப்படை வசதிகள் மற்றும் மருத்துவத்துறையின் மூலம் தேவையான மருத்துவ உதவி மையங்கள், மருத்துவ குழு, 108 ஆம்புலன்ஸ் வசதி உள்ளிட்ட அனைத்து மருத்துவ சேவைகள் தயார் நிலையில் வைத்திருக்க ஏற்பாடு, அனைத்து துறை அலுவலர்களையும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. கூட்டத்தில் மாநகர காவல் ஆணையர் திரு ராஜேந்திரன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு தேவநாதன், மாநகராட்சி ஆணையாளர் திரு கௌரவ்குமார், பல்வேறு துறை சார்ந்த உயர் அதிகாரிகள், அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன.

0: உள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக திருவள்ளூர், சென்னை, அரியலூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை, தேனி ஆகிய மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இதற்கிடையே நெல்லை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் முன்னெச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இன்று 19 அதிகாலை 2:30 முதல் ஆகஸ்ட் 20 மாலை 5:30 வரை கேரள, தென் தமிழ்நாடு மற்றும் லட்சத்தீவு கடலோர பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்பட வாய்ப்புள்ளது. இதனையொட்டி நெல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்களும் இன்று மற்றும் நாளை 20 ஆகிய இரு தினங்களில் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் கடல் சீற்றம் காரணமாக நெல்லை மாவட்ட கடற்கரை பகுதிகளில் பொழுதுபோக்கு மற்றும் சுற்றுலா நடவடிக்கைகள் மேற்கொள்ள 2 தற்காலிகமாக முழு தடை விதிக்கப்படுகிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: இருவரி செய்திகள். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஈரான் உடன்படும் வரை பேச்சுவார்த்தையை நிறுத்தி வைக்குமாறு அமெரிக்க குழுவினரை தாம் கேட்டுக் கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சிரியாவின் வடமேற்கு மாகாணமான இட்லிப் பகுதியில் உள்ள விமான படைதளத்தின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய முகமது யாகூப் உள்ளிட்ட 3 எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடியாணையை ஜம்மு காஷ்மீர் எண்ணெய் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். குழந்தைகள் தொடர்பான பாலியல் பதிவுகளை வெளியிட்டு விதிமீறலில் ஈடுபட்டால் மெட்டா நிறுவனத்திற்கு சட்ட பாதுகாப்பு நீக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 தேர்வுகள் குறித்த பட்டியலை அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே குப்பை கிடங்கில் பற்றிய தீயை பல மணி நேரம் போராடி தீயணைப்புத்துறையினர் கட்டுப்படுத்தினர். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் போதையில்லா தமிழகம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் மாவட்ட ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சுற்றுலா பேருந்து மோதி விபத்தில் இரவு காவலர் ஒருவர் உயிரிழந்தார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளை கண்காணிக்க 15 அதிகாரிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நியமித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. சேப்பாக்கில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய சேப்பாக் அணி 19.3 167 ஆட்டமிழந்தது. 168 என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய கோவை அணி 18.5 5 விக்கெட் இழப்பிற்கு 171 எடுத்து வெற்றி பெற்றது. இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் திண்டுக்கல் திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி தென்னாப்பிரிக்க அணியை 6-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. நெதர்லாந்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்திய அணி இடம்பெற்றுள்ள டி பிரிவில் முதலிடத்தை பிடித்துள்ளது. இதனிடையே இந்திய ஆடவர் அணி இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இவர் ஆஸ்திரேலியாவின் கோலின்ஸ் பிலிமோனை 16-21, 21-8, 21-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். மகளிர் இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் த்ரீஷா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவுகளை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். அரசு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 6:55 எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.
1: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 734-0707-734.
4: வணக்கம் நண்பர்களே, தினமும் ஒரு செய்தியோட உங்களை சந்திக்கிறோம். நலமே விளைக நிகழ்ச்சியில் நான் சரண் பேசுறேன். இப்போ நம்ம நேத்து கோபத்தை பத்தி பேசணும். அதாவது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத சில விஷயங்கள் இருக்கு மனநிலையில, கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சில விஷயங்களை நாமளே பெரிதுபடுத்திட்டே வரோம் அப்படிங்கறது. கோபத்தை பத்தி பேசும் பொழுது கோபத்துல ஒரு வகை அல்ல, பல வகையான கோபங்கள் இருக்குது. சோ ஒருத்தர் வந்து கோபம் வந்து அவர்கிட்ட பேசவே மாட்டாங்க, மனதால துன்புறுத்துவாங்க. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா பயங்கரமா அதை ரியாக்ட் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு வந்து ஆறுதல் சொன்னா அமைதி ஆவாங்க, இன்னொருத்தருக்கு ஆறுதல் சொன்னா அதிகமாவாங்க. சோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கோபத்தை நம்ம பாக்குறோம். இது ஒவ்வொன்னுக்குமே வந்து ஹோமியோபதியில ஒவ்வொன்னுக்குமே ஸ்பெசிஃபைடான மருந்து இருக்குது. சோ ஒவ்வொரு கோபத்தையுமே நம்ம வந்து வேறு வகைப்படுத்துறது. இந்த வகையான கோபம் வேற, அடுத்த வகையான கோபம் வேற, ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு மருந்தை வந்து இண்டிகேட் பண்ணும். சோ இதை வந்து அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் சொல்ல உடலமைப்புக்கு தகுந்த மாதிரி அதை பிக்ஸ் பண்ணி அதை நம்ம கொடுக்கும் பொழுது அவங்களுடைய கோபம் எல்லாம் அப்படியே சும்மா குழந்த மாதிரி ஆயிடுவாங்க. சோ இது அதுக்கப்புறம் நம்ம கவுன்சிலிங் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம மெடிடேஷன் எடுத்துக்கலாம். சோ இதே மாதிரியான நிறைய விஷயங்கள், ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயம், இது நம்ம நிறைய பேருக்கு இருக்குது. அது எனக்கே எப்படி சொல்றது, எங்கிட்டயே எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே சொல்றோம். ஆனா ஒரு விஷயத்த கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்ம ஒரு நமக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, ஒருத்தர் பிளட் கொடுக்குறாங்க, எங்கேயுமே பிளட் கிடைக்கல. நம்ம ரொம்ப கேவலமா நினைக்கக்கூடிய ஒரு நபர் நமக்கு பிளட் இருக்குது கொடுக்குறாரு, நம்ம உயிர் காப்பாற்றப்படுகிறது. நம்ம அப்ப என்ன நினைப்போம், அடடா இவர் இல்லைன்னா நம்ம உயிர் போயிருக்குமே. அப்ப நம்ம அந்த ஈகோவை ஒர்க் பண்ணுமா, பண்ணாது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள், நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஈகோங்கிறதே தேவையில்லை. உங்களுடைய செயல்களை நீங்கள் சரியாக செய்தா யாருமே உங்களை வந்து உங்களுடைய உங்களுக்கான ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கான பொசிஷன் கிடைக்கும். யார் வந்து என்னை வந்து கார்னர் பண்ணுறாங்க, என்னை வந்து டாமினேட் பண்ணுறாங்கன்னா உங்கள் வேலையை தொடர்ந்து அமைதியாக சரி பண்ணிகிட்டே இருங்க. யாரை பற்றியும் புறங்கூறாதீங்க. அப்படியே அமைதியாக இருக்க இருக்க இருக்க இருக்க உங்களுக்குன்னு ஒரு பவர் ஆட்டோமேட்டிக்காக உருவாகும். எந்த இடத்துல போய் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்ல விதமாக செஞ்சாலும் அங்கே இருக்கிற ஒரு பிரச்சனையாக டைரெக்டாக உங்களுக்கு ஆப்போசிட் மேலே இருக்கிறவங்கள்ட்ட நம்ம டைரெக்டாக பேசலாம், இதுதான் என்னோட பிரச்சனை, இதை சரி பண்ணி கொடுங்கன்னு. அதற்கு பதிலாக நீங்கள் வேற ஒருத்திட்ட சொன்னீங்கன்னா அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, ஈர் பேனாய் பேணு பெருமாள் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். சின்ன விஷயங்களை நம்ம மிகவும் பெரிதுபடுத்தக்கூடாது. ஸோ சின்ன சின்னதாக நம்ம பெருசாகி பெருசாகி பெருசாகி அது பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கும். ஸோ முடிந்த அளவுக்கு மனநலம் பொறுத்த அளவுக்கு என்னன்னா ஈகோ இல்லாமல் இருங்க. அந்த அகந்தை அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்குள்ள வேண்டாம். திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, இறந்துட்டோம், அதுக்கப்புறம் நம்மளுடைய இது போச்சு. வாழ்க்கையை ஒரே முறை தான் நமக்கு வாழ்க்கையே கடவுள் கொடுத்துருக்காரு. கடவுளோ இந்த பிரபஞ்சமோ எப்படி நீங்கள் நம்புறீங்களோ அப்படி. ஸோ இந்த வாழ்க்கை என்பது ஒரு முறை, இதில் அகந்தை அப்படி அப்படிங்கிற விஷயமே வேண்டாம். லகுவாக இருங்க, அதுதான். எல்லாத்துட்டையுமே லகுவாக இருங்க, எல்லாத்தையுமே நேசிங்க, எல்லாத்துட்டையும் சந்தோஷமா இருங்க. இப்படி மனநிலைக்கு நீங்கள் வாரீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கான நோய்களுடைய தாக்கம் உடம்பு கம்மியாயிடும். பாசிட்டிவ் ஆட்டிடியூடு உங்கள் உடம்புல வரும். அது நோயாளியாக இருந்தாலும் சரி, பொதுவான நபர்களாக இருந்தாலும் சரி, உங்களை சுற்றி நல்ல நண்பர்கள் வட்டம் எப்பொழுதுமே இருக்கும். உங்களுக்காக பரிவு காமிக்கிறக்கோ உங்களுக்காக நிறைய இது பண்ணி, இப்போ நம்ம நிறைய நெகட்டிவாக சொல்கிறோம், எங்கீங்க இப்போ வரவெல்லாம் ஏமாத்துறான் பிடிக்கிறான்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் இப்படி இருந்து பழகுங்க, ஒரு ஒருத்தராக இருந்து பழகுங்க. இருந்து பழக பழக பழக நமக்கு ஒரு மிகச்சிறந்த நட்பு வட்டம் வரும். எதிர்பார்ப்பே இல்லாமல் இருக்கிறதுக்கு பழகுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பழகிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் பல மடங்கு அதிகமாகும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது ஈகோ இல்லாத வாழ்க்கையை என்றைக்குமே கற்றுக்குங்க. அது உங்களுக்கு பல மடங்கு நன்மையை தரும், ஆரோக்கியம் தரும், நல்ல நட்புகளை தரும். ஸோ நாளை மீண்டும் சந்திப்போமா
2: நேயர்கள். இதுவரை கேட்டது
1: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 734-0707-734.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ, குட் மார்னிங் கோயம்புத்தூர். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். நேரம் 7:28 நொடி நின்றிருக்கோம். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேளுங்க வித் மீ ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் பேக் டு பேக் மூணு சூப்பரான பாடல்கள் நாம் கேட்டோம். கேட்ட முதல் பாடல் ஒரு இனிய உதயம் திரைப்படத்திலிருந்து, மனோஜ் கியான் இசையில் எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து. அடுத்த பாடல் பட்டாக்கத்தி பைரவன் திரைப்படத்திலிருந்து, இசை இளையராஜா எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன். இப்போ கேட்ட பாடல் காதல் பரிசு திரைப்படத்திற்காக, இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் புழமை பித்தன். நேர்களை, நம்ம எஃப்எம்ல இன்னைக்கு காலையில 11:30 இலக்கிய சோலை சிலப்பதிகாரத்தில் கனவு உரை வழங்குபவர் முனைவர் கி சுதாதேவி அவர்கள். பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணே, தொழில் முனைவோர் இந்திரா கோபாலன் அவர்களுடன் நேர்முகம். மாலை 5:02 சித்திரசேவானம் நிகழ்ச்சியில் ரெயின்போ ஸ்டார் கிளப் வெல்னஸ் கோச் பி வேணுநாதன் அவர்களுடன் நேர்முகம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

0: செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய தேர்வு முகமையான NTA தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல்படையினர் பத்திரமாக மீட்டனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள ஜப்பான் பிரதிநிதி குழுவினர் மத்தியில் பேசிய அவர், இந்தியா ஜப்பான் இடையேயான நல்லுறவின் முக்கியத்துவம் மற்றும் உறுதியான வளர்ச்சி குறித்து எடுத்துரைத்தார். அமைதி, முன்னேற்றம் மற்றும் இந்தோ பசிபிக் பகுதியில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியில் இரு நாடுகளின் பொதுவான விருப்பம் உள்ளிட்ட விஷயங்களை அமைச்சர் அப்போது பகிர்ந்து கொண்டார். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் உள்ள தொழில் வளங்கள் குறித்தும் எடுத்துக் கூறிய திரு பியூஷ் கோயல், அந்நிய நேரடி முதலீட்டில் ஜப்பான் இந்தியாவின் 5வது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து இந்தியாவில் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்தார். தேசிய தேர்வு முகமையான NTA தனது தேர்வுத்தாள் குறித்த குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. NTA நடத்தும் தேர்வுகளுக்கு முன்பாக அதனை 4 நிலைகளில் ஆய்வு செய்வதற்கு ஏதுவாக புதிய நிபுணர்களை குழுவில் இணைப்பதற்கான பணிகளையும் தேசிய முகமை தொடங்கியுள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தலைமையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் நிபுணர்களை சேர்ப்பது குறித்து அமைச்சரிடம் NTA தலைமை இயக்குநர் விரிவாக எடுத்துரைத்தார். அடுத்த 3 வாரங்களுக்குள் 25 அலுவலர்களை தேசிய தேர்வு முகமையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், அதன் அலுவலகம் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்புடன் புதிய கட்டிடத்திற்கு மாற்றம் செய்யப்பட இருப்பதாகவும் அமைச்சரிடம் எடுத்துரைக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு பணியாளர் தேர்வுகளில் நடைபெற்ற முறைகேடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் நடத்திய தொடர் போராட்டத்தை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2014 ஆண்டு முதல் ஜார்க்கண்ட் மாநில தேர்வாணையம் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் தேர்வுகளை நடத்திய DSR டேட்டா ப்ராசஸிங் நிறுவனத்துடன் இணைந்து நடத்தப்பட்ட தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ஜார்க்கண்ட் மாநில அரசு தெரிவித்துள்ளது. மருந்து ஆய்வாளர்கள், உதவி பேராசிரியர்கள், துணை ஆட்சியர்கள், பல் மருத்துவர்கள், உதவி பொறியாளர்கள், உரிமையியல் நீதிபதிகள், வனச்சரக அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டதில் அடங்கும் என்று ஜார்க்கண்ட் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குழாய்கள் மூலமான இயற்கை சமையல் எரிவாயு இணைப்புகளை பாதுகாப்பான மற்றும் குறைந்த விலையில் வழங்குவதற்கான ஊக்கத்திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டம் அடுத்த மாதம் முதல் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்றும், அதிக எண்ணிக்கையிலான குடும்பங்கள் குழாய் வழி இயற்கை எரிவாயுவை விரைவில் பயன்படுத்துவதை உறுதி செய்யும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போது நாடு முழுவதும் 1,74,00,000 உள்நாட்டு குழாய் வழி சமையல் எரிவாயு இணைப்புகள் உள்ளதாகவும், பயன்பாட்டிற்கு கொண்டுவராத இணைப்புகளை செயல்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதிய பகுதிகளுக்கு குழாய் வழி எரிவாயு கட்டமைப்பை விரிவுபடுத்தவும், நகர எரிவாயு விநியோக நிறுவனங்களை ஊக்குவிக்கவும் இந்த புதிய திட்டம் வழிவகுக்கும் என்று பெட்ரோலிய அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். சென்னையை அடுத்த கோவளத்தில் தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளும் மாநாடு திரு அமித்ஷா தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. இதற்காக இன்றிரவு தனி விமானத்தில் திரு அமித்ஷா வர இருப்பதை ஒட்டி சென்னை விமான நிலையம், கோவளம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சருக்கு அளிக்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் விமான நிலைய வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. காவல்துறையைச் சேர்ந்த உயரதிகாரிகள், விமான நிலைய உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். விமான நிலையத்திலிருந்து கோவளம் வரை சாலை மார்க்கமாக உள்துறை அமைச்சர் பயணிப்பதால் சாலைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். படகு மூழ்கிக் கொண்டிருப்பதாக கடலோர காவல் படையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து டாமன் விமான தளத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு விரைந்து சென்ற கடலோர காவல் படையினர் மீனவர்களை பத்திரமாக மீட்டதாக கடலோர காவல் படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காயமடைந்த 3 மீனவர்கள் உடனடியாக டாமனில் உள்ள மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பு மேலும் கூறுகிறது. மணிப்பூரில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த 46 பேர் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்தனர். இம்பாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு எம் நம் கெம்சாங் சிங் முன்னிலையில் அவர்கள் சரணடைந்தனர். மணிப்பூரில் அமைதியை ஏற்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக சட்டவிரோதமாக வைத்துள்ள ஆயுதங்களை ஒப்படைத்து மறுவாழ்வு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று முதலமைச்சர் ஏற்கனவே அழைப்பு விடுத்திருந்தார். அதனை ஏற்று சரணடைந்த 46 பேருக்கும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மாநில அரசின் மறுவாழ்வு நடவடிக்கையாக சரணடைந்தவர்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிரந்தர வைப்பு நிதியும், 36 மாதங்களுக்கு 6,000 ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படும் என்று திரு எம் நம் கெம்சாங் சிங் தெரிவித்தார். சிரியாவின் வடமேற்கு மாகாணமான இட்லிப் பகுதியில் உள்ள அபு புகார் விமானப்படைத்தளத்தின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. விமானப்படைத்தளத்தின் ஓடுபாதையில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும், இதில் பலத்த சேதம் ஏற்பட்ட போதிலும் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. துருக்கி நாட்டின் ராணுவ படைகளை தனது விமானப்படைத்தளத்தில் நிலைநிறுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், விதிகளை மீறி சிரியா செயல்பட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் மேற்கு பகுதியில் தங்க சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் 30 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மேலும் பலர் சுரங்கத்திற்குள் சிக்கிக் கொண்டுள்ளனர். நானா மெம்பரே மாகாணத்தில் இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 3 மணியளவில் விபத்து ஏற்பட்டதாகவும், தொழிலாளர்கள் பணியில் இருந்தபோது சுரங்கப்பகுதி இடிந்து விழுந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த பகுதியில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், காயமடைந்த தொழிலாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி தென்னாப்பிரிக்க அணியை 6-1 என் கோல் கணக்கில் வென்றது. நெதர்லாந்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்திய அணி இடம்பெற்றுள்ள டி பிரிவில் முதலிடத்தை பிடித்துள்ளது. இதனிடையே இந்திய ஆடவர் அணி இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இவர் ஆஸ்திரேலியாவின் காலின்ஸ் பிலிபோனை 16-21, 21-8, 21-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். மகளிர் இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் த்ரிஷா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்த இணை நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்காவின் லாரன் லாம், ஆலிசான் லீ இணையை 21-15, 21-12 என்ற செட் கணக்கில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய தேர்வு முகமையான NTA தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. சென்னை மெட்சன்ல இருந்து வந்திருக்க வானிலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர்ல குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ், அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். நீலகிரியில குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும், அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும். ஈரோடுல குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ், அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும். திருப்பூரில் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும், அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும். சேலம்ல குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும், அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். கூடவே மிதமான மழைக்கும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ், அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். இதுவரைக்கும் கேட்டோம் சென்னை மெட்சனிலிருந்து வந்திருக்க வானிலை நிலவரம்.

கேட்ட பாடல் சிகரம் திரைப்படத்திலிருந்து. இசை எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் பி டபிள்யூ எஃப் உலக சாம்பியன்ஷிப் 2026 தினசரி கண்ணோட்டம்.

0: குட் மார்னிங் மக்களே, எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கொஞ்சம் கிளி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எந்த குட்டி கிளி வந்து பேச போகுது, எவ்வளவு ஸ்மார்ட்டா பேச போகுது அப்படின்னு கேக்கலாமா?
1: வணக்கம்,
0: உங்க பேர்
1: என்ன?
0: ரொம்ப அழகா இருக்கு உங்க பேரு. உங்களை மாதிரியே என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க தங்கம்?
1: எல்கேஜி.
0: ஆஹா, சரி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: மியாவ் மியாவ் பூனைக்குட்டி
0: பாடுறீங்களா?
1: மியாவ் மியாவ் பூனைக்குட்டி, மீசை உள்ள பூனைக்குட்டி, கருப்பு

0: உங்களை மாதிரியே. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க தங்கம்?
1: எல்கேஜி.
0: ஆஹா, சரி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: மியாவ் மியாவ் பூனைக்குட்டி
0: பாடுறீங்களா?
1: மியாவ் மியாவ் பூனைக்குட்டி, மீசை உள்ள பூனைக்குட்டி, கருப்பு நிறம் பூனைக்குட்டி, கண்ணை உடுத்தும் பூனைக்குட்டி, பாலி குடுத்தா குடிச்சிடும், ஓங்கியலையே பிடித்திடும்.
0: வேற ஏதாவது ரைம்ஸ் பாடுறீங்களா?
1: டிக்கேரி டிக்கேரி டாக், டமால் சேட் ஆப் த கிளாக், clock said one, tamon said down, dickery dickery dock.
0: அழகா பாடுனீங்க. ஓகே, நீங்க பூனைக்குட்டிய பாத்திருக்கீங்களா? எங்க பாத்திருக்கீங்க?
1: வீட்டுல.
0: சரி, அது எப்படி சவுண்ட் குடுக்கும்?
1: மியாவ் மியாவ்னு.
0: சரி, நீங்க தொட்டு பாத்திருக்கீங்களா?
1: கீறிடும்.
0: சோ, ஆமால, அம்மா அப்பா இருக்கிறப்போ பக்கத்துல பாதுகாப்பா தானே பூனை எல்லாம் தூக்கணும்.
1: ஆமா.
0: சரி, நீங்க வானத்துல என்னெல்லாம் பாத்திருக்கீங்க?
1: ரெயின்போ.
0: என்னென்ன கலர்ல இருக்கும்?
1: எல்லா கலர்ஸ்மே இருக்கும். வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்.
0: சூப்பர் சூப்பர். வேற என்னெல்லாம் பாத்திருக்கீங்க ஸ்கைல?
1: ஸ்கைல மேகோ பாத்திருக்கேன், ஸ்டார் பாத்திருக்கேன்.
0: எவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்கு?
1: 10.
0: நீங்க கவுண்ட் பண்ணிருக்கீங்களா? எப்படி கவுண்ட் பண்ணீங்க?
1: 1, 2, 3, 4, 5. 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணேன்.
0: கவுண்ட் பண்ண முடிஞ்சா ஸ்டார்ஸ?
1: கவுண்ட் பண்ண முடியல. பக்கத்து பக்கத்துல குட்டி குட்டியா நிறைய இருந்துச்சு. டயர்ட் கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி அண்ணாலும் நானும் டேடியோ வேன் பண்ணிக்கோ. எப்படி ஆகுது கவுண்ட் பண்ணிடலாம் சொல்லிட்டு.
0: ஓகே அதித்தி, நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு சொல்றீங்களா?
1: சொல்றேன்.
0: வெரி குட் வெரி குட். அப்புறம் என்ன பாத்தீங்க?
1: நிலா.
0: நிலா பாத்தீங்களா? உங்களை மாதிரி ரொம்ப அழகா இருந்துச்சுல.
1: சூப்பரா இருந்துச்சு.
0: நிலா ஒரு நாள் லீவு போட்டுக்குமாமே, எங்க போகுது லீவ் போட்டுட்டு?
1: லீவ் போட்டுட்டு கடைக்கு போகுது. லீவ் போட்டுட்டு அம்மாச்சி வீட்டுக்கு போயிடுச்சு. மறுநாள் வந்துடும்.
0: ஆமால.
1: ஆமா.
0: சரி அதிதி தங்கம், நீங்க பெரியவங்களா வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: நானு பைலட் ஆவேன்.
0: சரி, ஏன் இந்த ஆசை அதித்திக்கு?
1: எல்லாரும் படிப்பாங்களே.
0: ஆமா,
1: அதனாலதான்.
0: சரி, பைலட் ஆகி என்ன பண்ணுவீங்க?
1: பைக் ஓட்டுவேன், ஏரோபிளேன் ஓட்டுவேன், வானத்துல பறப்பேன். பைலட் ஆனதானே ஸ்டார் கவுண்ட் பண்ண முடியும். அதனால நானு நல்லா படிச்சு பைலட் ஆவேன்.
0: அதித்தி, நீங்க நினைச்ச மாதிரியே ஒரு நல்ல பைலட் ஆகிறதுக்கு FM சார்பா வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
2: கொஞ்சம் கீழ பேபி அதிதி தேஜோமையா கூட ரொம்ப அழகா பேசினாங்க ஆர்ஜே லட்சுமி தேவி.
3: இன்று
4: உலக புகைப்பட தினம். 1839 August 19 இதே நாளில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த லூயி டக்கேர் என்பவர் உருவாக்கிய டக்கேரோடைப் என்ற உலகின் முதல் நடைமுறை புகைப்பட முறையை பிரெஞ்சு அரசாங்கம் உலகிற்கு அர்ப்பணித்தது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க கண்டுபிடிப்பை நினைவு கூறும் விதமாகவும், உலகெங்கிலும் உள்ள புகைப்பட கலைஞர்களின் திறமைகளை பாராட்டும் வகையிலும் ஒவ்வொரு ஆண்டும் உலக புகைப்பட தினம் கொண்டாடப்படுகிறது. ஒரு புகைப்படம் 1000 வார்த்தைகளுக்கு சமம் என்பதை உணர்த்தி நினைவுகளை அழியாமல் காக்கும் கலைஞர்களை வாழ்த்துவோம்.
3: இன்று
4: உலக மனிதநேய தினம். 2003 August 19 இதே நாளில் ஈராக் நாட்டின் ஐநா தலைமையகத்தின் மீது நடத்தப்பட்ட குண்டுவீச்சு தாக்குதலில் 22 மனிதநேய பணியாளர்கள் உயிரிழந்ததை நினைவு கூறும் வகையில், 2008 முதல் ஒவ்வொரு ஆண்டும் August 19 உலக மனிதநேய தினம் கடைபிடிக்கப்படுகிறது. போர்கள், இயற்கை பேரிடர்கள் மற்றும் அவசர காலங்களில் தங்களின் உயிரை பணையம் வைத்து களத்தில் நின்று பணியாற்றும் மனிதநேய அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர் அவர்களை கௌரவிப்பதும், அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை உணர்ந்து அவர்களை பாதுகாப்பதும் இந்நாளின் நோக்கமாகும். இந்த ஆண்டு உலகளாவிய ஒற்றுமையை வலுப்படுத்துதல் மற்றும் உள்ளூர் சமூகங்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்ற மைய கருத்தில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
3: இன்று
5: 1, 2, 3, 4.

0: ராஜா இசையில் உதயம் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் வாலி.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: வீட்டை சுற்றி மரங்கள் செடி கொடிகள் வளர்ப்பது சுற்றுப்புறத்தை தூய்மையாக்குவதுடன் ஆரோக்கியமான வாழ்க்கை சூழலையும் உருவாக்குகிறது. தாவரங்கள் ஆக்சிஜனை தருவதோடு காற்றில் உள்ள தூசி மற்றும் நச்சு வாயுக்களை வடிகட்டுகின்றன. செடிகள் மற்றும் மரங்களின் நிழல் மற்றும் நீராவி போக்கு வீட்டை சுற்றியுள்ள

0: வெப்பநிலையை கணிசமாக குறைத்து குளிர்ச்சியான சூழலை தருகிறது. மரங்களின் வேர்கள் மண்ணரிப்பை தடுப்பதோடு மழை நீரை பூமிக்குள் எளிதாக ஊடுருவச் செய்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த உதவுகின்றன. அடர்த்தியான செடிகளும் மரங்களும் வெளிப்புறத்தில் இருந்து வரும் அளவுக்கு அதிகமான இறைச்சலை உறிஞ்சி இயற்கை ஒளி தடுப்பானாக செயல்படுகின்றன. செடிகளுக்கு நீர் ஊற்றுவதும் அவற்றை பராமரிப்பதும் மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதியை தருவதாக கூறுகிறார்கள் மருத்துவர்கள். எனவே வீட்டை சுற்றி மரங்கள் செடிகொடிகளை வளர்ப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டிருக்கோம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இனி கேட்கலாம் சேவை செய்திகள். பாரதிய வித்யா பவன் நடத்தும் இசை நிகழ்ச்சி அஜனூர் பாரதிய வித்யா பவன் அரங்கில் வரும் 21 முதல் 23 வரை நடைபெறவுள்ளது. 236 கலை கண்காட்சி கஸ்தூரி சீனிவாசன் அரங்கில் இன்று முதல் 23 வரை நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு மின்சார வாரியம் மேற்பொறியாளர் அவர்கள் இன்று சிறுமுகை ரோட்டில் அமைந்துள்ள மேட்டுப்பாளையம் கோட்ட அலுவலகத்தில் காலை 11 மணியளவில் மின் நுகர்வோர் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்யும் பொருட்டு வருகை தரவுள்ளார். எனவே மக்கள் தங்கள் குறைகளை நேரடியாக மேற்பொறியாளர் அவர்களிடம் தெரிவித்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
3: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 10 அங்கக வேளாண்மையில் பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் சுற்றுச்சூழல் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் இ. பரமேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

நேர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த் இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணே தொழில் முனைவோர் இந்திரா கோபாலன் அவர்களுடன் நேர்முகம். பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை, நாட்டுப்புற பாடல்கள், மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் பத்திரப்பன் குழுவினர் வழங்கும் ஒயில் கும்மி கேட்கலாம். மலை 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் ரெயின்போ ஸ்டார் கிளப் வெல்னஸ் கோச் பி வேணுநாதன் அவர்களுடன் நேர்முகம். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இதுவரைக்கும் கேட்டோம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நிகழ்ச்சியில் இதுவரை நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா. இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி சுருக்கம், அதைத் தொடர்ந்து வைபான பாடல்களோடு ரெயின்போ வைப் நிகழ்ச்சியை வழங்குறாங்க ஆர்ஜே பானுரேகா.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவுகளை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். குழந்தைகள் தொடர்பான பாலியல் பதிவுகளை வெளியிட்டு விதிமீறலில் ஈடுபட்டால் மெட்டா நிறுவனத்திற்கு சட்ட பாதுகாப்பு நீக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. தேசிய தேர்வு முகமையான NTA தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. டாமன் கடற்பகுதி

பகுதியில் படகு பழுதாந்தால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல்படையினர் பத்திரமாக மீட்டனர். பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய முகமது யாகூப் உள்ளிட்ட 3 பேருக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடி ஆணையை ஜம்மு காஷ்மீர் என்ஐஏ நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. அரசுப்பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளை கண்காணிக்க 15 அதிகாரிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நியமித்துள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே குப்பைக் கிடங்கில் பற்றிய தீயை பல மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் கட்டுப்படுத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சுற்றுலா பேருந்து மோதிய விபத்தில் இரவு காவலர் ஒருவர் உயிரிழந்தார். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். துரந்த்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் தில்லி அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

வணக்கம் நேர்களே, நேரம் 8:53. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இது ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் என் பானுரேகா. ரெயின்போ வைப்ஸ்ல இன்னைக்கு ஜிகே க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இந்தியாவின் முதல் பெண் டாப்கன் போர் விமானி அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்கிறவங்க யார் அப்படிங்கறத. இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னா 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பதில்களை அனுப்பலாம். எஃப்எம் ரெயின்போ கேளுங்க, எப்பவுமே இது செம்மது ஒழுங்க.

புன்னகை தேசம் படத்திலிருந்து சுஜாதா பாடின பாட்டு கேட்டோம். 8:24 எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இது ரெயின்போ வைப்ஸ். டாப்கன் போர் விமானி அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லைங்க. ஒரு டாப்கன் போர் விமானி ஆகணும் அப்படின்னா அதுக்கு கடுமையான பயிற்சியெல்லாம் மேற்கொள்ளணும். அது நம்மளுடைய இந்திய விமானப்படையினுடைய மிக கடினமான மதிப்புமிக்க பயிற்சி பெற்றா மட்டும்தான் டாப்கன் போர் விமானியாக வர முடியும். அமெரிக்காவினுடைய கடற்படையின் டாப்கன் பயிற்சிக்கு இணையாக கருதப்படக்கூடியதுனால இதை வந்து இதில் பயிற்சி பெறுறவங்கள டாப்கன் போர் விமானி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாப்கன் போர் விமானி ஆகணும் அப்படின்னா எல்லாராலேயும் ஆக முடியாது. விமானப்படையில் இருக்கக்கூடிய தலை சிறந்த விமானிகளில் 1% பேரை தேர்ந்தெடுத்து இந்த டாப்கன் போர் விமான பயிற்சிக்கு அனுமதிப்பாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா 20 வாரம் கடுமையான பயிற்சி மேற்கொண்டு அதை வெற்றிகரமாக நிறைவு செஞ்சால் மட்டும்தான் டாப்கன் போர் விமானியாக வர முடியும். ஃபைட்டர் காம்பேட் லீடர் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குது, 20 வாரத்துக்கு ஒரு பயிற்சி இருக்குது, அதை FCL அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேம்பட்ட வான் சண்டை, ஆயுத பயன்பாடு, அந்த பணி திட்டமிடல், இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள், ரொம்ப கிரிட்டிக்கலான எமர்ஜென்சியான சிச்சுவேஷனில் எப்படி நாம் கையாள்றது, அதுக்கான திட்டமிடல் நுணுக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் மிக கடுமையான பயிற்சி இந்த 20 வார காலம் நிறைவு பண்ணால் மட்டும்தான் டாப்கன் போர் விமானி அப்படிங்கிற அந்தஸ்தை பெற முடியும்.

ரெயின்போஸ் படத்துல இருந்து கார்த்திக் சித்ரா சிவராமன் பாடின பாட்டு கேட்டோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இது ரெயின்போ வைப்ஸ். நேர்களை நமது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் என்சிஇஆர்டி தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். நேர்களை இன்று மதியம் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணே தொழில் முனைவோர் இந்திரா கோபாலன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இனி தொடர்வது ஆங்கில செய்தியறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

8:30 42 ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இது ரெயின்போ வைப்ஸ். இன்னைக்கு ரெயின்போ வைப்ஸ்ல நாம கேட்டிருந்த ஜி கே க்வெஸ்சன், இந்தியாவின் முதல் பெண் டாப்கன் போர் விமானி அப்படிங்கிற சாதனையை படிச்சிருக்கிறவங்க யார்? உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னா 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பதில்களை அனுப்பலாம்.

சுந்தர டிராவல்ஸ் படத்திலிருந்து பி ஜெய சந்திரன் பாடின பாட்டு கேட்டோம். 8:36 என்னுடைய எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இது ரெயின்போ வைப்ஸ். டாப் கன் போர் விமானியாக வரணும் அப்படின்னா அதுக்கு கடுமையான பயிற்சியெல்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அதுக்கான பயிற்சியை கொடுக்கக்கூடிய நிறுவனம் டாக்டிக்ஸ் அண்ட் ஏர் காம்பேட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிற நிறுவனம் தான், அதாவது TACDE அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லணும் அப்படின்னா தந்திரங்கள் மற்றும் வான்வழி போர் மேம்பாட்டு நிறுவனம். இந்த நிறுவனம் தான் இந்த டாப்கன் போர் விமானி ஆகணும்னா அதுக்கான பயிற்சியான ஃபைட் காம்பேட் லீடர் அதாவது FCL அப்படிங்கிற இந்த பயிற்சியை கொடுக்குது. இந்த நிறுவனம் மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் அமைஞ்சிருக்கு. முதல்ல இந்த நிறுவனம் 1971 உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறமா அதுக்கு வடிவமைக்கப்பட்டு மறுபெயரிட்டு December 1972 இந்த TACDE அப்படிங்கிற பேர் வச்சாங்க, அதாவது டாக்டிக்ஸ் அண்ட் ஏர் காம்பேட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிற பேர் வச்சாங்க. அதிலிருந்து இதனுடைய பணி தீவிரமாக செஞ்சிட்ருக்காங்க. அதாவது போர் விமான பயிற்சி படைத்தளமாக எக்கச்சக்கமான வேலைகள் இவங்க செஞ்சிட்ருக்காங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இராணுவ விமானங்களுக்கான இந்த தந்திரங்கள், டாக்டிக்ஸு, அதுக்கான உபாயங்கள், நடைமுறைகள், அதனுடைய இயக்க நடைமுறைகள், செயல்பாட்டு கோட்பாடுகள் இதெல்லாம் உருவாக்கி கொடுக்கறது இந்த TACDE நிறுவனம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த FCL ஃபைட் காம்பேட் லீடர் இந்த டாப்கன் விமானி ஆகணும்னா அதுக்கான பயிற்சி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெலிகாப்டர் போர் நடைமுறைகள், அதில் இருக்கக்கூடிய முதன்மையான போர் விமானிகளுக்கு கட்டுப்பாட்டாளர்களுக்கான பயிற்சிகள் இதெல்லாமே இவங்க கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம உண்மையான போர் பயன்பாட்டிற்கு முன்னாடி இந்த தளத்தில் தான் புதிய விமானங்கள், ரேடார்கள், ஆயுதங்கள் இதையெல்லாமே சோதனை பண்ணி பார்க்குறாங்க.

கிருஷ்ணன் சுஜாதா பாடின பாட்டு நினை உன்னை நினைத்து படத்துல இருந்து கேட்டோம். 8:49 எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இது ரெயின்போ வைப்ஸ். இன்னைக்கு ரெயின்போ வைப்ஸ்ல நம்ம கேட்டிருந்த ஜி கே கொஸ்டினுக்கு நிறைய நேயர்கள் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் பதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பாத்துருவோம். கோவை தேவராயபுரத்திலிருந்து ராஜா, பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசிலிருந்து, அதுக்கப்புறம் சாந்தி நடராஜன் பொன்னேகவுண்டனூர்லேருந்து பதில் கொடுத்துருக்காங்க. கோகுல், கமலேஷ், ஸ்ரீரித்வி இவங்கெல்லாம் சிறுமுகை பகுதியிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. ஜெய கிருஷ்ணாபுரத்துலேருந்து சஹானா ஆதிரன் இவங்களுடைய குடும்பத்தார் எல்லாரும் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து நிறைய நேயர்களுடைய பதில்கள் இருக்குது. பாண்டிய நகர்லேருந்து சிவசங்கர், இந்திராணி சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பரமசிவம், தர்ஷினி, ஈஸ்வரி, பெரியவரம்பச்சேரி பகுதியிலேருந்து பதில் கொடுத்துருக்காங்க. ஆலாங்கொம்பு தண்ணீர் தரத்துலேருந்து விஜயகுமார், உமா மகேஸ்வரி குடும்பத்தார். சாவக்காட்டுப்பாளையத்திலிருந்து சங்கீதா தங்கவேல் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வெள்ளியங்கிரி, பிரேமா வெள்ளியங்கிரி கருமத்தம்பட்டி பகுதியிலிருந்து, மதுக்கரையிலிருந்து பெரியசாமி, சாமிசெட்டி பாளையத்திலேருந்து கிருஷ்ணராஜ், சிறுமுகை பகுதியிலிருந்து சங்கரேஸ்வரன், மஞ்சுளா இவங்களும் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. கோத்தகிரியிலேருந்து சுதீஷ், மணக்கடவுலேருந்து கார்த்திக், கீதாஞ்சலி சரியான பதில் கொடுத்துருக்காங்க. ஆறுசாமி தடாகம் புதூர்லேருந்து குகன், சிந்து கோத்தகிரி பகுதியிலேருந்து, விஎன் நிலங்கம் சாமிசெட்டி பாளையத்திலேருந்து, கோவை ரத்தினபுரியிலேருந்து ராஜா முகமது, உமா செட்டி வீதியிலேருந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. பெருமாள் சாமி சுமதி சாவக்காட்டுப்பாளையம் பகுதியிலேருந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. கோணமலையிலிருந்து ஆனந்தன், சிறுமுகையிலிருந்து சோமு கலைவாணி, கணேஷ் சிறுமுகையிலிருந்து அரியலூர் வீரதுரை, பூலோபலையத்திலிருந்து ஆனந்த முருகன், சென்னையிலிருந்து பிரமிளா, காந்திபுரத்திலிருந்து ஜஸ்டின் திரவியம், நங்கவலையிலிருந்து ராஜாராம், திருப்பூர்லேருந்து பாலா, மூக்கனூர்லேருந்து செந்தில் பிரபு குடும்பத்தார், விநாயகபுரத்திலிருந்து சண்முக சுந்தரம், சிங்காநல்லூர்லேருந்து ஜெயலட்சுமி மனோகரன், ராபர்ட் இளமாறன் வசந்தி பட்டுக்கோட்டை பகுதியிலிருந்து, ரெட்ஃபீல்ட்ஸ்லேருந்து மனோ கிரிஷ், பாண்டிய நகர்லேருந்து ரங்கராஜ் வீரேஸ்வரி குடும்பத்தார், அள்ளிநகரத்திலிருந்து மகாதேவன், நஞ்சுண்டாபுரம் குகன், பெரியவதம்பச்சேரி மல்லிகா மந்திராச்சலம், கஞ்சம்பட்டி சண்முகம், ஹோப் காலேஜ் பிரணயா குகன், மதுரை ஐஸ்வர்யா மித்ரன், கஞ்சம்பட்டி ராமசாமி, விஸ்வம் அறந்தாங்கியிலிருந்து தொட்டம்பாளையத்திலிருந்து கோகிலா பழனிசாமி, ரமண முதலிபுதூர்லேருந்து சண்முக சுந்தரம் இவங்க எல்லாரும் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள் கனியூர்லேருந்து அண்ணாதுரை சரியான பதில் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெல்லம்பட்டியிலேருந்து சிவகுமார், புவனேஸ்வரி சரியான பதில் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள் வந்து சரியான பதில்கள் கொடுத்துருக்காங்க. பாடலை தொடர்ந்து பதில் என்ன அப்படிங்கிறது என்ன சொல்கிறேன். ஸ்டே டியூன் வித் எஃப்எம் 103 கோயம்புத்தூர்.

0: கார்த்திக் மகத்தி பாடின இந்த பாட்டு வர்ணஜாலம் படத்துல இருந்து. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல ரெயின்போ வைப்ஸ்ல நாம இன்னைக்கு கேட்டிருந்த ஜிகே க்வெஸ்சன், இந்தியாவின் முதல் பெண் டாப்கன் போர் விமானி அப்படிங்கிற சாதனையை படைச்சவங்க யார் அப்படிங்கறது தான். இதுக்கு சரியான பதில், இந்திய விமானப்படையின் முதல் பெண் டாப்கன் போர் விமானியா பாவனா காந்த் வரலாறு படைச்சிருக்காங்க. அவுனி சதுர்வேர்த்தி, மோகனா சிங் இவங்களோட இணைந்து நாட்டின் முதல் பெண் போர் விமானிகள் குழுவில் இவங்க இடம்பெற்றாங்க. 2016 ஜூன் மாதத்தில் இவங்க இந்திய விமானப்படையில் பணியில் சேர்ந்தாங்க. 2019 வருஷம் பகல் நேர போர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள தகுதி பெற்ற முதல் பெண் இந்திய விமானி அப்படிங்கிற பெருமையும் இவங்களுக்கு கிடைச்சிச்சு. 2021 வருஷம் நடந்த குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்ற முதல் பெண் போர் விமானியும் இவங்க தான். அதுக்கப்புறமா 2024 வருஷம் குடியரசு தின விமான சாகச நிகழ்ச்சியிலையும் இவங்க பங்கேற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் MiG-21 பைசன் விமானத்தில் தனித்து பறந்து சாதனை பண்ணாங்க. இப்போ நவீன போர் விமானமான சுகோய் 30 MKI போர் விமானங்களையும் இவங்க இயக்கிட்டு இருக்காங்க. குவாலியர்ல இருக்கக்கூடிய இந்த TACDE அப்படிங்கிற பயிற்சி நிறுவனத்தில் போர் விமானப்படை தலைவர், அதாவது FCL பயிற்சியை வெற்றிகரமாக முடிச்சு முதல் டாப் கன் போர் விமானி அப்படிங்கிற பெருமையையும் இவங்க பெற்றிருக்காங்க. நான் கேட்டிருந்த இந்த கேள்விக்கு பதில் சொன்ன எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்து சொல்லிடுவோம். நேரம் 8:50. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல ரெயின்போ வைப்ஸ் கேட்டுட்டு இருக்கோம்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் வருவார் சைபால், சரியா திறங்க சைபால், இதில் அடையார் சைபால், சேர்த்து புண்ணா சைபால். சைபால்
3: ஒரு அம்மா தெருவில் உட்காந்து என்னத்தையோ தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா ஒரு சூஃபி ஞானி. அவங்க பேர் என்னென்னா ரபியா அல் அடாவியா. அந்த அம்மாவுக்கு கண் கூட தெளிவாக தெரியாது. அந்த பக்கமாக வந்த சில பேர் இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வந்தாங்க. என்ன தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு அந்த அம்மா, அந்த கேள்வி அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை, நான் தேடிட்டு இருக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் எனக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னாங்களாம். உதவி செய்ய வந்தவங்களுக்கு ஆச்சரியம், எதை தேடுறோங்கிறது தெரியாமல் இப்படி ஏன் நேரத்தை செலவழிக்கிறீங்க, நாங்கள் எப்படி உங்களுக்கு உதவ முடியும், எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ருக்காங்க. சரி, உங்களை திருப்தி பண்ணுறதுக்காக சொல்கிறேன், ஒரு குண்டூசி தொலைஞ்சி போச்சு, அதை தேடுறேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அதுக்கப்புறம் இவங்களும் சேர்ந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் நேரம் ஆச்சு, ஒன்றும் கிடைக்கல. உதவி செய்ய வந்தவங்களும் அழுத்து போட்டாங்க. அப்புறம் கேட்டாங்க, இதை பாருங்கம்மா, இது ரொம்பவும் பெரிய தெரு, அகலமான தெரு, அதனால் குறிப்பாக நீங்கள் எந்த இடத்துல அந்த குண்டூசியை தொலைச்சிங்க அதை சொல்ல முடியுமா.

0: பண்ணாங்களாம். இதுக்கு அந்த அம்மா, நீங்கள் மறுபடியும் அர்த்தமில்லாத கேள்வியை கேட்குறீங்க, உங்கள் கேள்விக்கும் நான் தேடுறதுக்கும் என்ன சம்மந்தம்னாங்களாம். இதை கேட்டதும் அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. என்னம்மா நீங்கள் பைத்தியம் மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னாங்களாம். சரி, உங்களை மறுபடியும் திருப்திப்படுத்துறதுக்காக சொல்கிறேன், அதை நான் வந்து எங்கள் வீட்டில் தொலைச்சுட்டேன் அப்படின்னாங்களாம். அப்புறம் எதுக்காக இங்கே வந்து தேடிட்டுருக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே தான் வெளிச்சம் அதிகமாக இருக்குது, அங்கே வீட்டுக்குள்ளே இருட்டாக இருக்குது, அதனால் இங்கே வந்து தேடுறேன், வெளிச்சம் உள்ள இடத்துல தானே தேட முடியும் அப்படின்னாங்களாம் அந்த ஞானி. இந்த கதைக்கு என்ன அர்த்தங்கிறத பெரியவங்க சொல்கிறாங்க. அதாவது இந்த தேடுதல்ங்கிறது ஒரு வியாதி, அது வந்து நம்ம வந்து சதா அலைய வைக்கும், பைத்தியமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணோம், ஒரு காலம் வந்து அது நிறைவு அடையவே அடையாது. வாழ்வுங்கிறது ஒரு புரிந்து கொள்ள முடியாத சதா இயங்கி கொண்டிருக்கிற ஒரு செயல், அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் கிடையாது. எதையோ தேடணும் அப்படிங்கிற உந்துதல் நமக்குள்ளே இருக்கும், ஆனால் குறிப்பாக எதை தேடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது புரியாது. அப்படி ஏதாவது ஒன்றை தேடி அடைஞ்சிடுறோம்னு வச்சுக்கோங்க, உடனே ஒரு அதிருப்தி வந்துடும், அதனால் வாழ்க்கைங்கிறது சலிப்பு நிறைந்தது அப்படிங்கிற எண்ணத்தை உண்டாக்கிக்கிறோம். ஒன்று அடைஞ்சதுக்கு அப்புறம் இன்னொன்று தேட ஆரம்பிச்சிருவோம். ஆக இந்த தேடல்ங்கிறது நாம் ஒன்று அடைஞ்சாலும் அடையாவிட்டாலும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும், இதுக்கு முடிவே கிடையாது. இந்த உண்மையை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பெரியவங்களுடைய கருத்து. ஏழையும் தேடுறான், பணக்காரனும் தேடுறான், நோயாளியும் தேடுறான், நோய் இல்லாதவனும் தேடுறான், அதிகாரம் உள்ளவனும் தேடுறான், அதிகாரம் இல்லாதவனும் தேடுறான், முட்டாளும் தேடுறான், அறிவாளியும் தேடுறான். ஆனால் யாரும் இதை தான் தேடி சாதிக்க போகிறோம், இதுதான் முடிவு அப்படின்னு திட்டவட்டமாக சொன்னதில்லை. ஒன்று அடைஞ்சதும் இன்னொன்று தேட ஆரம்பிச்சிடுறாங்க, அவ்வளோதான். அதாவது உங்களின் தேடுபவர் உங்கள் உள்ளே தான் இருக்கிறார், அவரை தேடி கண்டுபிடியுங்கள். இதுதான் ஞானிகள் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை. நம்மால் ஒருத்தன் ஜெயிலில் இருந்தான், இன்னொரு கைதி அவனை பார்த்து கேட்டான், ஏன்ப்பா உன்னை பார்க்கறதுக்கு வெளியிலேருந்து யாருமே இங்கே வர்றது இல்லையே, உனக்கு சொந்தக்காரங்களே கிடையாதா அப்படின்னு கேட்டானா. ஏன் இல்லை, எனக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் உண்டு, அவங்க என்னை பார்க்க வராததுக்கு காரணம் வேற அப்படின்ட்டுருக்கான் இவன். என்ன காரணம்னு கேட்டான் அவன். அதுக்கு இவன் சொன்னானா, அதுக்கு என்ன காரணம்னா அவங்க எல்லாரும் இங்கே உள்ளேயே இருக்கிறாங்க அப்படின்னு.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

சித்ரா எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடின இந்த பாட்டு காமராச படத்துல இருந்து. இந்த பாட்டோட ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுது. நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் என் பானுரேகா. நேர்களை இது உங்கள் நினைவிற்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்று முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில இலக்கிய சோலை சிலப்பதிகாரத்தின் கனவு உரை வழங்குபவர் முனைவர் கி சுதா தேவி அவர்கள். இனி தொடர்வது 9 செய்திச் சுருக்கம். அதனைத் தொடர்ந்து இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை தோத்து வழங்க ஆர்த்தி சிவா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எஃப்எம் ரெயின்போ கேளுங்க எப்பவுமே இது செம்மதுளுங்க.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பிற உயிரினங்களின் நலனுக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் தொடர்ந்து உழைப்பதன் மூலமே மனித வாழ்வு முழுமையடைவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவுகளை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். தேசிய தேர்வு முகமையான NTA தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல்படையினர் பத்திரமாக மீட்டனர். பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய முகமது யாகூப் உள்ளிட்ட 3 பேருக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடியாணையை ஜம்மு காஷ்மீர் NIA நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. மணிப்பூரில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த 46 பேர் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்தனா்.

சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பருவமழை முன்னேற்பாட்டுப் பணிகளை கண்காணிக்க 15 அதிகாரிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நியமித்துள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே குப்பை கிடங்கில் பற்றிய தீயை பல மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் கட்டுப்படுத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சுற்றுலா பேருந்து மோதிய விபத்தில் இரவு காவலர் ஒருவர் உயிரிழந்தார். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் தில்லி அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ, குட் மார்னிங். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. கேட்க போறோம் நிகழ்ச்சி தொகுப்புல நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா. இன்னைக்கு இது உங்கள் சாய்ஸ். யாருக்கானது, எந்த மாவட்ட நேயர்களுக்கானது அப்படின்னா, திருப்பூர் மாவட்ட நேயர்களே ரெடியா இருங்க. இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கானது. உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் வந்து நீங்க கால் பண்ணி கேட்கலாம். 2312103 2317 4 6 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டிருக்கோம். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனியும் நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் முடுவலிம்பட்டம் மூங்கத்தோடு ரங்கசாமி.
0: என்ன பாடல் வேணுங்க சார் உங்களுக்கு?
1: நல்ல புது பாட்டு ஒன்று போட்டுங்க.
0: புது பாட்டு ஒன்று சரி, உங்களுக்காக வந்துட்டே இருக்குது, கேளுங்க.
1: நன்றி.

0: நமது ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயமுத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். எஃப்எம் ரெயின்போ 103 கோயமுத்தூர்ல கேட்டிருக்கோம். இது உங்கள் சாய்ஸ். திருப்பூர் மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்களோடு இனியும் நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: பல்லடம்பட்டம் மல்லேவாண்டம் படத்துல இருந்து பூபதி பேசுறேங்க.
0: என்ன பாடல் வேணுங்க உங்களுக்கு?
1: திருநாள் படத்துல இருந்து பழைய சோறு பச்சை மிளகாய்.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இது உங்கள் சாய்ஸ் கேட்டிருக்கோம் நிகழ்ச்சியில் இணையும் நேயர். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நமஸ்காரம், நான் சுஜாதா பேசுறேன், திருப்பூர்ல இருந்து.
0: சுஜாதா மேம், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மேடம், எனக்கு பைரவா படத்துல இருந்து ஒரு பாட்டு போடுங்க.
0: ஓகே, உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்குது.
1: தேங்க்யூ மேடம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டிருக்கோம். இது உங்கள் சாய்ஸ் திருப்பூர் மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடலோடு. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நீ காலை வணக்கம்
0: எங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குள வட்டம் தாசர் வீட்டுல இருந்து பாலசாமி பேசுறேன்.
0: என்ன பாடல் வேணுங்க இன்னைக்கு உங்களுக்கு?
1: அழகுராஜா படத்துல இருந்து உன்னை பார்த்த நேரம் அந்த பாடல் கொடுத்துருங்க.

0: கேட்டுட்ருக்கோம். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் விருப்ப பார்லை கே கே நீம் நேயர். வணக்கம்.
1: பெரிய காலை வணக்கம். திருப்பூர்ல இருந்து மனவை கா சந்திரசேகர்.
0: என்ன பாடல் வேணுங்க சார்?
1: தர்பார்ல இருந்து சும்மா கேளு.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு.

0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் தொட்டிமன்ல இருந்து எஸ்விஎஸ் வெங்கடேஷ் மேடம்.
0: என்ன பாடல் வேணுங்க
1: மேடம்? கொம்மன் பாடல இருந்து கருப்பு வந்து கம்பிக்கார வேட்டி பாடல் வேணுங்க மேடம்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல்
1: மேடம்
0: கேளுங்க.

0: கேட்டுட்ருக்கோம். இது உங்கள் சாய்ஸ். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹலோ மேடம். வணக்கங்க மேடம்.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் திருப்பூர் மாவட்டம் தளியில இருந்து மனோகர் பேசுறேன். உடுமலை பட்டம்.
0: என்ன பாடல் வேணுங்க உங்களுக்கு?
1: கலாட்டா கல்யாணம் தனுஷ் படத்துல இருந்து நல்ல பாட்டா ஒரு பாடு போடும்.
0: உங்களுக்காக நல்ல பாட்டா வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: ரொம்ப தேங்க்ஸ்.

0: 503 கோயம்புத்தூர்ல கேட்டுருக்கோம். இது உங்கள் சாய்ஸ். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் காங்கேயம் திருவிக நகர் ரூபா வேலுமணி பேசுறேன்.
0: என்ன பாடல் வேணுங்க உங்களுக்கு?
1: அமரன் படத்துல இருந்து போடுங்க.
0: அமரன் படத்துல இருந்து நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்குது.

0: கேட்டுட்ருக்கோம். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் விருப்பப்படல கேட்க இணைகிறாங்க. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணுங்க உங்களுக்கு? என்ன படங்க?
1: வாழை.
0: ஓகே, வாழை படத்துல இருந்து நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்குது.

0: திருப்பூர் மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடலோட இன்னைக்கு இது உங்கள் சாய்ஸ். நம்ம கேட்டுட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில இனி நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க சார்?
1: திருப்பூர் மாவட்டம் செம்மிபாளையம் தமிழ்நகர் சுமதி கனகராஜி மேம்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: பச்சிவேல் படத்திலிருந்து, இந்த வெற்றிவேல் படத்திலிருந்து உன்ன போல ஒருத்தர் நான் பாட்டேன்.
0: வெற்றிவேல் படத்திலிருந்து நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்டு பகிர்ங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டுருக்கோம். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனியும் நேயர் வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர்ல இருந்து துரைசாமி காஞ்சனா தேவி பேசுறேங்க.
0: என்ன பாட்டு வேணுங்க?
1: அரண்மனை 2 படத்துல இருந்து குருவி குட்டி முட்டாய் குருவி ரொட்டி பாட்டு போடுங்க.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்குது, கேளுங்க.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இது வரைக்கும் கேட்டோம். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இதுவரை நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவாயினும் சில நொடிகளில் 10 மணிக்கான செய்தி சுருக்கம், அதைத் தொடர்ந்து ஒரு அழகான கிராமத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்ஜே பானுரேகா.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு தற்போதுள்ள 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பேரவை விதி எண் 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர், தற்போது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் என்ற தொகையை 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அறிவித்துள்ளார். இதேபோல் முதலமைச்சரின் தொகுதியான சென்னை பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகளுடன் கூடிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்படும் என்று திரு விஜய் அறிவித்துள்ளார். தஞ்சை, கோவை, மதுரை, திருநெல்வேலி, விழுப்புரம் ஆகிய 5 இடங்களில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முதற்கட்டமாக ராஜாஜி மருத்துவமனையில் 8 தளங்களுடன் கூடிய புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என்று கூறினார். தமிழகத்தில் 7 புதிய செவிலியர் கல்லூரிகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் தொகுதி முழுவதும் சென்று மக்கள் பணியாற்ற ஏதுவாக அவர்களுக்கு கார் வழங்கப்படும். ஓட்டுநர் கார் பராமரிப்பு செலவுகளுக்காக அனைத்து உறுப்பினர்களுக்கும் மாதந்தோறும் 75,000 ரூபாயும் உதவியாளர் படியாக 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தமது அறிவிப்பில் வெளியிட்டார். தேசிய தேர்வு முகமையான NTA தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். மணிப்பூரில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த 46 பேர் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்தனர். புதுச்சேரியிலிருந்து கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் கடத்தப்பட்ட மது பாட்டில்களை மயிலம் சாலையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 5 பேரை கைது செய்தனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிரணி

10:02 53 இது FM Rainbow 103 கோயம்புத்தூர். இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்கோலம். இன்னைக்கு நான் உங்களை கூப்பிட்டு போகக்கூடிய ஊர் ஈரோடு மாவட்டம் நம்பியூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈர்காலூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு. கிராமம் என்னமோ சின்னது தாங்க, ஆனால் இங்கே பார்க்கறதுக்கு பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த கிராமத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம வந்து புளியம்பட்டியிலிருந்தும் போகலாம், நம்பியூர்லேருந்தும் போகலாம். புளியம்பட்டியிலிருந்து நம்பியூர் வழியாக போகிற வழியில் தான் இந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா புளியம்பட்டியிலிருந்து நம்பியூருக்கு ரெண்டு ரூட்டில் போகலாம். ஒன்று வந்து காவிலி வளையம் போய் அதுக்கப்புறமா நம்பியூர் போகலாம், இன்னொன்று குட்டகம் வழியாக நம்பியூர் போகலாம். நம்ம வந்து காவிலி வளையம் வழியாக போனால் தான் இந்த கிராமத்துக்கு போக முடியும். ஸோ இந்த கிராமத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நம்ம கோயம்புத்தூர்ல 5 நம்பர் சிவானந்த காலனியில தன்னுடைய பயணத்தை தொடங்கி அங்கேயே போகுது, 3 நம்பர் 7 நம்பர் இந்த மாதிரி அங்க புளியம்பட்டி டு நம்பியூர், நம்பியூர் டு புளியம்பட்டின்னு அந்த ரோட்ல எப்பவுமே எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்து ஒரு பஸ் அப்படின்னா அது N6ங்க. காலையில 5:30 நம்பியூர்ல அதோட பயணத்தை தொடங்குச்சுன்னா புளியம்பட்டி வரும், திருப்பி நம்பியூர் போகும், திருப்பி புளியம்பட்டி வரும். இப்படியே போய் நைட்டு 10 மணிக்கு நம்பியூர்ல திருப்பி ஹால்ட் ஆகி அடுத்த நாள் காலையில 5:30 அதோட பயணத்தை தொடங்கிடும். இந்த N6 தவிர VSR ஸ்ரீபாலாஜி அப்படின்னு ரெண்டு பஸ்ஸும் அந்த ரூட்ல இருக்கு. ஆனால் கூட அங்கே N6 தாங்க, நம்ம ஊர் நான் சொன்ன மாதிரி 5 நம்பர் 7 நம்பர் மாதிரி அங்கே N6 தான். இன்னைக்கு வந்து நான் உங்களை புளியம்பட்டியிலிருந்து நம்பியூர் வழியா ஈர்காலூர் கூட்டிகிட்டு போக போகிறேன். அதுக்கு வந்து நம்ம புளியம்பட்டியிலேருந்து இந்த N6 ஏறி பயணிக்க போகிறோம். வாங்க அப்படியே N6ல போயிட்டு இந்த பாட்டை கேட்டுருவோம்.

கழுகு படத்துல இருந்து கார்த்திக் ராஜா பாடின பாட்டை கேட்டுட்டே நாம போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சியில. ஈர்கால ஒரு கிராமத்துக்குள்ள என்ட்ரா இருக்கிறோம். ஸோ இந்த கிராமத்தை நாம பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், நமது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். சரி வாங்க அப்படியே நாம இந்த கிராமத்துக்குள்ள நுழையலாம். அப்படியே கிராமத்துக்குள்ள என்டர் ஆகும் போதே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பள்ளம் ஒண்ணு போகுது. அங்க வந்து பாலம் எல்லாம் கட்டியிருக்காங்க. மழை காலத்துல நல்லா தண்ணி நிறைய இந்த பள்ளத்துல வரும். இப்ப வந்து மழை இல்லை அப்படிங்கறனால தண்ணி எல்லாம் இல்லை. இந்த பாலத்தை தாண்டன உடனே ஒரு சின்ன டேர்னிங் இருக்கு. அந்த டேர்னிங்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நிறைய புளிய மரம் இருக்கு. அப்படியே பாக்குறதுக்கு அவ்வளோ பசுமையா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. அந்த புளிய மரத்தை ஒட்டியே வலது பக்கம் பாத்தீங்கன்னா அண்ணன்மார் சுவாமி கோயில் இருக்கு. அந்த கோயில் தாண்டன உடனே ஒரு சின்ன டேர்னிங், அங்க மாரியம்மன் கோயில் இருக்கு. அந்த கோயிலை தாண்டன உடனே அதே மாதிரி வலது பக்கம் தேனீஸ்வரர் கோயில் இருக்கு. ஸோ இந்த கோயிலையெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம அந்த ஊருக்குள்ளேயே என்ட்ரு ஆகிறோம். இப்போ பஸ் ஸ்டாப் வந்து ஊருக்குள்ள கோயில் தாண்டி வந்த உடனே பஸ் ஸ்டாப்பு இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா இடது பக்கம் ஒரு 4 கடை இருக்கு. ஒன்று வந்து ஃபேன்சி ஸ்டோரு, ஒன்று டீ கடை, ஒன்று சலூன் கடை, ஒன்று மளிகை கடை. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு 10-15 வீடு இருக்கு. அப்படியே பஸ் விட்டு இறங்கி ஆப்போசிட்ல பார்த்தோம் அப்படின்னா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி இருக்கு. இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா முன்னாடி மிடில் ஸ்கூலாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதை வந்து பிரைமரி ஸ்கூலாக மாற்றினாங்க. இப்போ திருப்பியும் அதனுடைய தரத்தை உயர்த்தி மறுபடியும் மிடில் ஸ்கூலாகவே மாற்றிருக்கிறாங்க. அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு வீடு, அந்த வீட்டில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. இந்த ஊருக்காக ஊர் என்னமோ பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கு. அதாவது ஒரு 200-லேருந்து ஒரு 215 வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். இந்த ஊரோட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஊர் சின்னதாக இருந்தால் கூட கோயில்கள் ரொம்ப நிறைஞ்ச ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிராமத்தினுடைய அளவுக்கே கோயில்களினுடைய அளவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அலியு குறிப்பாக நான் இப்போ வர்ற வழியிலேயே 3 கோயில் சொல்லிட்டேன். அலியு தேனீஸ்வரர் கோயில் சொன்னேன் இல்லையா, அது வந்து அரசர் காலத்து கோயில். அது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் எல்லாம் புனரமைச்சு புதுசாக கட்டி இப்போ சிறப்பு வழிபாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த வட்டாரத்தில் புகழ்பெற்ற ஒரு சிவன் கோயில் அப்படின்னா இந்த தேனீஸ்வரர் கோயில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்குள்ளே ஸ்கூல் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்கூலுக்கு பின்னாடியும் கோயில்கள் எல்லாம் இருக்கும். அது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அங்கே வந்து நாட்ராயன் கோயில் இருக்குது, அதே மாதிரி செல்லாண்டியம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயில்

கோயிலெல்லாம் தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பெருமாள் கோயில் ஒன்று இருக்குங்க. அந்த பெருமாள் கோயிலுக்கு கூட போன வருஷம் தான் கும்பாபிஷேகமெல்லாம் சிறப்பாக பண்ணாங்க. இந்த பெருமாள் கோயிலில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, நம்ம நாட்டாமை படத்தில் பார்த்துருப்போம் இல்லையா, பஞ்சாயத்து கூடுறதுக்கு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் அந்த ஊர் பஞ்சாயத்தெல்லாம் இந்த கோயிலில் தான் கூடுமா. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஊரை பற்றி பேசுறதுக்கு சொல்றதுக்கு. நான் சொல்கிறேன் இந்த பாட்டுக்கு அப்புறமா. எஃப்எம் ரெயின்போ கேளுங்க எப்போவுமே, இது செம்மது ஒழுங்க.

தங்கமகன் படத்துல இருந்து ஸ்வேதா மோகன் பாடின பாட்டு கேட்டோம். 10:16:22 கோயம்புத்தூர்ல இது போவோமா ஊர்கோலம். இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்துல இருகாலூர் அப்படிங்கிற கிராமத்துல தான் நாம இருக்கோம். அங்க இருக்கக்கூடிய கோயில்கள் பத்தி நான் சொன்னேன் இல்லையா. இந்த ஊரை தாண்டின உடனே ஒரு ரோடு ஒண்ணு அப்படியே போகுதுங்க, அது கிழக்கு நோக்கி போகுது. அதுல ஒரு 2-3 நிமிஷம் நடந்தோம் அப்படின்னா இன்னொரு கோயில் இருக்குங்க. இந்த சுத்து வட்டாரத்திலேயே ரொம்ப பிரபலமான கோயில் அது, பொன் காத்த ஐயன் கோயில் அப்படிங்கறதா அந்த கோயிலோட பேரு. ஆனா அங்க பேச்சு வழக்குல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பொங்கியாத்தையும் கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது கோயில் வந்து அழகான கோயில் தான். ஆனா நிறைய ஆலமரங்கள் இருக்கு, பாக்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கு, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. இங்க வந்தா அப்படின்னா அந்த ஆலமரத்தோட விழுதுகள் எல்லாம் நிறைய இருக்கு இல்லையா, அந்த விழுதுகள் பிடிச்சிட்டு ஊஞ்சல் ஆடுறது அதெல்லாமே ரொம்ப ஜாலியா இருக்கு. நல்லா இருக்கு, இந்த சூழ்நிலை பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. இந்த கோயில் வந்து இந்த சுற்று வட்டாரத்துல ரொம்ப பிரபலமான கோயில். இந்த கோயில் பொறுத்த வரைக்கும்

திங்கள் வெள்ளி நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. அது இல்லாமல் விசேஷ நாட்களில் வருவாங்க. அது தவிர மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னா 2 வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த கோயிலில் நோம்பி சாட்டுவாங்க. அதுவும் மே மாதம் தான் சாட்டுவாங்க. இப்போ இந்த போன மே மாதம் வந்து நோம்பி சாட்டியிருந்தாங்க. இனி வர்ற மேயில் அதுக்கு அடுத்த மேல நோம்பி சாட்டுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை கிராம மக்களுமே இங்கே இருப்பாங்க. அந்த எள்ளு போட்டால் கூட கீழே விழுகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு பயங்கர கூட்டமாக இருக்கும். அந்த 2 நாள் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயில் திருவிழா அன்னைக்கு அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வீடுகள்லேயுமே கெடா வெட்டி, பொங்கல் வச்சு கெடா வெட்டி சொந்தக்காரங்களாக கூப்பிட்டு விருந்து போடுவாங்க. அந்த அன்னைக்கு அந்த விருந்து இல்லாத வீடே இல்லை, ஊரே இல்லை அப்படின்னு சொல்லும். அந்த அளவுக்கு சுத்து வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை கிராம மக்களுமே கொண்டாடுவாங்க. அப்படி ஒரு பிரபலமான சிறப்பான திருவிழாவாக இந்த பொன்காத்த ஐயன் கோயில் திருவிழா இருக்கும். எப்படா வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க அதுக்காக. அதுவும் அந்த ஆலமரத்தில் ஊஞ்சல் ஆடுறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆடுறாங்க. அதுவும் லீவு நாளெல்லாம் நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா நிறைய குழந்தைங்க ஆடிட்டுருப்பாங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சரி, இப்போ இங்கே இருக்கக்கூடிய கோயில்களை பற்றி பேசணும். நம்ம பஸ்ஸு விட்டு இறங்கின உடனே ஸ்கூல் சொன்னேன் இல்லையா, ஸ்கூல் ஒட்டி ஒரு கட்டொன்று அப்படியே போகுது தெற்கு நோக்கி. அதில் வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று ரெண்டு ரோடு பிரியுது. அதில் நம்ம ரைட்டு போனோம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, நம்ம ரெண்டு வழியில் நம்பியூர் போகலாம், புளியம்பட்டியிலேருந்து ஒன்று குட்டகம் வழியான அந்த குட்டகம் வழியாக போகிற அந்த ரோடு போய் சேரலாம். அதே நம்ம வந்து லெஃப்ட்டு திரும்பி போனோம் அப்படின்னா ரெண்டு கிராமங்களை நம்ம போய் சேரலாம். ஒன்று வந்து கருக்குப்பளையம்புதூர், அந்த கருக்குப்பளையம்புதூர் தாண்டினோடனே சுண்ணாம்பு கரையூர் அப்படிங்கிற ஊருக்கும் நம்ம போய் சேரலாம். இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் 8th வரைக்கும் இருக்குது மிடில் ஸ்கூல். இந்த ஸ்கூல் முடித்த பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சுற்றி அவங்களுக்கு வந்து 3 ஊரு பக்கமாக இருக்குது. அதில் ஒன்று பட்டிமணியகாரன் பாளையம், அது வந்து இங்கே இருகாலூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அடுத்தது +2 வரைக்கும் அங்கே ஸ்கூல் இருக்குது, அங்கே போவாங்க. அப்படி இல்லைன்னா அதே டிஸ்டன்ஸில் 3 கிலோமீட்டர் தொலைவில் கூடக்கரை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே போவாங்க. அடுத்து 9th +2 வரைக்கும் அங்கேயும் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. அப்படி இல்லைன்னா 6 கிலோமீட்டர் தூரத்தில் நம்பியூர் இருக்குது, அங்கேயும் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது, அங்கே போவாங்க இங்கே இருக்கக்கூடிய பசங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் நின்று அப்படியே சுற்றி பார்த்தோம் அப்படின்னா நிறைய தோட்டங்கள் இருக்குது, நிறைய காடுகள், எதுவுமே வெள்ளாமல் பண்ணாத காடுகள் இருக்குது, தென்னை மரம் நிறையா இருக்குது, பனைமரம் நிறையா இருக்குது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் நிறைய பனைமரம் இருந்துச்சா, இன்றைக்கி வந்து பனைமரம் குறைஞ்சிருச்சு. இந்த ஊருடைய முக்கிய தொழில் என்ன அப்படிங்கறத நான் அப்புறமா சொல்றேன் இந்த பாட்டுக்கு அப்புறமா. FM Rainbow கேளுங்க எப்பவுமே, இது செம்மதுளுங்க.

0: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
1: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
2: 10:24 அகஷ்வணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல இது போவோமா ஊர்கோலம். இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் இருகாலூர் கிராமத்துல இருக்கிறோம். இந்த கிராமத்தை சுத்தி நிறைய தென்னை மரம் இருக்கு, அதே மாதிரி பனைமரம் இருக்கு. முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லைன்னா கூட இன்னைக்கும் நம்ம நின்று பார்த்தோம்னா நிறைய பனைமரம் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியுது. இங்க இருக்க உங்களுடைய முக்கியமான தொழில் அப்படின்னா இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க நிறைய மரம் ஏற தொழில் தான் பண்றாங்க. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா மரத்துல, தென்னை மரத்துல தெளிவிறக்கி அதை வந்து கருப்பட்டியாக காய்ச்சி விற்கிறாங்க. இங்கே ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் கருப்பட்டியும் காய்ச்சிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் விவசாயம் பிரதான தொழிலாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா புகையிலை அதிகமாக இங்கே விவசாயம் பண்ணுறாங்க. அதுலேயும் இந்த ஒரு வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா தொட்டிலெல்லாம் கருப்பட்டி காய வச்சு காய்ச்சி அப்படியே ஊற்றி வச்சுருக்காங்க காயறதுக்காக. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிராமம் சின்னதாக இருந்தால் கூட இங்கே எல்லா வசதிகளுமே இருக்குது. குறிப்பாக ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது, நடுநிலை பள்ளி இருக்குது, அதே மாதிரி விஏஓ ஆஃபீஸ் இருக்கு, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு, பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்கு. ஸோ எல்லா வசதி வாய்ப்புகளுமே நிறைந்த ஒரு ஊராக இருக்கு. புளியம்பட்டியிலேருந்து பார்க்கும்போது 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், நம்பியூர்லேருந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இந்த ஊர் இருக்கு. வந்தது வந்தாச்சு, இங்கே கருப்பட்டி காய்ச்சி வித்துட்ருக்காங்க இல்லையா, ஸோ அவங்ககிட்ட நாமளும் ஒரு 4 கருப்பட்டியை வாங்கிட்டு கிளம்புவோம். கண்டிப்பாக இந்த ஊர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.

கயல் படத்துல இருந்து ஹரிச்சரன் பாடின இந்த பாட்டோட போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சி நிறைவு பெறுது. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் என் பானுரேகா. நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இனி தொடரும் நிகழ்ச்சி கவிதையும் கானமும். ஸ்டே டியூன் வித் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் நான் சுமதி ஹரி. எங்கோ உயிர் பெற்றோம், எங்கோ வளர்க்கப்பட்டோம், எப்பொழுதோ புன்னகைத்து எப்படியோ பொறிக்கப்பட்டோம். இப்பொழுது இங்கு நாம் ஒருவருக்கொருவராய் பூந்தோட்டத்தின் இதமான தென்றல், மனதை வருடும் காதல் நினைவுகள், எப்போதும் எனது அருகிலேயே இயங்க துடிக்கும் உனது சிரிப்போ, என் கண்களை கவர்ந்து இழுக்கும் மாயவலை.

உனது ஒற்றை புன்னகையால் எனது உலகம் விடுகிறது. எனது இதயம் தழுவும் உனது அன்பானது அந்த பூவை விட மென்மையானது. அதுவே காலம் முழுவதும் உன் அழகில் நான் தொலைந்து போக காரணமும் ஆகின்றது.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 கவிதையும் கானமும். பூவின் அழகு என்னை அடிமையாக்கியது. அன்பின் பக்தனாய் மாறினேன். காரணம், அருகே வந்து சென்ற ரோசா பூவின் சுவாசத்தில் மயங்கியது எனது நெஞ்சம்.

0: ஒலித்துக் கொண்டிருப்பது கவிதையும் கானமும். புன்னகையில் பூத்திருக்கிறது காதல், சுவாசத்தில் கலந்திருக்கிறது ஜீவன். எனது பிரபஞ்சமே நீதான் எனும்போது நீ இல்லாமல் நான் ஏது?
1: ரோசா

எனது வாழ்நாள் முழுதும் மிளிர்கிறது. சுவாசத்தின் ஒவ்வொரு நொடியும் உன்னையே சுழல்கிறது. உனது மின்னும் உன் புன்னகை ஒளியில் நிழல் விழும் தூரம் கூட சொர்க்கம்தான். வாழும் ஒவ்வொரு நொடியும் பிறக்கும் புது கவிதையும் தான்.

0: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் நான் சுமத்தேகரி. நன்றி நேயர்களே.
1: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 10 அங்கக வேளாண்மையில் பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் சுற்றுச்சூழல் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் இ. பரமேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பேரவை விதி எண் 110 கீழ் இன்று பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்ட அவர், தற்போது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தற்போதுள்ள 5 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தெரிவித்தார். சென்னை பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகளுடன் கூடிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்படும் என்றும் அவர் கூறினார். தஞ்சை, கோவை, மதுரை, திருநெல்வேலி, விழுப்புரம் ஆகிய 5 இடங்களில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 7 புதிய செவிலியர் கல்லூரிகள் அமைக்கப்படும் என்றும் திரு விஜய் அறிவித்தார். மயிலாடுதுறையைச் சேர்ந்த மீனவர்கள் ஈரானில் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்த கவனஈர்ப்பு தீர்மானத்தை இன்றே விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். தேசிய தேர்வு முகமையின் தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியிலிருந்து கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் கடத்திவரப்பட்ட மது பாட்டில்களை மயிலம் சாலையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 5 பேரை கைது செய்தனர். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று 372 ரன் என்ற வெற்றி இலக்குடன் விளையாடி வரும் இலங்கை அணி இரண்டாவது இன்னிங்ஸில் சற்று முன்வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டத்தில் தில்லி அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஹலோ, குட் மார்னிங். நேரம் 11:03 எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நினைச்சிருக்கோம். இன்றைய நேயர் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாருடைய விருப்ப பாடல்கள் கேட்க போறோம், என்னென்ன பாடல்கள் கேட்க போறோம் அப்படிங்கறத நேயர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: கர்வேலங்கால இருந்து விஜயலட்சுமி பேசுறேன்.
0: நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கலந்துக்கிறீங்களா இன்றைய நேயர் நிகழ்ச்சியில?
1: ஆமாங்க.
0: என்னென்ன பாடல்கள் கேட்க போறீங்க இன்னைக்கு?
1: வால்டர் வெற்றிவேல் மூவியில இருந்துங்க மன்னவா மன்னவா மூவிங்க.
0: ஓகேங்க.
1: அப்புறம் அமரன் மூவியில இருந்து, அப்புறம் என்ன இருங்கோது யாத்திர படம் இருங்க யாத்திர.
2: ஹலோ.
0: ஹலோ.
2: வால்டர் வெற்றிவேல் இருந்து மன்னவா மன்னவா.
0: ஓகேங்க.
2: அப்புறம் இது வந்து என்ன காதல் போட்டில இருந்து நலன் நலம் மாதிரியாவது.
0: ஓகேங்க.
2: அப்புறம் அமரன் 92 வந்து கார்த்திக் படம்,
0: அதுல என்ன பாட்டுங்க?
2: அதுல வந்து சந்திரரே சூரியரே.
0: ஓகேங்க. அடுத்த பாடல்
2: துள்ளார்மணத்துல இருந்து மேகமாய் வந்து போயிருங்க.
0: அடுத்ததுங்க
2: காதல் சொக்கனுக்கு வாக்கு பேசும் தெரியும் விஜயகாந்த் மூவிங்க.
0: ஓகேங்க.
2: அப்புறம் இன்னொன்னு பம்பாயில இருந்து உயிரேங்க.
0: ஓகே. நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு வாழ்த்துக்கள். நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்றைய நேயர் நிகழ்ச்சியில இன்னைக்கு கருவேலங்காடு பகுதியிலிருந்து நேயர் விஜயலட்சுமி பிரகாஷுடைய விருப்ப பாடல்களோடு கேட்க இருக்கிறோம்.

நமது ஆகாஷவாணி 103 எஃப்எம் கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெளிவரை மதியம் மணி 3:30 ஒலிபரப்பாகும். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டுட்டுருக்கோம். இன்றைய நேயர் இன்னைக்கு நிகழ்ச்சியில கருவேலங்காடு பகுதியிலிருந்து நேயர் விஜயலட்சுமி பிரகாஷுடைய விருப்ப பாடல்களோடு

0: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 1 முதல் செப்டம்பர் 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
1: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்ட், நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 7411.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் இது வரைக்கும் கேட்டோம். இன்றைய நேயர் நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல்களும் இடம்பெறணும்னா நீங்க பண்ண வேண்டியது வாட்ஸ்அப்ல உங்க பேர் உங்களோட மொபைல் நம்பரை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்க கிட்ட இருந்து கால் உங்களுக்கு வரும், உங்களுடைய விருப்ப பாடலும் ஒரு நாள் இன்றைய நேயர் நிகழ்ச்சியில இடம்பெறும்.
1: KMCH-இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1st முதல் September 30th வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
2: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
3: இலக்கிய சோலை.

0: இன்றைய இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் சிலப்பதிகாரத்தில் கனவு உரை கேட்கலாம். வழங்குபவர் முனைவர் கி. சுதா தேவி அவர்கள்.
1: உலகின் தொன்மை வாய்ந்த மொழிகளில் ஒன்றான தமிழ் 2000 ஆண்டுகளுக்கும் மேலான இலக்கிய மரபை கொண்ட பெருமைமிகு மொழியாகும். தமிழரின் வாழ்க்கை, பண்பாடு, அறநெறி, காதல், வீரம், பக்தி, சமூக சிந்தனை ஆகியவற்றை காலம் காலமாக பதிவு செய்து பாதுகாத்து வந்தது தமிழ் இலக்கியம். சங்க இலக்கியம் தொடங்கி 18 கீழ்கணக்கு நூல்கள், காப்பியங்கள், பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள் என பல்வேறு வடிவங்களில் தமிழ் இலக்கியம் வளர்ச்சி பெற்றுள்ளது. இந்நூல்கள் வெறும் கலைப்படைப்புகள் மட்டுமல்ல, தமிழர் நாகரிகம், பண்பாடு, வரலாறு, வாழ்வியல் மற்றும் உயர்ந்த மனிதநேய சிந்தனைகளை உலகிற்கு எடுத்துரைக்கும் அரிய ஆவணமாகவும் திகழ்கின்றன. தமிழ் இலக்கிய மரபில் தனிச்சிறப்பு வாய்ந்தது ஐம்பெருங்காப்பியங்கள். அவற்றுள் முதன்மையானது சிலப்பதிகாரம். அறம், நீதி, கற்பு, ஊழ்வினை, மனிதநேயம் ஆகிய உயரிய விழுமியங்களை எடுத்துரைக்கும் மாபெரும் காப்பியமாக விளங்குகிறது. நிலத்தினும் பெரியதாய், வானினும் உயர்ந்ததாய், கடலினும் ஆழம் மிக்கதாய் சிறப்புற்று திகழ்கிறது. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று சிலம்பின் பெருமையை நமக்கு புலப்படுத்துகின்றார் மகாகவி பாரதியார். அரச குடும்பத்தில் பிறந்து மணிமுடியைத் துறந்து துறவு பூண்டு தமிழின் முதல் குடிமக்கள் காப்பியத்தை படைத்தவர் சேர வம்சத்து இளங்கோவடிகள். 30 காதைகளாக விரிந்து நிற்கும் இந்த அற்புத காப்பியத்தில் கதையின் போக்கை நிர்ணயிக்கும் மிக முக்கியமான உத்தியாக இளங்கோவடிகள் கையாண்டது எது தெரியுமா? கனவுகள்தான். உளவியலாளர் ஃப்ராய்டு கனவுகளை பயத்தின் வெளிப்பாடு என்பார். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இளங்கோவடிகள் கனவை விதியின் எச்சரிக்கை மணியாகவும் வரப்போகும் பேரழிவை முன்கூட்டியே உணர்த்தும் முன்னறிவிப்பு உத்தியாகவும் கையாண்டுள்ளார். சங்க இலக்கியம் முதலே தமிழர்களின் நம்பிக்கையில் கனவு என்பது வெறும் மன ஓட்டம் அல்ல, அது இயற்கை நமக்கு தரும் ஓர் அசரீரி. சிலம்பு கதை என்னவென்று முதலில் அறிந்து கொள்வோமா? கோவலனும் கண்ணகியும் இனிதே இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வரும் நாளில் கோவலனுக்கு மாதவியுடன் ஏற்ப

ஏற்பட்ட தொடர்பால் செல்வத்தை இழந்து மதுரைக்குச் செல்கின்றனர். அங்கு கண்ணகியின் சிலம்பை அரசியின் சிலம்பு என்று கருதி விசாரணை எதுவுமின்றி பாண்டிய மன்னன் கோவலனை கொலை செய்ய ஆணையிடுகின்றான். கண்ணகி தனது சிலம்பை உடைத்து கணவனின் குற்றமின்மையை நிரூபித்து அநீதியால் மதுரை நகரம் அழிய சாபமிடுகின்றாள். கற்பின் பெருமையையும் நீதியின் உயர்வையும் நிலைநாட்டிய கண்ணகி பின்னர் தெய்வமாக போற்றப்படுகின்றாள். சிலப்பதிகாரம் என்பது புகார் நகரில் இன்பமாகத் தொடங்கி மதுரையில் துயரமாக வீழ்ந்து வஞ்சியில் தெய்வீக அமைதியோடு நிறைவடையும் ஒரு காப்பிய பயணம். இந்த நீண்ட பயணத்தில் விதியின் கரங்கள் கதைமாந்தர்களை எப்படி வழிநடத்துகின்றன என்பதன் எச்சரிக்கை மணிகளே அதில் இடம்பெறும் கனவுகள். சிலப்பதிகாரம் முழுவதையும் தாங்கி நிற்கும் மூன்று தூண்கள் எது என நாம் அறிந்ததே. முதலாவதாக, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அதாவது, நீதி தவறும் பாண்டிய மன்னனை அறக்கடவுளே காலனாக நின்று அழித்தது. இரண்டாவதாக, உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். கற்பு நெறியும் அறநெறியும் கொண்ட பெண்களை மூவுலகமும் போற்றுமாம். மூன்றாவதாக, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். அதாவது, நல்வினையோ தீவினையோ செய்த வினையின் பயனை அனுபவித்தே ஆக வேண்டும். நம் காப்பியத்தில் கோவலன் ஊழ்வினை பயனால் கொலை செய்யப்படுகின்றான். இந்த மூன்று உண்மைகளை தாங்கி நிற்கும் சிலப்பதிகாரம் மூன்று காண்டங்களையும் 30 காதைகளையும் கொண்டது. இளங்கோவடிகள் கனவை ஒரு சாதாரண நிகழ்வாக கடந்து செல்லவில்லை. காப்பியத்தில் வரும் மூன்று கனவுகளுமே அதிகாலை வேளையில் காண்பதாகவே அமைக்கப்பட்டிருக்கும். தமிழர்களின் நம்பிக்கைகளின்படி அதிகாலையில் காணும் கனவுகள் பலிக்கும் தானே. இளங்கோவடிகளும் வைகரை கனவுகளை பயன்படுத்தி வரப்போகும் துன்பங்களின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துகின்றார். கதைமாந்தர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு பேரழிவு வரப்போகிறது என்பதை அறியாமலேயே அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் கனவு கண்ட அந்த நொடியில் காப்பியத்தின் வேகம் திடீரென அதிகரிக்கும். இளங்கோவடிகள் மாந்தர்களின் மனநிலைக்கு ஏற்பவே கனவுகளை வடிவமைத்துள்ளார். சிலப்பதிகாரத்தில் கனவு என்பது வெறும் தூக்கத்தின் காட்சியல்ல, அது விழிப்பின் எச்சரிக்கை. மனிதன் தன் கண்களை மூடி தூங்கும்போது விதி தன் கண்களைத் திறந்து மனிதனுக்கு உணர்த்தும் கவிதையே இளங்கோவடிகள் காட்டும் கனவு. அது விதியை மாற்ற மனிதனுக்குத் தரும் வாய்ப்பல்ல. வரப்போகும் விதியை எதிர்கொள்ள மனித மனதை ஆயத்தப்படுத்தும் இயற்கை அன்னை தரும் ஆறுதல். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்று இயற்கையை வாழ்த்தித் தொடங்கிய அந்த அற்புத காப்பியத்தில் கதையின் நகர்விற்கு மிக முக்கியமான ஒரு சக்கரமாக இளங்கோவடிகள் கையில் எடுத்த உத்திதான் கனவு. பொதுவாக கனவு என்றால் என்ன? நாள் முழுக்க நம் ஆழ்மனதில் உறங்கும் ஆசைகளும் பயங்களும் இரவில் பிம்பங்களாக வெளிப்படுவதுதான் கனவு என்பார்கள் நவீன உளவியல் அறிஞர்கள். ஆனால் இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் காப்பிய உலகில் கனவை வெறும் மன வெளிப்பாடாக மட்டும் பயன்படுத்தாமல் வரவிருக்கும் விதியை முன்கூட்டியே உணர்த்தும் எச்சரிக்கை மணியாக இளங்கோவடிகள் கையாண்ட விதம் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. சிலப்பதிகாரத்தில் வரும் கனவுகள் வெறும் உறக்கக் காட்சிகள் அல்ல. மனித மனத்தின் ஆழ்ந்த உணர்வுகளை வெளிப்படுத்துபவையாகவும் விதியின் செயல்பாட்டை உணர்த்தும் வகையில் அமைந்திருப்பது மேலும் வியப்பிற்கு உரியதே. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர்க்கில் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து கைத்தலம் பற்றுவதாக கனவு கண்டால் ஆண்டாள். அதேபோன்று சீவக சிந்தாமணியிலும் இரண்டு கனவுகள் இடம்பெற்றுள்ளன. ஒன்று சீவகனின் தாய் விசையை காணும் கனவு. மற்றொன்று சுரமஞ்சிரியின் தாயாகிய சுமதி காணும் கனவு. இவ்வாறே சிலம்பிலும் மூவர் காணும் கனவுகள் இடம்பெறுகின்றன. ஒன்று கண்ணகி காணும் கனவு, மற்றொன்று கோவலன் காணும் கனவு, மூன்றாவதாக பாண்டிமாதேவி காணும் கனவு.

சிலம்பில் ஒரு காதையின் பெயரே கணாத்திரம் உரைத்த காதையாம். சிலப்பதிகாரத்தில் கனவுகள் வரவிருக்கும் நிகழ்வுகளை முன்கூட்டியே உணர்த்துகின்றன. உதாரணமாக, மதுரையில் கோவலனுக்கு நடைபெற இருக்கும் அநீதி, கோவலனின் மரணம், கண்ணகியின் கோபம், மதுரை நகரின் அழிவு, கண்ணகியின் தெய்வீக நிலை, இவை அனைத்தும் கனவினால் முன்கூட்டியே அறிவிக்கப்படுகிறது. சிலப்பதிகாரத்தில் அச்சம், கவலை, எதிர்பார்ப்பு, துயரம், நீதிக்கான ஏக்கம் ஆகிய மனநிலைகளில் கனவுகள் தோன்றியது எனலாம். சிலப்பதிகாரத்தில் வரும் கனவுகள் தனிப்பட்ட வாழ்க்கையை மட்டுமல்லாமல் சமூக நீதியையும் வலியுறுத்துகின்றன. செல்வம் நிலையானது அல்ல, இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். மனிதன் அறவழியில் வாழ வேண்டும். தவறு செய்தால் அதன் விளைவை அனுபவித்தே ஆக வேண்டும் போன்ற நிலையாமை கருத்தையும் நமக்கு உணர்த்துகின்றது. இளங்கோவடிகள் கனவின் மூலமாக எதிர்கால நிகழ்வுகளை முன்பே அறிவித்ததோடு விதியின் வலிமையையும் உணர்த்துகின்றார். கனவு என்பதை இலக்கிய அலங்காரமாக மட்டுமல்லாமல் கதையோடு ஒன்றிணைந்த முக்கிய உத்தியாகவும் வடிவமைக்கின்றார். முதலில் கண்ணகி கண்ட கனவை காண்போமா? சிலப்பதிகார ஆய்வாளர்கள் குறிப்பிடும் முக்கியமான அம்சங்களில் ஒன்று கண்ணகியின் மனநிலையுடன் தொடர்புடையது. விதியின் பயனால் காணல் வரி பாடல்களை தவறாக புரிந்து கொண்ட கோவலன் மாதவியை விட்டு பிரிகிறான். பல ஆண்டுகளாக பிரிந்திருந்த கண்ணகியை மீண்டும் சென்றடைகின்றான். கோவலன் மீண்டும் மாதவியிடம் திரும்புவானா? அவள் வாழ்க்கை என்னவாகும் என்றெல்லாம் நம் உள்ளத்தில் கேள்வி எழுகின்றது. வேணிற்காதையில் மாலை வாராராயினும் காலை காண்குவம் என மாதவி மறுநாள் காலை கோவலன் வருவான் என நம்புகின்றாள். இந்நிலையில்தான் கண்ணகி கனவு காணுகிறாள். கண்ணகி கனவைக் கண்டு அஞ்சினாலும் தன் கணவனை விட்டு விலகவில்லை. இது அவளது அன்பையும் மன உறுதியையும் வெளிப்படுத்துகிறது.

என் கணவன் கோவலன் என்னை கையோடு அழைத்து கொண்டு ஒரு புதிய நகரத்திற்கு செல்கின்றார். அங்கே என் கணவன் மீது ஒரு பொய்ப்பழி சுமத்தப்படுகிறது. அதை கேட்டு நான் மன்னனிடம் சென்று வழக்குரைக்கின்றேன். மன்னனும் நகரமும் அழிகிறது என்று தான் கண்ட கனவை அப்படியே விவரிக்கின்றாள். இக்கனவின் வழி இருவரும் மதுரைக்குச் செல்வது, கோவலன் கொலை செய்யப்படுவது, பாண்டியன் முன் வழக்குரைப்பது, அரசன் இறந்த பின் நெருப்பால் மதுரையை எரிப்பது, கண்ணகி கோவலனோடு விண்ணுலகம் செல்லுவது ஆகிய அனைத்தும் பின்னால் நிகழ்கின்றன. கண்ணகி அதுவரை பூம்புகாரைத் தாண்டி வெளியுலகத்தை பார்த்தவளல்ல. ஆனால் அவள் கனவில் மதுரை மாநகர் வருகிறது, பழி சுமத்தப்படுவதும் வருகிறது, வழக்குரைப்பதும் வருகிறது. கோவலன் மதுரைக்கு புறப்படுவதற்கு முன்பே கண்ணகியின் கனவில் விதியின் பாதை தீர்மானிக்கப்பட்டுவிட்டது. கண்ணகி கோவலன் கொலை செய்யப்படும் வரை அவள் கண்ட கனவை நினைவு கூறவே இல்லை. அவன் இறந்த பொழுது நினைத்து பார்க்கின்றாள். அந்நினைவே அவளை செயற்படத் தூண்டியது. கோவலன் கல்வன் அல்லன் என அரசனிடம் சென்று முறையிடவும் இக்கனவே அவளுக்கு காரணமாகின்றது. இதனை இளங்கோவடிகள், கடுக்கும் நெஞ்சம் கனவினால் என் கைப்பிடித்தனன் போய் ஓர் பெரும் பதியுள் பட்டோம் என்று குறிப்பிடுகின்றார். கோவலன் கொலையுண்ட செய்தி கேட்டு நான் புகாரில் கண்ட அதே கொடிய கனவு இங்கு மெய்யாகிவிட்டதே என்று கண்ணகி கண்ணீர் விடுவதைக் கண்டு மக்களும் வருந்துகின்றனர். கண்ணகி புகாரில் இருந்தபொழுது கண்ட கனவு நினைவுக்கு வருகிறது. அக்கனவின்படி நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அதனால் அத்தீ கனவினை மீண்டும் நினைத்தாள். நீண்ட அழகிய கண்களில் நீர் வடிய அதனைத் துடைத்து கொண்டு பாண்டிய அரசனின் வாயில் முன் சென்றாள். இந்நிகழ்வையே இளங்கோவடிகள் இடர்வுற்ற தீக்கணா நின்றால் நினைந்தால் நெடுங்கயல் கண்ணீர் சோர நின்றால் நினைந்தாள், நெடுங்கயல் கண்ணீர் துடையா சென்றாள் அரசன் செழும் கோயில் வாயில் முன் என்ற வரிகளில் கண்ணகியின் துயரத்தை கண்முன்னே நிறுத்துகின்றார். அடுத்ததாக கோவலன் கண்ட கனவு. கண்ணகி கண்ட கனவைப் போலவே மதுரை காண்டத்தில் அடைக்கலக்காதையில் கோவலனும் ஒரு கனவை காணுகின்றான். கோவலனும் கண்ணகியும் மதுரை நகரின் எல்லையை அடைகிறார்கள். கவுந்தி அடிகளாரோடு தங்கியிருக்கும் வேளையில் மாடலன் எனும் அந்தணனிடம் கோவலன் தான் கண்ட கனவை கூறுகிறான். மதுரை மாநகரில் ஒரு கீழ் மகனாய் இவன் ஆடை கொல்லப்பட்டு கொம்புடை விலங்கில் ஏறிச் செல்வதாகவும் அதனால் கண்ணகி துன்புறுவதாகவும் பின்பு இருவரும் மேலுலகம் அடைவதாகவும் மாதவி மணிமேகலையை துறவு பூணச் செய்வதாகவும் அதனால் மன்மதன் செயலற்று வருந்துவதாகவும் கனவு காண்கிறான். இந்த கனவு அவனது மனதில் ஓர் கலக்கத்தை ஏற்படுத்துகிறது. தன் வாழ்வில் ஒரு பெரிய துன்பம் நிகழப்போகிறது என்ற உணர்வு தோன்றுகின்றது. மேலும் கண்ணகி துயரமடைவதும் தனக்கு ஆபத்து வருவதும் துறவர வாழ்க்கை போன்ற காட்சிகளும் தோன்றியிருப்பது வரவிருக்கும் பேரிடரின் முன்னறிவிப்பாக அமைந்துள்ளது. இந்த கனவை கண்ட பிறகும் கோவலன் தனது பயணத்தை நிறுத்தவில்லை. இதுவே மனித வாழ்க்கையின் ஒரு உண்மையை உணர்த்துகின்றது. சில நேரங்களில் ஆபத்து நெருங்குவதை உணர்ந்தாலும் ஊழ்வினையின் வலிமையால் மனிதன் அதிலிருந்து விலக முடியாமல் போகிறான். இளங்கோவடிகள் மிகவும் நுட்பமாக உணர்த்துகின்றார். மாமலர் வாளி வருநிலத்து எரிந்து காமக்கடவுள் கையற்று ஏங்க அனித்துகள் போதி அறவோன் தன்முன் மணிமேகலையை மாதவி அளிப்பவும் நனவு போல நன்னிருள் யாமத்து கனவு கண்டேன் என கோவலன் தான் கண்ட கனவை உரைக்கின்றான். கோவலன் கண்ட கனவு அவனது எதிர்கால வாழ்க்கையில் நிகழப்போகும் துன்பங்களை முன்கூட்டியே அறிவிக்கின்றது. மதுரைக்கு சென்றபின் அவன் கல்வன் என தவறாக குற்றம் சாட்டப்பட்டு கொல்லப்படுவான் என்பதற்கான அறிகுறி இந்த கனவில் மறைமுகமாக அமைந்துள்ளது. கோவலன் கனவின் மூலம் வரவிருக்கும் ஆபத்தை உணர்ந்தாலும் அதை தடுக்க முடியவில்லை. ஊழின் வலிமைக்கு முன் மனித அறிவும் ஆற்றலும்

சில நேரங்களில் போதாது என்றே சொல்லலாம். கோவலன் செல்வத்தை இழந்தவன். புதிய வாழ்க்கையைத் தொடங்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு மதுரைக்குச் செல்கிறான். ஆனால் அவனுடைய மனதில் அச்சமும் கவலையும் இருக்கின்றன. அந்த மனப்போராட்டமே கனவாக வெளிப்பட்டுள்ளது. இளங்கோவடிகள் கனவை ஒரு கதைக்கரு உத்தியாக பயன்படுத்துகின்றார். கனவை தொடர்ந்து நடைபெறும் நிகழ்வுகள் கோவலனின் மரணம், கண்ணகியின் நீதி போராட்டம், மதுரையின் அழிவு, மணிமேகலையின் துறவு என அனைத்திற்கும் இந்த கனவு முன்னோட்டமாக அமைகிறது. கோவலனின் மரணம் துயரமானதாக இருந்தாலும் அதன் பின்னர் உண்மை வெளிப்படுகிறது. கண்ணகி தனது கணவன் கல்வன் அல்லன் என நிரூபிக்கின்றாள். அநீதிக்கு தண்டனை கிடைக்கிறது. இறுதியில் அறம் வெற்றி பெறுகிறது. கோவலனின் கனவு மனித வாழ்க்கையின் நிலையாமையை நமக்கு நினைவூட்டுகிறது. செல்வமும் புகழும் நிரந்தரமல்ல. மனிதன் அறவழியில் வாழ வேண்டும். தவறான ஒரு தீர்ப்பு நாட்டையே அழிவுக்கு கொண்டு செல்லும் என்பதை எடுத்துரைக்கிறது. மூன்றாவதாக, பாண்டிமாதேவி கண்ட கனவு. சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டம் வழக்குரை காதையில் பாண்டிய மன்னனின் பட்டத்து அரசியான கோப்பெருந்தேவி தான் கண்ட கனவை தன் தோழியரிடமும் அரசவையில் இருக்கும் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனிடமும் விவரிக்கும் காட்சி. கண்ணகி வழக்குரைப்பதற்கு முன்பே கோப்பெருந்தேவி தான் இரவில் கண்ட கனவை மன்னனிடம் உரைக்கின்றாள். இயற்கையின் மாறுபட்ட நிகழ்ச்சிகளையே காணுகின்றாள். குடையோடு கோல் வீழ நின்று நடுங்கும் கடைமணியின் குரல் காண்பேன் கான். திசையிரு நான்கும் அதிர்ந்திடும் அன்றி கதிரை இருள் விளங்க காண்பேன் கான். இடும்

இயற்கையின் மாறுபட்ட நிகழ்ச்சிகளையே காணுகின்றாள். குடையோடு கோல் வீல நின்று நடுங்கும் கடைமணியின் குரல் காண்பேன்கான். திசையிரு நான்கும் அதிர்ந்திடும் அன்றி கதிரை இருள் விளங்கக் காண்பேன்கான். இடும் கொடி வில் இரவு வெம்பகல் வேளும் கடும்கதிர் மீன் இவை காண்பேன்கான் என நிமித்த கனவை பாடுகின்றார் இளங்கோவடிகள். மன்னனின் செங்கோன்மைக்கும் வெற்றிக்கும் அடையாளமான வெண்கொற்ற குடையும் செங்கோலும் நிலத்தில் சரிந்து வீழ்வது போல கனவு காணுகின்றாள். நீதி கேட்டு வருவோர் ஒழிப்பதற்காக அரண்மனை வாயிலில் தொங்கவிடப்பட்டிருந்த ஆராய்ச்சி மணி யாரும் இல்லாத நிலையில் தானாகவே நடுங்கி பெரும் சத்தத்துடன் ஒலிக்க கேட்டனல். இரவில் வானவில் தோன்றுதல், பகலில் விண்மேல் தோன்றுதல், இவை அனைத்தும் இயற்கையின் மாறுபட்ட நிகழ்வுகளே. கண்ணகியின் கனவு தனிமனித அச்சம், கோவலனின் கனவு சொந்த மரணம். ஆனால் பாண்டிமாதேவியின் கனவோ ஒரு நாட்டின், ஓர் அரசாங்கத்தின் அறவீழ்ச்சி. அரசனின் வெண்கொற்ற குடை சாய்கிறது, செங்கோல் முறிகிறது, அரண்மனை ஆராய்ச்சி மணி தானாகவே அலறி ஒழிக்கின்றது, பட்டப்பகலில் சூரியனை இருள் விழுங்குகின்றது என்கின்றார் இளங்கோவடிகள். தவறு செய்ததும் அண்ணன் மட்டுமல்ல, நீதி தவறப்போகும் அந்த முழு அரசாங்க அமைப்பே வீழப்போகிறது என்பதை பேரமைதியின் முன்னறிவிப்பாக சுட்டுகின்றார். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் தவறிழைக்கும் போது இயற்கையே தன் சமநிலையை இழந்து சீற்றமடைவதும் இயல்புதானே. பாண்டிமாதேவி அரசவைக்கு வந்து மன்னனிடம், மன்னவா, நான் ஒரு தீக்கனவு கண்டேன் என்று கூறி முடிக்கும் முன்பே வாயில் காப்போன் ஓடி வந்து வாயிலில் ஒரு பெண் நின்று கொண்டிருக்கின்றாள் என்று அறிவிக்கின்றான். கனவின் கடைசி சொல் அரசியின் நாவிலிருந்து விழுந்து முடிப்பதற்கும் கண்ணகியின் காலடி சத்தம் அரண்மனை வாயிலில் எதிரொலிப்பதற்கும் சரியாக இருக்கின்றது. கனவிற்கும் நனவிற்கும் இடையே உள்ள இடைவெளியை இளங்கோவடிகள் ஒரு நொடி பொழுதில் உடைத்தெறிகின்றார். பாண்டிமாதேவி இந்த கனவை கண்டவுடன் அதை புறக்கணிக்கவில்லை. மனம் கலங்கி மன்னனிடம் இதை கூற வேண்டும் என்று நினைக்கின்றாள். இதன் மூலம் அரசனின் மனைவியாக மட்டுமல்லாமல் நாட்டின் நலனில் அக்கறை கொண்ட அறிவார்ந்த பெண்ணாகவும் சித்தரிக்கப்படுகின்றாள். ஆனால் விதியின் விளையாட்டு யாரை விட்டது? அதே நேரத்தில் கோவலன் அரச ஆணையின்படி கல்வன் என்று தவறாக குற்றம் சாட்டப்பட்டு கொல்லப்படுகின்றான். பின்னர் கண்ணகி அரண்மனைக்கு வந்து தன் கணவன் குற்றமற்றவன் என்பதை சிலம்பை உடைத்து நிரூபிக்கின்றாள். உண்மை வெளிப்பட்டதும் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் தனது தவறை உணர்கிறான். யானோ அரசன், யானே கல்வன் என்று கூறி உயிர் துறக்கின்றான் என்று காப்பியம் உணர்ச்சிமிகு முறையில் எடுத்துரைக்கிறது. கணவனின் துயரத்தை தாங்க முடியாமல் பாண்டிமாதேவியும் உயிர் நீத்தாள். பாண்டிமாதேவியின் கனவு வரவிருக்கும் பேரழிவின் முன்னறிவிப்பாக அமைந்தது. ஆனால் அந்த எச்சரிக்கையை யாராலும் செயலாக்க முடியவில்லை. இதன் மூலம் ஊழ்வினையின் வலிமை, அறத்திலிருந்து விலகிய ஆட்சியின் விளைவு, நீதியின் அவசியம் ஆகியவற்றை இளங்கோவடிகள் வலியுறுத்துகின்றார். பாண்டிமாதேவியின் கனவு சமூக நீதியின் அவசியத்தை உணர்த்துகின்றது. கோவலன் ஏழையாக இருந்ததால் அவன் சொல்வதை யாரும் கேட்கவில்லை. அதிகாரம் கொண்ட பொற்கொள்ளனின் சொல் உடனே நம்பப்பட்டது. இதனால் ஒரு நிரபராதி உயிரிழந்தான். அதிகாரத்தை விட ஆதாரமே முக்கியம் என்பதை காப்பியம் நமக்கு வலியுறுத்துகிறது. பாண்டிமாதேவி கண்ட கனவு நமக்கு மூன்று முக்கியமான தத்துவங்களை எடுத்துரைக்கின்றது. அறமற்ற ஆட்சி நிலைக்காது. உண்மை தற்காலிகமாக மறைக்கப்படலாம், ஆனால் அழிக்க முடியாது. மூன்றாவதாக, ஒரு தவறான தீர்ப்பு எண்ணற்ற உயிர்களை பாதிக்கக்கூடும். இன்று நீதிமன்றம், நிர்வாகம், கல்வி, அரசு

0: அரசியல், ஊடகம் என எந்தத் துறையாக இருந்தாலும் முழுமையான விசாரணை இல்லாமல் எடுக்கப்படும் முடிவுகள் பெரும் பாதிப்பையே ஏற்படுத்தலாம். பாண்டிமாதேவியின் கனவு, உண்மையை ஆராயுங்கள், நீதியை நிலைநாட்டுங்கள், அதிகாரத்தை பொறுப்புடன் பயன்படுத்துங்கள் என்ற காலந்தோறும் பொருந்தும் செய்தியை நமக்கு வழங்குகின்றது. இளங்கோவடிகளின் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்ற மூன்று கனவுகளுமே வெறும் தூக்கத்தின் காட்சிகளோ அல்லது கற்பனையின் கதைகளோ அல்ல. அவை விதி தன் காலடி சத்தத்தை மனிதர்களுக்கு முன்கூட்டியே உணர்த்தும் முன்னறிவிப்பு உத்தி, உள்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்ற காப்பிய அறத்தை கனவுகளின் நிழல் வழியே நமக்கு காட்டிச் சென்ற இளங்கோவடிகளின் கவித்துவத்தை வணங்கி அறம் வெல்லும், விதி தொடரும் என்ற உயர்ந்த சிந்தனையை நாம் விதைப்போமாக.
1: இதுவரை சிலப்பதிகாரத்தில் கனவு உரை கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் கி. சுதாதேவி அவர்கள்.

0: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். வசந்த இல்லம் நிகழ்ச்சியில இன்னைக்கு சிங்கப்பெண்ணே.
1: ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டூடியோவுக்கு வந்திருக்காங்க இந்திரா. இவங்க இன்ஜினியரிங் பம்ப்ஸ் அண்ட் மோட்டார்ஸோட மேனேஜிங் டைரக்டர் இந்திரா கோபால். வெல்கம் இந்திரா கோபால், வெல்கம் டு அவர் ஸ்டுடியோஸ்.
2: வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோக்கு என்னுடைய வணக்கங்க மேம்.
1: இந்த இன்ஜினியரிங் பம்ப்ஸ் அண்ட் மோட்டார்ஸ் நீங்கள் சொல்லும் போதே ஒரு ஆண் செய்யக்கூடிய வேலை, இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு ஆண் எடுத்து செய்யக்கூடிய வேலையை நீங்கள் பெண்ணாக எடுத்து செய்றீங்க. கேட்கும் போதே எங்களுக்கு ரொம்ப த்ரில்லாக இருக்குது, அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு இருக்குது. சரி, பம்ப்ஸ் அண்ட் மோட்டார்ஸ்னால் என்னெல்லாம் பண்ணுறீங்க?
2: பம்ப்ஸ் அண்ட் மோட்டார்ஸ்னால் இதில் எல்லா விதமான வீட்டு உபயோக பம்புகள், அதே இல்லாமல் அக்ரி சம்மந்தமான பம்ப்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து ஒரு டீம் ஒர்க்காக இருந்து நாங்கள் பண்ணுறோம். இது எடுத்தால் ஒரு ஒரு ப்ராடக்ட்னா இமீடியட்டாக ஒரு ப்ராடக்ட் அப்படியே கையில் வாங்குற மாதிரி கிடையாது. இந்த ஒரு ப்ராடக்டை நம்ம அசம்பிள் பண்ணுறதுக்கு நிறைய பொருட்களை வந்து அதில் நம்ம சேர்த்துதான் ஒரு பம்பாக நம்ம உருவாக்கி நம்ம கொடுக்குறோங்க. சும்மா பம்ப் இண்டஸ்ட்ரி அப்படின்னா வெறுமனே வந்துட்டு டக்குன்னு போய் பம்பு வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கிடையாது. ஒரு பம்ப் உருவாக்குறதுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் நம்ம போட்டு தான் உண்டு பண்ணுறோம். அதுக்கும் நிறைய ப்ராசஸிங் இருக்குங்க. இந்த ப்ராசஸிங் எல்லாம் நிறைய மென் பவர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ் இது மாதிரி வச்சுதான் நம்ம பண்ண முடியும். அப்போ இது பேசிக்கலி எங்களோட யூனிட் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜஸ்ட் சேலரோ இல்லை டீலரோ அது மாதிரி கிடையாது. நாங்கள் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். இந்த மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பம்புக்கு வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் காஸ்டிங் எடுக்கணும். அந்த காஸ்டிங்ல இருந்து தான் வந்துட்டு ஒவ்வொன்றா பிளான் பண்ணும். ஹார்ட் ஆஃப் த பம்புங்கும் போது உங்களுக்கு ஒரு காப்பர் பேஸ்டு வவுண்ட் ஸ்டேட்டர் வச்சுதான் அதுதான் ஹார்ட் ஆஃப் த பம்பு. ஸோ அது இல்லாமல் நீங்கள் பிளானிங் கொண்டு போக முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே அந்த மாடல் வைஸுக்கான எடுத்து ஒரு பிளானிங் போட்டு அந்தந்த மந்த்துக்கு எந்தெந்த ப்ராடக்ட் யாருக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறதெல்லாம் நாங்களே பிஃபோர் அ மந்த் பிகினிங் எண்டில் அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் பிளானிங் எல்லாமே எடுத்துட்டு நாங்கள் அதுக்காக வந்து ஃபாலோ பண்ணி பண்ணுறோங்க. இந்த பம்பில் வந்து ஆஃப் ஹெச்பி டூ வந்துட்டு உங்களுக்கு அப் டு உங்களுக்கு அக்ரி 10 HP வரைக்கும் நாங்கள் பண்ணுறோம். செல் ஃப்ரேமிங் பம்ப்ஸ் அண்ட் சென்ட்ரிவிகல் பம்ப்ஸ் நாங்கள் ஆல் ஓவர் டூ த்ரோ அவுட் இந்தியா வந்துட்டு பூரா அந்த ஓஎம் பிக்கர் சைஸ் ஓஎம் யூனிட்ஸ்க்கு வந்துட்டு நாங்கள் அந்த பம்ப்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்கலாம்.
1: இண்டஸ்ட்ரியல் பம்ப்ஸ் அண்ட்

0: த்ரீ ஃபார்ம்ஸ் மாதிரி தான்
1: அக்ரி
0: இருக்கு.
1: அண்ட் ஹவுஸ் யூசிங் ஃபார்ம்ஸ் ஒன்லி தான்,
0: டொமஸ்டிக்குக்கும் யூஸ் பண்ணுற
1: டொமஸ்டிக்
0: மாதிரி
1: டொமஸ்டிக்
0: பண்ணுவீங்க.
1: ரெண்டுமே நாங்கள் பண்ணுறோங்க.
0: இப்போ இதை நீங்கள் சொல்லும் போதே அது ஒரு ஹார்ட் காம்பனன்ட், அந்த பம்புன்னு சொல்லும் போதே எங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் வருது, அந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுது. முழுக்க முழுக்க ஆண்கள் அதுக்கு, ஆண்கள் தான் பண்ணிட்டு இருந்த இண்டஸ்ட்ரியில, நீங்கள் எப்படி வந்தீங்க?
1: மேம், என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு வந்து மெயின் மோட்டிவேட்டாக இருந்து ஃபஸ்ட்டு பிகினிங் ஸ்டார்டிங் வந்துட்டு என்னை வந்து அக்கௌண்ட்ஸில் தான் வந்து எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னை இன்வைட் பண்ணார். அப்போ அவருக்கு நான் நிறைய சப்போர்ட் பண்ணி கொடுத்தேன். அப்போ அவர் ஃபுல்லாக எனக்கு இந்த சைடே கொடுத்துட்டு அவர் ஃபுல்லாக டெவலப்மெண்ட் சைடு போயிட்டாரு. பட் இப்போ நான் வந்து ஃபுல்லி என்னோட டெவலப்மெண்ட் சைட்லேயும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறேன். பேசிக்கலி இந்த ஃபினான்ஸ் சைடும் எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணி என்னோட ஹஸ்பண்டுக்கு, என்னோட பேக் போன் வந்து ஹஸ்பண்டு, பட் இது ஃபுல்லி த்ரோ அவுட் நான் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இந்த பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகிறக்கு எனக்கு அவரோட அட்வைஸில் நான் கொஞ்சம் நல்லாவே பண்ணி இது
0: பண்ணிருக்கேன். ட்ராவல் ரொம்ப வருஷம்
1: ட்ராவல் எல்லாத்துலேயுமே, அதாவது என்ன மேடம் இதில் பிஸ்னஸில் நீங்கள் போகிறதுனா நீங்கள் கேட்டது எப்படி நீங்கள் இப்படினோ, அதாவது ஃப்ரீடம் வேணும். ஃப்ரீடம் வந்துட்டு இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, ஒவ்வொரு நம்ம ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கும் ஒருத்தர் பின்னாண்ட நம்மளை கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு பெண்களுக்கு தேவையானது வந்துட்டு ஃப்ரீடம். இப்போ நான் வரேன், நீங்கள் இங்கே போகிறேன்னா ஓகே ஆல் தி பெஸ்ட், ஏன் என்ன இதனால என்ன இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு யாருமே கேட்கக்கூடாதுங்க. ஒரு பெண் வந்து செய்கிறாங்கன்னா ஒரு வீட்டில் இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவ் பண்ணணும். குழந்தைகளாட்டோ மாமியார் மாமனார் கணவர் அத்தனை பேரும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தங்காட்டிக்கு தான் என்னால் இது வந்து கொஞ்சம் நல்லாவே ட்ராவல் பண்ண முடிஞ்சுது.
0: ஆமாம், ஆனால் அது வந்து இன்னொன்று என்னென்னா, உங்கள் உங்கள் குடும்பத்தில் இந்த பிஸ்னஸ் ஏற்கனவே இருந்ததுனால அதை முன்னெடுத்து?
1: இல்லை மேம், என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அவரோட பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணது இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின். இன்ஜெக்ஷன் மோல்டிங் நாம பிளாஸ்டிக் காம்பனன்ட்ஸ் டைஸ் வச்சுட்டு த்ரூ அவுட் எல்லாமே இந்த மோட்டர் இண்டஸ்ட்ரிக்ஸ் தேவையான என்ஆர்வி ஃபேன்ஸு, பிளாஸ்டிக் ஃபேன்ஸு, மோட்டர் ரன் பண்ணுற ஃபேனு, கவரு, கப்ளிங்கு, இதெல்லாமே ஸ்டெய்னர், இது எல்லாமே வந்துட்டு பிளாஸ்டிக் காம்பனன்ட்ஸ். அது இல்லாமல் ஸ்விங் மிஷினுக்கு வர்ற அந்த கோன் சொல்லுவாங்க, வை கோன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த கோன்ஸ் பேசிக் பிஃபோர் எங்களுடைய பிஸ்னஸ் அதுதான் பண்ணிட்டு இருந்தாரு. ஆஃப்டர் மேரேஜ் கொஞ்சம் பவர் கட் டைமில் வந்துட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் பம்பில் ஸ்விட்ச் ஆகலாம்னு சொல்லிட்டு அவருக்கு ஐடியா அதில் இருந்தங்காட்டிக்கு நாங்கள் ஸ்விட்ச் ஓவர் பண்ணி நல்ல க்ரோத்தில் வந்தோம். பேசிக்லி நிறைய பேர்த்துக்கு எங்களால் வேலை வாய்ப்பு கொடுக்க முடிஞ்சுது. பவர் கட் இல்லாமல் நல்ல கோவிட் பிஃபோர் கோவிட் வரைக்கும் நிறைய பேருக்கு டிபெண்ட்டு நியர்லி 1000 குடும்பத்துக்கு வந்துட்டு எங்களால் வேலை வாய்ப்பு நல்லாவே கொடுக்க முடிஞ்சது. பட் ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்ஷியலாக வந்து எல்லாருமே எஃபெக்ட் ஆனாங்க. ஸோ மோரோவர் நிறைய ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு என்னதான் எதில் இருந்தாலுமே வந்துட்டு எல்லாமே லாக் அவுட் பண்ணி போகிற சிச்சுவேஷன்ஸ் தான் ஆச்சுங்க.
0: ஏன்னா பொருள் வாங்குற அளவுக்கு
1: இல்லை, எல்லாருமே யாருமே ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. என்ன பெரிய கம்பெனியாக இருந்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிரெடிட்டுங்கும் போது எல்லாருமே ஒரு அங்கே ஒரு க்வெஸ்சன் மார்க் வச்சாங்க, வருமா வராதா, யார் என்னைக்கு இருப்பா இல்லை, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ரெண்டு கோவிட் டைம்ல நாங்கள் ஃபேஸ் பண்ணோம்.
0: டிமாண்ட் இருந்தால் தான்
1: டிமாண்டு டிமாண்டு வந்துட்டு எண்ட் யூசருக்கு இருக்குங்கம்மா, பட் அது எப்படி என்ன பண்ணாங்கன்னு தெரியலீங்க. மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா டவுனாக
0: தான் இருக்கு. அப்படி
1: ஆமாம், மார்க்கெட்டு இப்போ டல்லாக தான் இருக்கு. கோவிட்க்கு அப்புறம் எல்லாருமே சீசன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கு, பட் வெந்த சீசனுங்கிறது வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தீபாவளி நல்லா இருக்கும், நார்த்தில் ரெயினா இருக்கு, இந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து எங்கள் சர்க்கிளில் நாங்கள் கேட்டுட்டு இருக்கிற ஒரே வேடிங்ஸ். அதோ அது கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஸ்னஸ் பூரா வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு. மில்ஸ் ஆகட்டும் சரிங்க, இப்போ கோயம்புத்தூர் டிபெண்ட்னா ஹப் ஆஃப் தி மினி ஹப்ங்கிறத வந்துட்டு கோயம்புத்தூர் தான் பம்புக்கு, டெக்ஸ்டைல்ஸ் அண்டு பம்ப்ஸ். பட் இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரியுமே வந்துட்டு இப்போ இங்கே இருக்கிற நிலைமை வந்து ரொம்பவே சொல்ல முடியாத ஒரு நிலை. நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு இல்லைங்க. எந்த இது தமிழ்நாட்டில் வந்துட்டு கோயம்புத்தூர் தான் வந்துட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரிங்க உங்களுக்கு, எஜுகேஷன்ஸ் ஆகட்டும் பிஸ்னஸ் ஆகட்டும். பட் இதில் எங்களால் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணி நம்ம தொழிலை
0: அபிவிருத்தி
1: பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். பட் இருந்தாலும் நிறைய என்ன சொல்றதுங்க மேம், தடைகளும் இருக்கு. அதில் ஃபினான்சியலாகவே அஃபெக்ட் ஆகிறோம். இப்போ இந்த காலகட்டத்துக்கு பேங்க்ஸ் எல்லாமே கூட வந்துட்டு கொஞ்சம் இந்த பம்ப் இண்டஸ்ட்ரீஸு டெக்ஸ்டைல்ஸ்னா கொஞ்சம் ட்ரஸ்டபிலிட்டி கம்மியாயிருக்கு. ஏன்னா பொருட்களுடைய உற்பத்தி கம்மி, எல்லாமே வந்துட்டு வெளியில போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் என்னைக்கு குவாலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் பெஸ்ட் ஆஃப் த குவாலிட்டி டெக்ஸ்டைல்ஸுக்கும் இதுக்கும். பட் இதெல்லாம் என்னைக்கு இப்படி இருந்தாலும் குட் குவாலிட்டிஸான ப்ராடக்ட் வேணும்னா கோயம்புத்தூர் தான் ட்ரஸ்ட் பண்ணி வந்தாகணும். பட் இப்போ எல்லா ப்ராடக்ட்டும் நார்த்தில் போகுதுங்கிறாங்க. பட் நார்த்தில் எந்த அளவு குவாலிட்டிங்கிறது வந்து நம்ம சொல்றதுக்கு இல்லை.
0: மக்கள் மேபி போக போக புரிஞ்சுப்பாங்களா இருக்கும்,
1: புரிஞ்சுக்குவாங்க. அதாவது யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு என்ன ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் இந்த ப்ராடக்ட்க்கு இந்த கேரண்டி கொடுப்போம், எங்கள் பம்பி இவ்வளோ நாள் ஓடுங்கிறது நம்ம சொல்ல முடியுங்க. நிறைய இந்த மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸ்னாலும் வந்துட்டு கொஞ்சம் மேனுஃபேக்சர் சைடில் அடி வாங்கியிருக்காங்க. இன்பிட்வீனில் இருக்கிறவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, பட் மேனுஃபேக்சர் சைடு வந்துட்டு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் வாங்கியிருக்காங்க.
2: சிங்கப்பெண்ணே

0: இது உங்கள் அபிமான எஃப்எம் ரெயின்போ 103. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று
1: தொழில் முனைவோர் இந்திரா கோபாலன்
0: அவங்களோட பேசிட்டு இருக்கோம். உடன் உரையாடி கொண்டிருக்கிறார் சௌமியா.
2: இப்ப இந்த காம்பனன்ட்ஸ் இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, அசம்பிளிங் யூனிட்டும் இருக்கா உங்ககிட்ட?
3: எங்களது பெரிய அசம்பிளி யூனிட்டிங் மேம். நியர்லி 3 ஏக்கர் என்னோட யூனிட் இருக்கு. இது இல்லாம ஃபவுண்டரி யூனிட் வந்து ஒரு 1 ஏக்கர்ல நாங்கள் வச்சிருக்கோம். இப்போ இவ்வளோ நாள் ப்ரொடக்ஷன்ஸுக்கே எங்க யூனிட்டுடைய கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப டவுன் ஆயிருக்குங்க. எல்லாம் நான் இந்த சீசனுடைய சொன்னாங்க, இதனோட ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் இந்த பிஸ்னஸ்ல, அதனால வந்து இது பண்ணியிருக்குங்க. பட் இந்த ஆல்பம் அசோசியேஷன்ல எங்களோட டீம்ல நாங்கள் கரெக்டா இந்த டைம் நாங்கள் செட் ஆனது என்னன்னா, எதுக்குன்னு இப்ப நீங்க கேட்டீங்க, எப்படி நீங்க ஒரு பெண்ணா வந்துட்டு இதுல வந்து இன்டர்வியூ ஆனீங்க பண்றீங்கன்னு. இப்ப எனக்கு ஏதாவது ஒரு இதுனா கூட நான் யார் அப்ரோச் பண்றதுங்கிறது பிளாங்க் அங்கீங்க. ஏன்னா த்ரூ நானே வந்துட்டு எல்லாத்துலேயுமே ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு சப்போர்ட்டிவ் ஹெல்ப்னா நம்ம டீம்ல கேட்கலாம். நம்ம டீம்ல இன்னொரு 2-3 பேர் இருப்பாங்க இந்த ஃபீல்டில் தெரிஞ்சவங்க, இல்லாட்டி அதர்
2: ரிலேட்டட்
3: அசோசியேஷன் மெம்பர்ஸ்லயே வந்துட்டு நம்ம கேட்டோம்னா ஒரு அட்வைஸ் கிடைக்கும். இப்போ ரெண்டு விஷயம் வந்துட்டு இப்போ நானே யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு, இவங்களை கூப்பிட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு ஐடியா கேட்டேன் அப்படிங்கும் போது எனக்கு அதுல இருந்து நிறைய வந்து ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே, நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த், ஓகே நம்ம எது வேணாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து நம்மளை வந்து ஊக்கப்படுத்திக்க முடியுது. இது கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய இந்த நீங்க ஃபினிஷிங் பண்ணி காலேஜ் முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே வந்துட்டு நாங்கள் ட்ரைனிங்கும் இப்போ நாங்கள் கொடுக்குறோம். இது போக வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வர்றது எங்க தொழில் வந்துட்டு இன்ஜினியரிங் சார்ந்த தொழில் தான்.
2: நீங்க சொல்றது வந்து உங்க மோட்டார்ஸ் அண்ட் பம்ப்ஸ்,
3: மோட்டர் பம்ப்ஸ்
2: யூனிட்ல,
3: அந்த யூனிட்லயும் நம்ம இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம வேலை வாய்ப்பு கொடுத்து இது பண்ற மாதிரி ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சுட்டு வராங்க அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நம்ம அவங்களுக்கும் அந்த தொழில் கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு இது பண்றோம். பட் அதுக்கான வாய்ப்புகள் வந்து நாங்க இன்னும் உண்டு பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்.
2: நல்ல முன்முயற்சி, இது முன்முயற்சி தான்,
3: ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அப்பதான் நம்மளே நம்பி எத்தனை பேர் டிபெண்டன்ஸ் இருக்காங்க அப்படிங்கறது. ஏன்னா இப்ப பிஇ படிச்சாங்க மேம், இப்ப அவங்களுக்கெல்லாம் வேல்யூவே கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்குங்க. இன்னும் ஹையர் கிரேடு போனாதான் இப்ப நம்ம இந்த வேலை வாய்ப்பு இன்டர்ன்ஷிப்புக்காக வரும்போது பிஇ படிச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில போனாங்க அப்படின்னா என்ன ஏர்ன் பண்ண முடியும், என்ன அவங்களுக்கு தெரியுது? அப்ப அட்லீஸ்ட் நம்மளே மாதிரி இந்த பேசிக் இந்த கம்பெனிகள்ல கொஞ்சம் லேர்ன் பண்ணாங்கன்னா கூட அட்லீஸ்ட் நம்ம லேர்ன் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கலாம். அவங்க ஸ்டாண்ட் ஆவாங்க இல்லைங்கிறது நம்ம பாக்குறது இல்ல, இருக்கிறத நம்ம லேர்ன் பண்ணி கொடுத்தா.
2: சொல்றது பார்த்தா நீங்க இன்னொரு என்டர்பிரனரா வளர்க்குறீங்க போல இருக்கு இல்லையா?
3: ரியலி மேம்தான், நம்ம வந்து நம்மளே பண்ணணும் அப்படிங்கறது யாரு நினைச்சாலும் முடியாது. யாரு என்ன வேணாலும் பண்ணலாங்க. பம்ப் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு ஒரு பம்ப் வந்துச்சுன்னா இந்த பம்ப் அடுத்த செகண்ட் இன்னொருத்தர் பண்ணுவாங்க. சோ நானே பண்ணணும் நானே பண்றேங்கிறது அந்த மாதிரி முயற்சி இல்லை. இது எல்லாருமே பண்ணலாம். அவங்களுக்கான நம்ம மோட்டிவேட் பண்ணி அவங்க எதுல டேலண்ட் கொண்டு வராங்க அப்படிங்கறத நம்ம மோட்டிவேட் பண்ணி அவங்கள கொண்டு வர முடியும்.
0: சிங்கப்பெண்ணே

உலகில் மற்றவன் தொழிலாளி, விதிய நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதிய நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, உப்பறிக்க

கற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவனே மாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, உற்பரிக்க கோடரி எதற்கு, பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு, ஆசை துறந்தான் அகிலமுனக்கு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103. ஒலித்துக் கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று இடம்பெற்றுள்ளார் தொழில் முனைவோர் இந்திரா கோபாலன் அவர்கள்.
1: இப்ப இந்த ரிவர் இன்ஜினியரிங்

0: பம்ப்ஸ் அண்ட் மோட்டார்ஸில் நீங்கள் மேனேஜிங் டைரக்டராக இருக்கீங்க.
1: ஆமாங்க.
0: இந்த கம்பெனி நீங்கள் எப்படி முன்னெடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்க?
1: மேம், பம்ப் இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம போயிட்டுருக்கோம். இதில் நியூ ஆர்என்டிஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணி இருக்கிற ப்ராடக்டிவே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இன்னும் பெட்டர் தென் நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து
0: அதை தான் கேட்குறேன்
1: ஸ்டாண்ட் ஆகி நம்ம பண்ண முடியும். அதை வந்து இன்னும் நிறைய ஆர்என்டிஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க, வேறு வேறு ஃபீல்டில் பண்ணிவிட்டு. அது போக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி இது பண்ணுறதுக்கு நிறைய வந்துட்டு உங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்களோட நீடு என்ன அப்படின்னு கேட்டு அது தகுந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் நாங்கள் டெவலப் பண்ணி கொடுக்குற மாதிரி இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்கோங்க.
0: ஓகே, உங்களுக்கு வந்து இந்த ஒரு இன்ஜினியரிங் பேசிக் இன்ஜினியரிங் அறிவும் இதுக்கு வேணும் இல்லையா?
1: கண்டிப்பா.
0: நீங்க இது எப்படி போக போக பழக்கத்திலேயே வந்துருச்சா? நீங்க பண்ணி பார்க்க பார்க்க அந்த இன்ஜினியரிங் சம்பந்தமான அந்த யுக்திகள் எல்லாம் கத்துக்கிட்டீங்களா?
1: மேம், இன்ஜினியர் சம்பந்தமான வித்தைகள் மேம், பேசிக்லி நான் வந்து எம்எஸ்சி ஜியாகிரபி ஸ்டூடெண்ட்டு, அப்புறம் காமர்ஸ் ரிலேட்டடாக இருந்தங்காட்டிக்கு நான் இதில் வந்தேன். மற்ற எல்லா இதுக்குமே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு டிசைனிங் ஆகட்டும், டெக்னிக்கலி ஆகட்டும், குவாலிட்டி ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து நம்ம நிறைய பேர் இருக்காங்க மேடம். அவங்கள நம்ம யூட்டிலைஸ் பண்ணி நம்ம கம்பெனிக்கு நிறைய சிஓஸ் நம்மளுடைய ஹஸ்பண்ட் அட்வைஸ் நிறைய டீம்
0: வச்சுதான் அது டீம் ஒர்க் தான். நீங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல ஒரு டீம் இருக்காங்கலாம் சொல்லியிருக்கீங்க. நான் கேட்கறேன், உங்களுக்கு நீங்க அதுலயே இருந்திருக்கீங்க இவ்வளவு வருஷம், 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கே அந்த இன்ஜினியரிங் அறிவு வந்திருக்கும் இந்நேரம்.
1: கண்டிப்பா மேம், அதனால கேட்டேன். இப்ப நான் போய் ஏதாவது ஒருத்தருட்ட கஸ்டமர்கிட்ட பேசணும்னாலும் எனக்கு பேசிக்கா என்னால வந்துட்டு எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன வேணும், என்ன கோர் லென்த், என்ன ஃப்ரேம் சைஸ், என்ன எவ்வளவு நீங்க யூஸ் பண்றீங்க, இந்த பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே என்னால ஒரு கஸ்டமர் மீட் பண்ணி எல்லாமே என்ன பேசி நம்ம ஃபைனல் பண்ற அளவுக்கு என்னால முடியும். ஆஃப்டர் தட், அப்பார்ட் ஃப்ரம் ரொம்ப இன்டெப்த்தான டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்னால், இப்போ ஒரு கஸ்டமர் வர்றாங்கன்னா மேம், ஓஎம்ல A to Z எல்லாமே வந்து அவங்க ஒரு சிஸ்டமேட்டிக் வச்சுருக்காங்க. என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, என்ன கோர், என்ன ஃப்ரேமு, என்ன காப்பர்ஸ் நீங்கள் போடுவீங்க, எவ்வளோ வெயிட், என்னென்ன சீல் யூஸ் பண்ணுறீங்க, பேரிங் யூஸ் பண்ணுறீங்க, A to Z அவங்களுக்கு ஒரு டேட்டா கொடுத்தா தான் அந்த கஸ்டமரே உள்ளே வருவாங்க. சிம்பிளி வந்து யாருமே வந்துட்டு வர்றோம் பம்ப், நம்ம எண்டு யூஸருக்கு தான் 0.5 HP 1 HP தெரியும், பட் அந்த மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க வந்துட்டு அதில் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. எங்களுக்கு இந்த கோர் லென்த்தில் தான் வேணும் பம்ப்பு, இதில் கொடுத்தீங்கன்னா தான் என்னால் எக்கனாமிக்லி கஸ்டமர் ஈஸிலி ரீச் பண்ண முடியும், மார்க்கெட் நல்லா போகும், அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு சில ட்ரிக்ஸ் எல்லாம் அவங்க வச்சிருப்பாங்க. பட் பேசிக்லி ஒரு கஸ்டமர் மீட் பண்ணி எனக்கு ஆர்டர் எடுக்கிறதுக்கு ஆனால் இது வந்து எனக்கு எங்கிட்ட இருக்கு.
0: இப்போ வந்து உங்களோட கம்பெனிக்கு வேறு ஏதாவது கிளைகள் இருக்கா? இங்கே கோயம்புத்தூர் பேஸ்டு தானே?
1: கோயம்புத்தூர் பேஸ்டில் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குங்க மேம். எங்களுடைய ஓன் பிராண்டில் இப்போ மகாராஷ்டிரா, பூனேல, அப்புறம் கான்பூர், ஜெய்ப்பூர், ஃப்ரான்சைஸ் இல்லை மேம், ஓன் பிராண்ட் சப்ளைஸ் அந்த ஏரியாவில் வந்து இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ரீவாவோட ஓன் பிராண்ட் வந்து அங்கே பண்ணி
0: நார்த் இந்தியாவில்
1: பண்ண, ஆல் ஓவர் இந்தியா நம்மள சப்ளைஸ் இருக்கு மேம். பட் எஸ்பெஷலி வந்துட்டு நம்ம மார்க்கெட் டீம் வச்சு பண்றது மகாராஷ்டிராவில்
0: யூனிட்டாவே அங்கே வச்சு
1: யூனிட் மாதிரி அங்கே போட்டு நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். பம்ப் அங்கே மேனுஃபேக்சர் பண்ணி நாங்கள் பம்ப்ஸ் அங்கே சப்ளை பண்ணிருக்கோம், அங்கிருந்து மார்க்கெட்டிங் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஒரு நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பேர் சொல்லும்போதே ஒரு பொறியியல் சம்மந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸ் துறை எடுத்து அதுலேயும் அந்த ஹார்ட் காம்பனன்ஸ் எல்லாம் அதில் இருந்து நம்ம வேலை செய்கிறதே பெண்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சுமாங்க. அதை எடுத்து நீங்கள் சிறப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் வந்து ஒரு பெண்ணாக இருந்து ஒரு சேலஞ்சிங் ஒர்க் எடுத்து பண்ணுறதே அதே பெரிய சேலஞ்ச், அதை பற்றி யோசிக்கிறதே சேலஞ்ச் தான் நான் சொல்லுவேன். அதுலயும் இந்த மாதிரி ஆல் விமன் பிசினஸ் அசோசியேஷன்ல நீங்க ஒருத்தர் கை தூக்கி விடுறீங்கன்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. மக்களுக்கு வந்து ஒரு பெரிய பாடம் அது, ஏன்னா பெண்களால பெண்களுக்கு வந்து ஒண்ணும் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இது வந்து ஒரு
1: நல்ல
0: பெரிய.
1: ஏன்னா இப்ப நாங்க பெண்கள் வந்துட்டு இப்ப நாங்க எவ்வளோ இப்ப நான் வந்து சிம்பிளா இன்னைக்கு வந்து உட்கார வந்து முடியாது, எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணி இன்னைக்கு கோர்ட்டு போகணுமா, நாளைக்கு ஸ்டேஷன் போகணுமா, இந்த பிரச்சனையா அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே போட்டு போட்டு, அதாவது ஒரு பெண்களுக்கு வந்து நிறைய தாங்கிக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குங்க. அதாவது
0: ஒன்று சொல்லும் போது நான்
1: தைரியம் வேணுங்க, எதாக இருந்தாலும் அடுத்த செகண்ட் வந்துட்டு நம்ம இதையவே திங்க் பண்ணிட்டு இருந்தோம், அடுத்த ஸ்டெப் போக முடியாது, ஓகே இதை வந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு அந்த செகண்ட் கஷ்டமாக இருக்கும் மேம். அடுத்த செகண்ட் நம்ம மைண்டை வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டு இதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் சேஞ்ச் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம்னாலே நிறைய சக்ஸஸ் கிடைக்கும். இது எல்லாம் ஏன் நாங்கள் இந்த ஆல் பிஸ்னஸ் உமன் அசோசியேஷனில் ட்ரை பண்ணி கொடுக்குறோன்னா, வரப்போகிற
0: ஜென்ரேஷன்
1: வந்துட்டு நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி என்னால் நிறைய நான் இன்றைக்கி ஃபினான்ஷியலாக நிறைய ஸ்ட்ரகிளாக இருக்கிறேன் அப்படிங்கிற வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது மேடம் சொன்ன மாதிரி எப்படி பண்ணலாங்கிற ஐடியா, நீ இப்படி பண்ணனா இந்த ட்ரிக்கில் நீ இப்படி ஏர்ன் பண்ணலாங்கிறத எங்களால அட்வைஸ் கொடுக்க முடியும். ஒன்லி இப்போ எல்லாம் லாக் ஆகி பின்ன கஷ்டப்படுறதுக்கு இது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான்
0: என்ன பட்டறிவு தான் பெருசும்பாங்க இல்லையா.
1: கண்டிப்பாக
0: இன்னொன்று இதில் கஷ்டங்கள் நீங்கள் சொன்னீங்க நடுவில் ஒரு கோர்ட்டுக்கு போகிறது அப்படின்னு, அதில் வந்து இந்த கோர்ட்டுக்கு போகிறதோ இல்லை வேற எங்கேயாவது போகிறதோ இது சம்மந்தமாக வந்து ஒரு கொரிக்கு போகிறது ஒன்றும் ஈஸியான விஷயம் இல்லை.
1: ஈஸியான விஷயம் இல்லையா, அது ஃபேஸ் பண்ணணும் மேம். ஃபேஸ் பண்ணி

0: அதாவது அந்த ஒரு செகண்ட் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனையா ஓகே இது எப்படி ஃபேஸ் பண்ணலாம், அடுத்தது நம்மளுக்கான ஒரு தைரியம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதை அடுத்து ஃபேஸ் பண்ணி நம்ம இது கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான மோட்டிவேட்டை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ளே நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணணும் மேம். அதில் போய் நம்ம உட்காந்துட்டோம்னா அதுலேருந்து மீண்டு வர முடியாது. அடுத்தது இது சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மட்டும்தான் நம்ம முன்னேறி போக முடியும். அதை திங்க் பண்ணிவிட்டு அதுக்காக ஓடிட்டு இருந்தோம்னா அந்த வேலையை நம்ம நினைக்கிற எல்லா வேலையுமே ஸ்டாப் ஆகும். அது ஒரு பார்ட்டாக வச்சுட்டு ஓகே மூவ் ஆகணும்னு சொன்னோம்னா மட்டும்தான் நம்ம வின் பண்ணி போக முடியுங்க. இதுதான் என்னோடது. அதாவது தைரியம் வேணுங்க பெண்களுக்கு வந்து நேச்சுராகவே வந்துட்டு அந்த எல்லா கெப்பாசிட்டியும். ஏன் வந்து கடவுள் வந்து பெண்களுக்கு ஒரு பிரசவத்தோட இது
1: தாங்க,
0: அதுதான் அது ஒரு பெரிய ஒரு இதுதானே உங்களுக்கு. அந்த மாதிரி வந்து எல்லா விஷயத்தையுமே நம்ம தாங்கிட்டு அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு இது இருந்ததுனாவே நம்ம எல்லாத்துலேயும்
1: ரொம்ப சரியாக சொன்னீங்க. இது ரொம்ப மோட்டிவேஷனலான வாசகம் உங்கள் வாயிலேருந்து வந்தது இந்திரா கோபால் அவர்கள். இது வந்து இப்போ கேட்டுட்டு இருக்க லேடிஸ் கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, இந்திரா கோபால் அவர்கள் எவ்வளோ அழகாக பேசினாங்க அவங்க பிஸ்னஸ் பற்றியும் அவங்க அசோசியேஷன் பற்றியும் அதில் உள்ள தடை அதுலேருந்து எப்படி மீண்டு வரணும்னு எவ்வளோ நமக்கு எடுத்து சொன்னாங்க. மிக்க நன்றி இந்திரா கோபால் அவர்களே. தேங்க்யூ ஸோ மச்.
0: தேங்க்யூ மேம். நன்றி.
2: வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணை செக்மெண்ட்ல இன்னைக்கு நாம தொழில் முனைவோர் இந்திரா கோபாலன் அவர்களை மீட் பண்ணி பேசினோம். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

12:38 ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இது வசந்த இல்லம் நேர்லி. நமது ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்று பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இளம் பருவ பெண்களுக்கான நலத்திட்டம் குறித்து கேட்கலாம். இன்று பிற்பகல் 2:30 ஊர்ப்புறுத்திலை நிகழ்ச்சியில் கிராமிய கலை நாட்டுப்புற பாடல்கள் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் ஒயில் கும்மி கேட்கலாம். இன்று மாலை 5:00 சித்திர சேவானம் நிகழ்ச்சியில் வெல்னஸ் கோச் பி வேணுநாதன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்றிரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 10 அங்கக வேளாண்மையில் பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் சுற்றுச்சூழல் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் இ பரமேஸ்வரி அவர்கள். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் இனி தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து வசந்தேலம் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: கே சக்கரபாணி அவர்கள் வயலின், கே ஸ்ரீவத்சா அவர்கள் மிருதங்கம், எஸ் வெங்கடரமணன் அவர்கள் கஞ்சீரா. நிகழ்ச்சி இரவு 9:30. செய்திகள் தொடரும்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உணவு உற்பத்தியில் இந்தியாவை முதன்மை நாடாக உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் பால் கொள்முதல் விலை உயர்வு, புதிய மருத்துவமனைகள், புற்றுநோய் ஆராய்ச்சி மையங்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு வாகன வசதி உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் வெளியிட்டார். ஈரானுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்திக் கொள்வதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உத்தரப்பிரதேசம் ஜப்பான் முதலீட்டு உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், நாடு 8% பொருளாதார வளர்ச்சியை அடைந்து வருவதாக கூறினார். கட்டமைப்புத் துறையில் முதலீடு, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, உற்பத்தித் துறையில் முன்னுரிமை ஆகியவற்றின் அடிப்படையில் நாடு வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியா ஆண்டுதோறும் 130 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு முதலீடு செய்து வருவதாக அவர் கூறினார். பொருளாதார நடவடிக்கைகளின் மூலம் நிலையான பொருளாதாரம், புதிய வேலைவாய்ப்புகள், அனைத்து பிரிவினருக்குமான மேம்பாடு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நாட்டின் 99.6% ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் 38,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 162 மித அதிவிரைவு ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு நாட்டின் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் நலனுக்காகவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். வேளாண் உற்பத்தியை அதிகரித்து உணவு உற்பத்தியில் முதன்மை நாடாக இந்தியாவை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். வேளாண் உற்பத்தி செலவினத்தை குறைக்க விவசாய இயந்திரமயமாக்கல் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பத்தின் பயன்கள் விவசாயிகளுக்கு நேரடியாக சென்றடையும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்திய தர நிர்ணய ஆணையம் BIS தில்லியில் உள்ள தனியார் நிறுவனங்களில் இன்று சோதனை நடத்தியது. வடகிழக்கு தில்லி மற்றும் மந்தோலி பகுதியில் உள்ள நிறுவனங்களில் நடத்திய சோதனையில் தரமற்ற 2,350 அலுமினிய காகித சுருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் பல்வேறு ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டதாகவும், இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் BIS அதிகாரிகள் தெரிவித்தனர்.

0: தமிழகத்தில் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பேரவை விதியன் 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகளை இன்று வெளியிட்ட அவர், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தற்போதுள்ள 5 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தெரிவித்தார். சென்னை பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகளுடன் கூடிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்படும் என்று அவர் கூறினார். தஞ்சை, கோவை, மதுரை, திருநெல்வேலி, விழுப்புரம் ஆகிய 5 இடங்களில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 7 புதிய செவிலியர் கல்லூரிகள் மற்றும் பல்வேறு துணை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் தொகுதிகளுக்கு சென்று வரவும் சிறப்பான மக்கள் பணி ஆற்றுவதற்கும் ஏதுவாக அரசின் சார்பில் அவர்களுக்கு வாகனம் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். வாகன ஓட்டுநர் மற்றும் கார் பராமரிப்பு செலவுகளுக்காக அனைத்து உறுப்பினர்களுக்கும் மாதந்தோறும் 75,000 ரூபாயும் உதவியாளரை அமர்த்திக் கொள்வதற்கு 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தனது அறிவிப்பில் வெளியிட்டார். இதற்கு சட்டப்பேரவையில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் வரவேற்பையும் பாராட்டையும் தெரிவித்தனர். இதனிடையே முன்னாள் முதலமைச்சரும் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி மீனவர்கள் தொடர்பான கவனஈர்ப்பு தீர்மானத்தை இன்றே விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். பேரவைத் தலைவர் அதற்கு அனுமதி மறுத்ததை அடுத்து அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவையில் இன்று நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆகியவற்றின் மீதான மானிய கோரிக்கையை அமைச்சர் திரு ஆனந்த் தாக்கல் செய்தார். சுற்றுலா மற்றும் பண்பாட்டுத்துறை மானிய கோரிக்கையும் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமாரும் கலை மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகனும் மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்தனர். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் பேரவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. மத்திய அரசின் பஞ்சாயத்து ராஜ் திட்டத்தின் கீழ் மாநில அரசின் பங்கேற்புடன் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அரசின் மானிய கோரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பஞ்சாயத்து ராஜ் விருதுகள், தீன்தயாள் உபாத்யாய் பஞ்சாயத்து ராஜ் விருதுகள், நானாஜி தேஷ்முக் பஞ்சாயத்து விருதுகள், ஆத்ம நிர்பார் விருதுகள், கிராம மின்சக்தி சுயசார்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெறுவதற்கு தகுதியுடைய கிராமங்களாக உருவெடுக்கும் அளவிற்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஜூலை 1 முதல் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த ஏப்ரல் 1 முதல் ஜூன் 30 வரை 31 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், 29 லட்சம் குடியிருப்புகளுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 1,804 கோடி ரூபாய் செலவில் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு மத்திய அரசு 60% நிதியையும் மாநில அரசு 40% நிதியையும் வழங்கி வருகிறது. 81 லட்சம் குடியிருப்புகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், 103 லட்சத்திற்கும் அதிகமான தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் வீடு ஒன்றுக்கு நாள்தோறும் 55 லிட்டர் குடிநீர் வழங்குவதற்கான உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் உணவு விடுதி ஒன்றில் இன்று காலை நேரிட்ட தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உத்தராகண்ட் மாநிலத்தில் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவால் குல்கார் பகுதியில் உள்ள பாலம் சேதமடைந்துள்ளது. இதனையடுத்து தர்ச்சுலா தவாஹட் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. தர்ச்சுலா பகுதியில் உள்ள சாலைகளில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பாலத்தை சரி செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக

மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். ரியாசி மாவட்டத்தில் உள்ள பனாசா கிராமம் அருகே நேற்றிரவு கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனிடையே ரஜோரி மாவட்டத்தில் நேரிட்ட மற்றொரு சாலை விபத்தில் 6 பேர் காயமடைந்தனர். ஈரானுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்திக் கொள்வதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐக்கிய அரபு அமீரக வெளியுறவு அமைச்சகத்தின் தகவல் தொடர்பு இயக்குநர் அஃப்ரா அல் ஹமேலி வெளியிட்டுள்ள பதிவில், மண்டல அளவில் அமைதியை நிலைநாட்ட இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரக வான் எல்லையில் ஈரானின் ஏவுகணைகள் தென்பட்டதை அடுத்து அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதனிடையே ஐக்கிய அரபு அமீரகம் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக வந்த குற்றச்சாட்டை ஈரான் மறுத்துள்ளது. ஈரான் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மையில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த குற்றச்சாட்டு மண்டல அமைதிக்கு ஊறு விளைவிப்பதாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்காவுடனான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திடும் வரை

வந்த குற்றச்சாட்டை ஈரான் மறுத்துள்ளது. ஈரான் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மையில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த குற்றச்சாட்டு மண்டல அமைதிக்கு ஊறு விளைவிப்பதாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்காவுடனான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திடும் வரை ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-11, 21-11 என்ற செட் கணக்கில் மெகாவோ இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீன் நகரில் இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உணவு உற்பத்தியில் இந்தியாவை முதன்மை நாடாக உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் பால் கொள்முதல் விலை உயர்வு, புதிய மருத்துவமனைகள், புற்றுநோய் ஆராய்ச்சி மையங்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு வாகன வசதிகள் உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் வெளியிட்டார். ஈரானுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்திக் கொள்வதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

180 படத்திலிருந்து கார்த்திக் ஸ்வேதா மோகன் பாடின பாட்டை கேட்டோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் வசந்த இல்லம் கேட்டுட்ருக்கோம்.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: ஒரு மணி ஒரு நிமிஷம் எட்டு நடி FM Rainbow 103 கோயம்புத்தூர்ல இது லஞ்ச் டைம் கேம் ஷோ நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் என் வானுரேகா. இன்னைக்கு நம்மளுடைய லஞ்ச் டைம்ல என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னா, எப்பவுமே ஆர்ஜேவான நாங்களே பேசிகிட்டு இருக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு பேசுறதுக்கான ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 1 மினிட் டாக் மாதிரி அப்படி வச்சுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் கொடுப்பேன், நான் யாருக்கிட்ட சொல்கிறேனோ அவங்கக்கிட்ட 1 நிமிஷம் நீங்கள் பேசணும். உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கணும்னா, கொஞ்சம் நகைச்சுவை உணர்வோடு மற்றவங்களையும் ரசிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போவே நமக்கு அது யார் கூட பேசணும் அந்த மாதிரி டாப்பிக்லாம் சொல்லிடுவாங்களா அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த ஸ்பாட்டில் நீங்கள் யோசிச்சு ஒரு நிமிஷம் மட்டும் நல்ல ஷார்ட்டாக ஸ்வீட்டாக நகைச்சுவையாக பேசுங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2316312, 2317046. வெளியூர்லேருந்து மொபைல் ஃபோன்லேருந்தும் கால் பண்ணுறவங்க 0422 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோடு வரலாம். FM Rainbow கேளுங்க, எப்போவுமே இது செம்மதுளுங்க.

0: சேர்ந்த கோட்டம்படத்துல இருந்து அனிருத் ரவிச்சந்திரன் பாடின பாட்டு கேட்டோம். 1:36:32 எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இது லஞ்ச் டைம் கேம் ஷோ. நம்ம கேமுக்கு வந்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் காலர், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? பெங்களூர்ல இருந்து ஹரிஹரன். ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய கேம் ஸ்டார்ட் பண்ணிரலாமா? நம்மளுடைய கேமுக்கு போலாமா? ஸ்டார்ட் பண்ணிரலாமா? சரிங்க. நீங்க ரேடியோ எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கீங்க? ரேடியோ எவ்வளவு வருஷமா கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. ரேடியோ எத்தனை வருஷமா கேக்குறீங்க? ரேடியோ எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கீங்க? சரியா கேக்கலையா? உங்களுக்கு தான் ஏதோ டவர் ப்ராப்ளம் இருக்கும் நினைக்கிறேன். எத்தனை வருஷமா கேட்டு இருக்கீங்க? சரி, நான் பேசுறது உங்களுக்கு புரியல, உங்க லைன்ல ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க அப்ப உங்க லைன்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க கட் பண்ணிட்டு திருப்பி கால் பண்ணுங்க. நம்ம அடுத்த நேயர் யார் அப்படின்னு பாத்துருவோம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், கோத்தையில இருந்து சிவகணேஷ் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கீங்க. நீங்க ரெடியா இருக்கீங்களா கேம் விளையாட?
1: ரெடியா இருக்கேன் மேடம், சொல்லுங்க.
0: சரி, நீங்க எத்தனை வருஷமா ரேடியோ கேக்குறீங்க?
1: ஒரு 4 மாசமா தாங்க. சின்ன ஆக்சிடென்ட் இருந்து அப்படியே வீட்ல இருக்கிறேன்.
0: அவ்வளவுதான். உங்களுக்கான நேரம் தொடங்கியாச்சு.
1: ஹலோ ரேடியோ, ஐ லவ் யூ. எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்க கூட பேச போறேன். இப்போ உங்களுக்கு 26 வயசு முடிஞ்சு

0: 27 வயசாகுது இல்லையா, கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க வந்து டெய்லி நம்ம கூட பேசிட்டே இருக்கீங்க. நிறைய நகைச்சுவைகள், இனிமையான பாடல்கள், அர்த்தமுள்ள அரட்டை, இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நமக்காக வழங்கிட்டே வர்றீங்க. அப்பப்போ இனிமையான பாடல்களையும் தர்றீங்க, சில வாரங்களில் ஒரு நாள் அந்த திரை விமர்சனங்களையும் தர்றீங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா நீங்க நிகழ்ச்சியில வந்து வழங்கிட்டே வர்றீங்க. நல்ல நேயர்களுக்கு நிறைய கைத்தறி ஆடையெல்லாம் வேலை செய்யறாங்க, அவங்களுக்கெல்லாம் தோய்வடையும் போதெல்லாம் நீங்க வந்து உற்சாகம் கொடுத்து நல்லா ஒரு வழிகாட்டியே இருக்கீங்க. அதனால உங்களுக்கு எப்போதும் நாங்க அன்பாக வரவணைப்பாக.
1: ஓகேங்க, நீங்க வந்து ஒரு நிமிஷம் 10 செகண்ட் 70 செகண்ட் பேசியிருக்கீங்க, சூப்பர், வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
1: ஆனா பயங்கரமா சமாளிச்சீங்க. ஓகே, இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணணும், இந்த கேம்ல கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 23 16 312 23 17 0 46 அப்படிங்கிற ஃபோன் நம்பர்ஸ் கால் பண்ணுங்க, கேம்ல கலந்துக்கலாம். அடுத்த நேயர் யார் அப்படின்னு பாத்துருவோம். வணக்கம், சுரேஷ்குமார், நீங்க ரெடியா இருக்கீங்களா?
2: தினமும் எத்தனையோ நடைபாதையில் செல்பவர்களுக்கு நீ உதவிகரமாக இருக்கிறாய். பல நேரங்களில் வேலைக்கு செல்பவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும், உன்னாலே அவர்கள் மன உளைச்சல் குறையவும் வாய்ப்புள்ளது, அதிகமாகவும் வாய்ப்புள்ளது. நீ வந்து பயனுள்ளதாக இருக்கிறாய் எல்லா இடத்திலும், ஆனால் ஒவ்வொரு இடத்தில் நீ செயல்படாமல் இருக்கிறாய், அதையும் சரி செய்து நீ செயல்பட வேண்டும். நீ வந்து அனைவருக்கும் ஒரு வழிகாட்டி, நீ அதில் வண்ணங்களில் ஒளிக்கிறாய், இந்த வண்ணங்களும் கண்ணுக்கு கவர்ச்சியாக உள்ளது. அவ்வளவுதாங்க, என்னால முடிஞ்சதுங்க.
1: எவ்வளவு நேரம் நானும் தான் இழுக்கிறது. ஆனா பேசுங்கன்னு ஒரு லெட்டர் எழுத ஆரம்பிச்சிட்டீங்க. சோ இந்த மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணலாம். தொடர்ந்து இந்த பாட்டுக்கு அப்புறமா கால் பண்ணுங்க, 23 16 312 23 17 0 46 அப்படிங்கிற ஃபோன் நம்பர்ஸ்க்கு. இப்போ பாட்டு கேட்கலாம், எஃப்எம் ரெயின்போ கேளுங்க, எப்பவுமே இது செம்ம தூளுங்க.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.
1: KMCH-இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1 முதல் September 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
2: இரைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
0: ஒரு 1:18 ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல லஞ்ச் டைம் கேம் ஷோல இருக்கும். இன்னைக்கு வந்து 1 மினிட் டாக் உங்களுக்காக கேம் போயிட்டு இருக்கு. அடுத்த காலர் யார் அப்படின்னு பாத்துருவோம். வணக்கம்.
3: வணக்கம் சகோதரி,
0: யார் பேசுறீங்க?
3: நான் பாண்டியன் நகர் சிவசங்கர் பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்குங்க. நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க?
3: நான் பனியன் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
0: டெய்லரா இருக்கீங்க? அப்ப நீங்க யார், கத்திரிக்கோல் தான அதிகமா யூஸ் பண்ணுவீங்க?
3: கத்திரிக்கோல், நூலு, துணி.
0: சரி, நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, உங்களோட கத்திரிக்கோல் கிட்ட ஒரு நிமிஷம் பேசுங்க. டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
3: கேப்பா கத்திரிக்கோலே, இப்படிதான் பண்ணுனீங்கன்னா என்னதான் பண்றது?

0: உன்னை கொண்டு போய் எத்தனை தடவை தான் சாணம் முடிக்கிறது? எத்தனை தடவை சாணம் முடிச்சாலும் கூட ஒரு லேபிளை வெட்ட மாட்டேங்கிற, ஒரு பீசை கூட வெட்ட மாட்டேங்கிற. உன்னை வச்சுக்கிட்டு நான் படாத பாடு படுறேன். இப்ப கூட வந்து செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க, சாணம் குடிச்சிட்டு போனாங்க. மறுபடியும் இந்த மாதிரி அடக்கு பண்ற, கைய வேணா நல்லா வெட்டுற, கையை பிடிச்சி வெட்டி வச்சுட்டு நேத்து ரத்தமா வருது. வீட்டுக்கு போனா இது என்ன காயம்னா வீட்டுல சம்சாரம் கேட்டா கத்திரி வெட்டிட்டு, ஐயா கத்திரி பிடிச்சி கூட உன்னால வெட்ட முடியாதுன்னு அவங்க சத்தம் போடுறாங்க. உன்னால நான் எத்தனை சொல்லப்படுறேன், ஏன் இந்த மாதிரி பண்றேன்? இனிமேல் நீ ஒரு தடவை சாணம் புடிச்சிட்டுன்னு வைக்க, அப்புறம் வெட்டலின்னு வெட்டிட்ட, உன்னை பிடிச்சி வெட்டி போடுவ நானு, அவ்வளவுதான் சொல்லி போட்டேன். இனிமேல் கரெக்டா வரணும், சரியா? என்ன சரியான்ட்டு சொன்னா சொல்ல பதிலே சொல்ல
1: மாட்டேங்கிறேன்.
0: அப்பதான் பிரச்சனை இல்லை.
2: ஓகேங்க, ரைட், சூப்பரா பேசுனீங்க,
0: நன்றிங்க.
2: உங்களுடைய கத்திரிக்கோளுக்கு வாயிருந்த பதில் சொல்லி இருக்குமேனுமா, நல்ல முயற்சிங்க. நிகழ்ச்சியில பங்கெடுத்ததற்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் சந்திச்சிருவோம். வணக்கம்.
3: வணக்கம்,
2: யார் பேசுறீங்க?
3: ரவி மேடம்.
2: ரவி,
3: அவருக்கு திருப்பூர்ல ஒரு வந்த டெய்லரா இருந்தால கத்திரிக்கோல் புள்ள சொல்லிட்டாரு.
2: ஆனா உங்களுக்கு கத்திரிக்கோல்ல தர மாட்டேன், வேற ஏதோ தருவேன்.
3: அவர் வந்து சிவசங்கர் வந்து திருப்பூர்ல டெய்லருங்க.
2: சரிங்க, இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன்,
3: சொல்லுங்க.
2: நீங்க பைக்ல போயிட்டு இருக்கீங்க,
3: பைக் சொல்லுங்க.
2: சரியா, அங்க எதுவுமே இல்ல, ஒரு மொட்டை காடு. அங்க போய் உங்க பைக் பஞ்சர் ஆயிருச்சு.
3: சரிங்க,
2: இப்ப அந்த பைக் கிட்ட நீங்க ஒரு நிமிஷம் பேசுங்க, உங்களோட டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சு.
3: அடாடா வாகனமே, நான் உன்னை நம்பி வந்தேனே, நடுவழியில இந்த மாதிரி பண்ணி போட்டியே, நான் என்ன பண்றது? இந்த பக்கமா இருந்தா கூட போய் உனக்கு ஒரு பஞ்சர் ஒட்டி நல்லா கூட்டிட்டு வந்தா சரி பண்ணிருப்பேன். ஆனா இந்த மாதிரி பண்ணி போட்டி உன்னை நம்பி பைக்க, ஒரு நல்ல டயரா போட்டு உன்னை காப்பாத்தி நல்ல ஒரு ஒர்க் ஷாப்ல கொண்டு போய் விட்டு நல்ல மெக்கானிக்க காட்டி அவர்கிட்ட உன்னை நல்ல ஒரு டாக்டராட்ட உன்னை நான் செக் பண்ணி வச்சிருப்பானே. நீ முன்னையாவும் எனக்கு தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி விட்டுருப்பானே வண்டியே. உன்னை நம்பி நம்பி வீட்டுல எல்லாரும் கூட்டிட்டு வந்தானே, என்னை நடுவழியில் இருந்து ஏமாத்திட்டிய பைக்கே. நீ என்ன என்ன உன்ன பண்ண போறானே? பெட்ரோல் உன்னை நம்பி கால 500 ரூபாய்க்கு அடிச்சானே, அது வீணா போதே பைக்கே. போதுங்க மேடம்,
2: போதுங்களா? சரி, இருந்தாலும் பாவம், நீங்க ஒழுங்கா பைக்க பராமரிக்கலன்னு அந்த பைக்க இந்த திட்டு திட்டுறீங்களே.
3: சரி,
2: அந்த ஸ்பாட்ல என்ன வருமோ அதுதானே பேச முடியும் இல்லீங்களா?
3: இல்ல இல்ல, அது வந்து எப்படின்னா ஒரு வாகனம் கால் எடுக்கும் போது பஞ்சர் பிரேக் இருக்குதா
2: எல்லாம் பார்த்து எடுக்கணும்,
3: எடுத்துட்டு போகணும். நீ கொடுத்த தலைமையான சூப்பர். ஏன்னா ஒரு இடத்துல போய் காட்டுல நின்றுனா ரொம்ப சிரமப்படும், அதனாலதான் நீங்க அந்த தலைப்பு அருமையான தலைப்பு.
2: ஓகேங்க, நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி இன்னும் நிறைய தலைப்புகள் காத்துட்டு இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க நம்ம FM Rainbow 103 கோயம்புத்தூரோடு.

0: கோலி சோடா டூ படத்துல இருந்து அச்சுராஜாமணி பாடின பாட்டு கேட்டோம். 1:26 எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இது லஞ்ச் டைம் கேம் ஷோ. நேர்களே, தினமும் காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் இன்னைக்கு நம்மளுடைய கேம் ஷோல நிறைய நேயர்கள் பங்கெடுத்து நாம கொடுக்கக்கூடிய அந்த 1 மினிட் டாக்க சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? நீங்க ரெடியா இருக்கீங்களா பேசுறதுக்கு? நீங்க வந்து உங்க வீட்டு கண்ணாடியை பார்த்து கண்ணாடி கிட்ட பேசுங்க. கண்ணாடி இருக்குல்ல உங்க வீட்டுல, கண்ணாடி இருக்குல்ல, அந்த கண்ணாடி கிட்ட நீங்க ஒரு 1 நிமிஷம் பேசுங்க. பேசுங்க.
1: ஹலோ சார், வணக்கம் சார். என்னவே நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, நீங்க வேற மூஞ்சி காட்ட கூடனா என்ன? நீங்க இப்படியே காட்டிட்டு இருக்கீங்க, ரொம்ப நேரமா பேச வைங்க. நீங்க வேற யாராச்சும் மூஞ்சி காட்டுங்க. ஓகேவா?
0: போதுமா, எங்க உங்க மூஞ்சியை காட்டின உங்க மூஞ்சியை தானே கண்ணாடி காட்டு, வேற மூஞ்சி எப்படி காட்டு? இருந்தாலும் நல்ல முயற்சி பண்ணீங்க. அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், நந்தகுமார் பேசுறேன்.
0: நந்தகுமார், எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: திருச்சியில இருந்துங்க.
0: ஓகே, நீங்க ரெடியா இருக்கீங்களா?
2: ஆ சொல்லுங்க.
0: பஸ்ல அதிகமா போவீங்களா?
2: எனங்க
0: பஸ்ல எல்லாம் அதிகமா போவீங்களா?
2: ஆ போவங்க, போவங்க.
0: சரி, நீங்க பஸ்க்காக போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு மணி நேரம் ஆகி அந்த பஸ்ஸே வரல. இப்ப அந்த பஸ் கிட்ட பேசுங்க 1 நிமிஷம். உங்க டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
2: நான் வந்து நிக்கிறது ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டாப்ல. இதோட வந்து திரும்பி போற பஸ் நீ ஏன் வர மாட்டேன்ற? உக்கடத்தோட திருப்புற, இல்லாட்டி டவுன் ஹாலோட திருப்புற, கேட்டா டிராபிக்ங்கிற. பிரைவேட் பஸ் எல்லாம் வருது, கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி கவர்மெண்ட் பஸ்லதான் ஏறி போவாங்கிறது உனக்கு தெரியும்ல. ஏன் வரமாட்டேன்றா? எத்தனை பேர் வெயிட் பண்ணுறோம் நாங்கள் இங்கே ரயில்வே ஸ்டேஷனில். நீங்கள் பொருட்டாவே மாற்றிக்கிறது இல்லை. ஆ, 3 புக்கு வரணும், 3 பேர் வரணும் நீங்கள். ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒருத்தருமே வர்றதில்லை. எவ்வளோ கஷ்டம் நாங்கள் ஏன் தெரியுமா அந்த மாதிரி நீங்கள்

0: இந்த சைடு இதோட நீங்க லாஸ்ட் திருப்புறீங்க. அந்த சைடு காந்திவரத்துல இருந்து வர்ற பஸ் சீட்டும் கிடைக்காது, நசுக்கி தள்ளிடுவாங்க. பஸ் பயணமே ஒரு விக்ரம் ஆயிரும். வேலையை முடிச்சுட்டு வர்ற போது ஒரு அரை மணி நேரம் பஸ் பயணம்னா அதுலயே ரொம்ப வந்து நூலாயிடுவோம். அதனால இந்த சைடு நின்று இதோட ஸ்டாஃப் உங்களுக்கு
1: உங்களுடைய புலம்பல் கேட்டு வந்துருவாங்க. டைம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்க, நிகழ்ச்சியில பங்கெடுத்ததற்கு நன்றி. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல லஞ்ச் டைம் கேம் ஷோல இருக்க இப்போ ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாட்டு கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ கேளுங்க, எப்பவுமே இது செம்ம தூளுங்க.
2: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1 முதல் September 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
3: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்ட், நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 7411.
4: பல்டி பக்கிற டர்ல உடன பல்தே வருல்டு மொத்தம் அர்ல உடன பிஸ்தே பிசிறு கல்பி பெர்ல உடன பல்தே.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இது லஞ்ச் டைம் கேம் ஷோ. 1:35:23. வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
1: வணக்கம், பெருமானந்தூர் குமார் சங்கமேஸ்வரன்.
0: ஓகே குமார், ரெடியா இருக்கீங்க? நீங்க ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு படம் பார்த்துட்டு இருக்கீங்க டிவில, நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ல கரண்ட் போயிடுச்சு. இப்ப நீங்க கரண்ட் கிட்ட பேசுங்க 1 நிமிஷம், உங்க டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
1: நான் தொலைக்காட்சியில எவ்வளவு அழகா படம் பார்த்துட்டு இருந்தேன், இந்த சென்னையும் பார்த்து மக்கள் தெரியும். நீ ஒரு நல்ல மின்சாரம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்ப, அதுல அழகா நான் தொலைக்காட்சியில படம் பார்க்கலான்னு நான் படம் பார்த்துட்டு இருக்கிறேன். அதுக்குள்ள நீ அடிக்கடி காணாம போயிடுற, ஏன் உனக்கு தொலைக்காட்சியில ஓடுற படம் பிடிக்கலன்னு நீ காணாம போயிடுறியா? நல்ல படம் போட்டா மட்டும்தான் நீ முழுவதும் இருந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பியா? இனிமேல் ஒண்ணு கொண்டு, உனக்கு என்னென்ன படம் பிடிக்கும் சொல்லு, அந்த படத்தை நான் தொலைக்காட்சியில போடுறேன். நீ வந்து இடைவிடாத எல்லாருமே மின்சாரம் இருக்கிற மாதிரி எப்பவுமே தொலைக்காட்சிக்கு மின்சாரம் கொடுக்கற மாதிரி வந்துரு. ஏன்னா உனக்கு பிடிச்ச படமா இருந்துக்கலாம், எனக்கு பிடிச்ச படத்தை நான் முழுவதும் பாத்துக்கலாம். அதனால இனிமேல் இந்த ஐடியா பண்ணிக்கலாம், உனக்கு எனக்கு அதுதான் ஒப்பந்தம். உனக்கு என்னென்ன படம் பிடிக்கும் சொல்லிடு, அதே மாதிரி உனக்கு பிடிக்கிற படத்தையுமே போட்டு ரெண்டு பேரும் படத்தை முழுவதும் பாத்துக்கலாம். ஏன்னா நானும் படம் பாக்கறதுக்கு இல்லாம நீயும் வந்துட்டு வந்துட்டு போற வேலையும் உனக்கு இருக்குது இல்ல. அதனால இந்த ஒப்பந்தத்தை நம்ம ரெண்டு பேரும் கடைபிடிச்சோம்னா நானும் முழுசா படம் பார்த்தேன், உனக்கு அடிக்கடி வந்துட்டு போற வேலை முக்கியமா இருக்குல்ல. ஓகேவா?
0: ஓகே, உங்களோட 1 நிமிஷம் முடிஞ்சு. எப்படி டீல் ஓகே ஆயிருச்சா உங்களுக்கு கரண்ட்க்கும்?
1: ஓகே ஆயிருச்சு.
0: ஓகே ஆயிருச்சு. அப்போ நீங்க நீ படம் பார்த்தா கரண்ட் கட் ஆகாது.
1: ஆமா ஆமா, கட் ஆகாது.
0: ஓகேங்க, நிகழ்ச்சியில பங்கெடுத்ததற்கு நன்றி. வணக்கம். பேசுங்க 1 நிமிஷத்துக்கு, உங்களுக்கு டைம் ஸ்டார்ட்.
2: ஏரோப்ளைனு நான் உண்மையில பயணம் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆசையா இருக்குது. டிக்கெட் வாங்குறதுன்னா எப்படி எல்லாம் வாங்கணும், இறங்குற இடமெல்லாம் எனக்கு தெரியாது, எப்படி நீ சொல்லிக் கொடு. அப்பப்ப பயணம் ஏற்படுறதுக்கு நீ வழிவகுத்து கொடு அப்படின்னு.
0: இவ்வளவுதானா? 20 செகண்ட் தான் பேசி இருக்கிறீங்க, அதுலயும் நான் 2 பாயிண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு. சரி, இருந்தா கூட பாக்குறதுக்கு நல்லா ஆர்வமா தான் இருக்குது, என்ன பேசுறதுன்னு கேட்கும் போது ஒரு ஸ்ட்ரக் ஆயிடுச்சு இல்லைங்களா? சரிங்க, பரவாயில்ல, நல்ல முயற்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்ததற்கு நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் மேடம், ஜெயஸ்ரீ மேடம், நரநலையிலிருந்து தேன்மொழி பேசுறேன் மேடம்.
0: ஓகே தேன்மொழி, உங்க ரேடியோ வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிட்டு பேசுறீங்களா?
3: ஓகே மேடம்,
0: கம்மி பண்ணிருங்க, நீங்க தள்ளி தூரமா வந்துருங்க. நீங்க பேசுறத மத்தவங்க கேக்கலாம், நம்ம பேசுறத நம்மளே கேக்கணும்னு ஆசைப்பட்டா மத்தவங்களுக்கு கேட்க முடியாம போயிரும். சரிங்களா? நான் கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. சரி, நீங்க காலையில பரபரப்பா வீட்டுல சமையல் பண்ணிட்டு இருக்கீங்க, சட்னி அரைக்கிறீங்க, அரைக்கிறதுக்கு ஆன் பண்ணும்போது மிக்சி வேலை செய்யல, இப்ப அந்த மிக்சி கிட்ட நீங்க 1 நிமிஷம் பேசுங்க, உங்க டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
3: என்ன மிக்சி, நான் டைம் வேற எனக்கு பாஸ் ஆயிட்டு. நீ இப்படி மட்டும் மக்கள் பண்றீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஆட்டாங்கல்லையும் அரைக்க முடியாது, அம்மிக்கல்லையும் அரைக்க முடியாது. திடீர்னு இந்த நேரத்துல பழி வாங்கிட்டியே, நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? பக்கத்துல கடை இருக்கா, நான் கொண்டு போய் உன்னை கொடுத்து

0: பண்றதுக்கு. இப்படி மட்டும் என்ன பழி வாங்கிட்டியே, இது உனக்கு நல்லா இருக்கா சொல்லு, மிச்சி பாக்கலாம்.
1: என்ன பண்ணுவீங்க சட்னிக்கு? வெறும் இட்லி மட்டும் வச்சு குடுத்துருவீங்களா, என்ன
0: பண்ணுவீங்க?
1: அந்த சிச்சுவேஷனுக்கு சரிங்க. நிகழ்ச்சியில பங்கெடுத்ததற்கு நன்றி. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல லஞ்ச் டைம் கேம் ஷோல இருக்கும். இப்ப விளம்பரத்தை தொடர்ந்து பாட்டு கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ கேளுங்க, எப்பவுமே இது செம்மதுளுங்க.
2: KMCH-இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1 முதல் September 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
3: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 7411.

0: காற்று விளை இடை படத்திலிருந்து கேட்ட இந்த பாட்டோட லஞ்ச் டைம் கேம் ஷோ நிகழ்ச்சி நிறைவு பெறுது. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் என் பானுரே காயினி தொடர்வது. மாநில செய்தி அறிக்கை திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். காவிரி டெல்டா பகுதியின் சுற்றுச்சூழல் சீரமைப்பு இயக்கம் 5000 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். திறன் மேம்பாட்டு கழகத்துடன் இணைந்து சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சென்னை வருகிறார். கேலே டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இலங்கையை 165 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவை விதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், திருநங்கையருக்கான மருத்துவம் அறுவை சிகிச்சை சேவைகள் கூடுதலாக சென்னை ஸ்டான்லி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, செங்கல்பட்டு, திருவாரூர், தர்மபுரி, கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் என்றார். புற்றுநோய் தாக்கத்திலிருந்து மக்களை காக்கும் வகையில் 673 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார்.
2: சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை 470 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் G+14 தளங்களுடன் ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும். 5 மண்டல புற்றுநோய் மையங்கள் தஞ்சாவூர், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி மற்றும் விழுப்புரம் ஆகிய மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளில் நிறுவப்படும். முதற்கட்டமாக மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் ₹84 கோடியில் G+8 தளங்களுடன் மண்டல புற்றுநோய் மையம் தொடங்கப்படும்.
1: வடசென்னை மக்கள் பயன்பெறும் வகையில் பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகளுடன் உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும். தமிழ்நாட்டில் 7 புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்பட்டு 660 BSc செவிலியர் மாணாக்கர் இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் கூறினார். செவிலியர், மருந்தியல், துணை மருத்துவ பணியாளர்களை உருவாக்கும் வகையில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 351 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6098 கூடுதல் மாணாக்கர் இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் கூறினார். பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதன் மூலம் அரசிற்கு மாதத்திற்கு 30 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும் என்றார் அவர். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மக்கள் பணியை தொய்வின்றி மேற்கொள்ளும் வகையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும். இது தொடர்பான செலவினங்களுக்காக மாதந்தோறும் 75,000 ரூபாய் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அலுவலக பணிகளில் உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் 25,000 ரூபாய் படியாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட உத்தேசித்திருப்பதை தடுத்து நிறுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை மானிய கோரிக்கை கொள்கை விளக்க குறிப்பை இன்று தாக்கல் செய்து பேசிய அமைச்சர், காவிரி டெல்டா பகுதியின் நீர்வளம், நிலவளம், வேளாண் உற்பத்தியை பெருக்கும் வகையில் சுற்றுச்சூழல் சீரமைப்பு இயக்கம் 5000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்படும் என்றார். நீர் உள்கட்டமைப்பு திட்டங்களை விரைந்து செயல்படுத்தும் வகையில் ஆனைமலையாறு, நல்லாறு, எத்தலா, புலிக்கரை இணைப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். நாமக்கல் மாவட்டத்தில் காவிரி, திருமணி முத்தாறு பகுதிகளில் தடுப்ப

கதவணைகள் கட்டப்படும் என்றும் கூறினார். சென்னை மாநகருக்கு குடிநீர் வழங்கலை அதிகரிக்கவும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வெள்ள தணிப்பு திட்டம் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். பருவமழை முன்னெச்சரிக்கையாக நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை திறம்பட மேற்கொள்ள இதற்கான அதிகாரம் வட்டாட்சியருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றார். களிமண் வண்டல் மண்ணை அகற்றுவதற்கான கால அவகாசம் 30 நாட்களாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையில் மட்டுமே பதிவு முறை செயல்படுத்தப்படும் என்று

0: நாட்களாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையில் மட்டுமே பதிவு முறை செயல்படுத்தப்படும் என்று கூறிய அவர், வட்டார அளவில் தனித்தனியாக மேற்கொள்ளப்படும் பதிவு முறை நீக்கப்படுவதாக அறிவித்தார். 2 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட பணிகளுக்கு பதிவின்றி அனுமதி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் திரு ஆனந்த் குறிப்பிட்டார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் சுற்றுலாத்துறை மானிய கோரிக்கை மீதான கொள்கை விளக்க குறிப்பில் இதனை தெரிவித்த அமைச்சர், திறன் மேம்பாட்டு கழகத்துடன் இணைந்து சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த திட்டமிட்டிருப்பதாக குறிப்பிட்டார். திருச்சி கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியில் நடப்பு கல்வியாண்டில் 232 மாணாக்கர் பயின்று வருவதாக மாநில கலை பண்பாட்டு தொல்லியல் துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை கொள்கை விளக்க குறிப்பில் இதனை தெரிவித்த அவர், கலைத்துறையில் சிறந்து விளங்கும் கலைஞர்கள் அரசு நிதியுதவி சலுகை உள்ளிட்டவற்றை பெறும் வகையில் 86,050 பேருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலத்தின் தனித்துவமான கலை பண்பாட்டு பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றார். சட்டப்பேரவையிலிருந்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். மயிலாடுதுறையைச் சேர்ந்த மீனவர்கள் ஈரானில் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தாம் கொடுத்த கவன தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். இது நாளை எடுத்துக்கொள்ளப்படும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியதை ஏற்க மறுத்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தென் மாநில முதலமைச்சர்கள் 2 நாள் மாநாடு சென்னை அருகே கோவளத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நாளை தொடங்குகிறது. இந்த 2 நாள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக திரு அமித்ஷா இன்று மாலை சென்னை வரவுள்ளார். இதனால் சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாட்டின் வளர்ச்சி பாதையில் முதலீடுகள் மிக முக்கிய பங்காற்றுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுடெல்லியில் முதலீட்டு மாநாட்டில் இன்று உரையாற்றிய அமைச்சர், ஆண்டொன்றுக்கு 130 பில்லியன் டாலர் முதலீடுகளை நம் நாடு மேற்கொள்வதாக எடுத்துரைத்தார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குவதையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நாகை மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் கூறியுள்ளார். வெளி மாநில பக்தர்களிடம் அதிக கட்டணம் வசூலிக்கும் விடுதி உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: புகழ் பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா வருகிற 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. பக்தர்களின் அடிப்படை தேவைகளை கருத்தில் கொண்டு குடிநீர் கழிப்பறை சுகாதாரத்துறை மூலம் 7 இடங்களில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட உள்ளன. கடற்கரையில் பாதுகாப்பிற்காக நீச்சல் வீரர்கள் மற்றும் படைகள் மூலம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. வெளி மாநில சுற்றுலா பயணிகளிடம் தங்கும் விடுதிகள் கூடுதல் கட்டணம் வசூல் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளை மாலை 4 மணிக்கு வருவாய் கோட்ட அலுவலகத்தில் நடைபெறும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் திடக்கழிவு மேலாண் மைய செயல்பாடுகளை ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு செய்தார். நெல்லை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்ட மீனவர்களுக்கும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை இன்று பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல்

4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேலை கிரிக்கெட் டெஸ்டில் இந்தியா இலங்கையை 165 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வென்றுள்ளது. 372 என்ற வெற்றி இலக்குடன் விளையாடிய இலங்கை 5வது இறுதி நாளான இன்று 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் தனது 2வது இன்னிங்ஸை தொடர்ந்த நிலையில் 206 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் 462, 2வது இன்னிங்ஸ் 193, இலங்கை முதல் இன்னிங்ஸ் 284. இரு அணிகளுக்கிடையிலான 2வது இறுதி டெஸ்ட் போட்டி கொழும்பில் வரும் 23ஆம் தேதி நடைபெறும். புதுடெல்லியில் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் 2வது சுற்றில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷ்யா சென் ஆயுஷ் ரெட்டியும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி வி சிந்து உன்னாட்டி ஹூடாவும் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். காவிரி டெல்டா பகுதியின் சுற்றுச்சூழல் சீரமைப்பு இயக்கம் 5000 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். திறன் மேம்பாட்டு கழகத்துடன் இணைந்து சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சென்னை வருகிறார். கேலை டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இலங்கையை 165 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

ஒரு மணி 56 நிமிஷம் 20 நொடி. இது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். வானிலை அறிக்கை கேட்கலாம். நம்ம கோவையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸும். திருப்பூர்ல 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும். ஈரோட்டில் 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும். சேலத்தில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும். ஊட்டியில் 22 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 17 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும். பாலக்காட்டில் 32 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாக வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, கோவை, திருப்பூர், சேலம், ஊட்டி, பாலக்காடு இந்த பகுதிகளில் மழைக்கும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க.

0: UG paper leak. Weather Department forecasts very heavy rainfall over parts of Chhattisgarh, Madhya Pradesh, Uttar Pradesh and Uttarakhand today. India defeats Sri Lanka in first test by 165 runs. Manav Sothar takes 6 wickets. And in men's hockey, India to take on arch rivals Pakistan in AIFH World Cup at Wagener this afternoon. And with that, we end the midday news.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்
2: நிலைத்த நேரம் இப்போது 2:15.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது இளம் பருவ பெண்களுக்கான ராஜீவ்காந்தி திட்டம். ராஜீவ்காந்தி ஸ்கீம் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் அடலசன்ட் கேர்ள்ஸ் சப்ளா என்பது பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் 2011 ஏப்ரல் மாதம் 1 தொடங்கப்பட்ட இந்திய அரசின் மத்திய நிதியுதவி திட்டமாகும். இத்திட்டத்தின் நோக்கமானது விடலை பருவ பெண்களின் சுய வளர்ச்சி மற்றும் அதிகாரமளித்தலை செயல்படுத்துதல், விடலை பருவ பெண்களின் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலையை மேம்படுத்தவும், அவர்களின் உடல்நலம், இளம் பருவ இனப்பெருக்கம், பாலியல் ஆரோக்கியம் மற்றும் குடும்பம் குழந்தை பராமரிப்பு பற்றிய விழிப்புணர்வை ஊக்குவித்தலாகும். இது மட்டுமின்றி வீட்டு அடிப்படையிலான திறன்கள், வாழ்க்கை திறன்களை மேம்படுத்துதல் மற்றும் தொழில் திறன்களுக்கான தேசிய திறன் மேம்பாட்டு திட்டத்துடன் ஒருங்கிணைப்பதை நோக்கமாக கொண்டுள்ள இத்திட்டத்தின் மூலம் பள்ளியை விட்டு வெளியேறும் இளம் பெண்கள் முறையான அல்லது முறைசாரா கல்வியில் நுழைவதற்கும் பொது சுகாதார மையம், சமூக சுகாதார மையங்கள், தபால் அலுவலகம், வங்கி, காவல் நிலையம் போன்ற பொது சேவைகள் பற்றிய தகவல்களையும் வழிகாட்டுதலையும் வழங்குகிறது. இத்திட்டத்தின் மூலம் இளம் பெண்களுக்கு சுகாதார பரிசோதனை மற்றும் பரிந்துரை சேவைகளின் மூலம் இரும்பு மற்றும் ஃபோலிக் அமிலம் கூடுதல் ஊட்டச்சத்தாக வழங்கப்படுகிறது. இதனுடன் வாழ்க்கை திறன் கல்வி மற்றும் பொது சேவைகளை அணுகுவதற்காக நிகர மாநில உள்நாட்டு தயாரிப்பின் கீழ் 16 மற்றும் அதற்கு மேற்பட்ட பெண்களுக்கான தொழில் பயிற்சி வழங்குகிறது. இத்திட்டம் நாட்டிலுள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 200 உள்ள அனைத்து ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவை திட்டத்தின் கீழ் 11 முதல் 18 பள்ளி பெண்களை மட்டுமே உள்ளடக்கியது. இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு பருவ பெண்ணுக்கும் ஒரு கிசோரி கார்டு வழங்கப்படும். அந்த கார்டில் அப்பெண்ணின் எடை, உயரம், உடல் நிறை குறியீட்டு எண், இரும்பு மற்றும் ஃபோலிக் அமிலம் கூடுதல், பரிந்துரைகள் மற்றும் இத்திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட சேவைகள் பற்றிய விவரங்கள் எழுதப்படும். மேலும் பெண்ணின் வாழ்க்கையில் முக்கியமான மைல்கற்களான பள்ளியில் சேருதல், பள்ளியை விட்டு வெளியேறுதல், திருமணம் போன்ற தகவல்களும் இடம்பெறும். கிசோரி திவாஸ் என்று 3 ஒருமுறை சிறப்பு ஆரோக்கிய தினமாக கொண்டாடப்படுகிறது. அத்தினத்தில் பொது சுகாதார சோதனை அனைத்து மகளிர்களுக்கும் செய்யப்படும். இதனை கண்காணிக்க கிசோரி சமூக குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 15 முதல் 25 உள்ள பெண்கள் உறுப்பினர்களாக இருப்பர். அவர்களில் ஒரு பெண் தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரின் கண்காணிப்பின் கீழ் இளம் பெண்களுக்கு மருத்துவ ஆலோசனை முகாம், சுகாதார பயிற்சி மற்றும் சேவைகள் வழங்கப்படுகிறது. இளம் பருவ பெண்களுக்கான ராஜீவ்காந்தி திட்டம் பற்றிய தகவல்களை இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் நாளை மற்றொரு மத்திய அரசின் மகத்தான திட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: இனி தொடர்வது திரையிசை. ஹரிஹரன் மற்றும் மகாலட்சுமி பாடியது படம் பிரியமானவளே. எஸ் ஏ ராஜ்குமார் இசை அமைப்பிலே இந்த பாடல்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை, இதில் நாட்டுப்புற பாடல்கள், மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் பத்திரப்பன் குழுவினர் வழங்கும் ஒயில் கும்மி இடம்பெறுகிறது. தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக்க

மத்திய அரசின் மகத்தான திட்டங்களோடு திரைக்கான நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தோம். நேரம் 2:30.

0: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மியை கேட்கலாம். பாடுவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர்.
1: சொத்து சுகமுடைய குடும்பத்தில் உள்ள தாயின் மகன் சொத்தை ஆள வந்தவன், உலக இன்பத்தை அனுபவிக்க பிறந்தவன். ஏழை வீட்டில் பிறந்த பாலன் தாலாட்டும் போது அவளுடைய குடும்ப நிலையும் வறுமை நிலையும் குறிப்பிட்டு பாடுகிறாள். தன்

இதை மறுத்து நீலே போட்டிடுவேன் வயல வெட்டி ஏறும் முன்னம் வாய் விட்டு அழுவாயோ. வயலிலே வேலை செய்வேன் மறுத்து நீலே போட்டிடுவேன் வயல வெட்டி ஏறும் முன்னம் வாய் விட்டு அழுவா.

0: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: மனிதன் வேட்டையாடி வாழ்ந்த காலம் மாறுவதற்கு காரணமாக இருந்தது அவன் காளைகளை பழக்கி உழுவதற்கு கற்றுக்கொண்டதே. அவ்வாறு உழுவதற்கு பயன்பட்ட மாடுகள் அவனுக்கு நிலையாக தங்கும் வாழ்க்கையை சாத்தியமாக்கிற்று, அவனுக்கு செல்வமும் பெருகிற்று. எனவே மாடு என்ற சொல்லுக்கே செல்வம் என்ற பொருள் வந்தது. மாட்டை கவர்ந்து சென்று செல்வத்தை பெருக்கிக் கொள்ளாலும் என்று அதனை பழக்க தெரியாதவர்கள் பழங்காலத்தில் எண்ணினர். பழக்க தெரிந்தவர்களோ மாட்டை பாதுகாக்க போராடினார்கள். இதனையே வெற்றி என்றும் காந்தி என்றும் புறப்பொறுப்பு இலக்கண நூல்கள் கூறுகின்றன. தற்காலத்திலும் உழவுக்கு பயன்படும் காளைகளை உழவர்கள் போற்றுகிறார்கள். முதல் உழவுக்கு நாற் செய்யும் போது அதனை அலங்கரித்து பிள்ளையாருக்கு பூசை போட்டு உழ தொடங்குகிறார்கள். காளைகளுக்கு செய்யும் அலங்காரங்கள் தெரிய வேண்டுமா?

തകിതകതോം തികിതകതോം താലാതയത്തയത്തോം சொன்னபடிகள் மக்கர் பண்ணாத. எத்தனை வேலை இருக்கு, அத்தனை உங்க அப்பனா செய்வான், நான் தானே செய்யணும். காலையில தோப்புக்கு போய் போனது வந்ததை பாக்கணும், அப்புறம் இங்க வந்து தவிடு வைக்கணும், தண்ணி ஆட்டணும், அப்புறம் வயலு வாக்கியா ஒன்னா ரெண்டா போ போ, ஒழுங்கா சொன்னத கேளு சொன்னபடி கேளு. அப்படியே அதுல உள்ள சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே, சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே, என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே, அரைச்ச பருத்தி கொட்ட புண்ணாக்கு நான் தாரேன், அகத்தி கீரை கட்டு அறுக்காம நான் தாரேன்.

ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில இதுவரைக்கும் நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி கேட்டோம். வழங்கியோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர்.

நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் ஜி வானதி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

0: தகவல் பணி மற்றும் புள்ளியியல் சேவை அதிகாரிகள் தங்களது பொறுப்புகளை அர்ப்பணிப்புடனும் வெளிப்படைத் தன்மையுடனும் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பிற நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் காரணமாக ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சுரங்கம் மற்றும் கனிமங்கள் சட்டத்திருத்த மசோதா அத்துறையை நவீனமயமாக்குவதற்கு உதவிடும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் இளையோர் மாநாடு குஜராத் மாநிலம் காந்திநகரில் இன்று தொடங்கியது. தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்காக அமைக்கப்பட்ட ராதாகிருஷ்ணன் குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்துவது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கர்நாடக அரசையும் மத்திய அரசையும் வலியுறுத்துவதாக பாமக தெரிவித்துள்ளது. சிங்ஃபீல்ட் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். கேலையில் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்ஷு ரஜாவத், மிராபா லுவாங் மெய்ஸ்னம், அனேரி கோட்டக், ஜி ஆர் ராவத், லிஷா பால், தன்வி பற்றி, மேதவி நாகர் மற்றும் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும். நேரம் 3:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல கிராமஃபோனும் 103 நிகழ்ச்சியில அருமையான பாடல்கள் எல்லாம் உங்க விருப்பமாக கேட்டு ரசிக்க போறீங்க. கால் பண்ணுங்க, 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2317046 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களுடைய விருப்ப பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வடவள்ளியிலிருந்து பாலசுப்ரமணியம்.
1: வடவள்ளியிலிருந்து பாலசுப்ரமணியம் சார், சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்?
2: குமுதம் படத்துல இருந்துமா, என்னை விட்டு ஓடி போக முடியுமா?
1: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம்.
2: நன்றி.

0: நேரம் 3:06 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கிராம போனும் 103 நிகழ்ச்சியில் இணைந்து அருமையான உங்களுடைய விருப்ப பாடல்கள் எல்லாம் கேட்டு கசிச்சுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் நீங்க கூடிய அடுத்த நேயாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: மங்கையத்திலகம் படத்துல இருந்து.
0: மறந்துட்டீங்களா? ஒரு முறைதான் பாட்டு. ஓகே, அதுதான் கேட்டீங்க.
1: ஒரு முறை தான் வரும் கவிசல் தோண்டும்.
0: ஓகே ஓகே, பாட்டு கேட்டு கசிக்கலாம். நன்றி.
1: தேங்க்யூ மேடம். நன்றி.

0: மைல் மார்க் சம்பாரவையின் இதர தயாரிப்புகள் முழுமையான கோதுமை மாவு, கடலை மாவு, உருட்டு உளுந்து. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன், கோவை.
1: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH

0: நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
1: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்ட், நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418874111.
2: நேரம் 3:10 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் ல கிராம போனும் 103 நிகழ்ச்சியில் இணைந்த அருமையான பாடல்கள் எல்லாம் உங்க விருப்பமாக கேட்டு கழிச்சுட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? கந்தம்பாளையம்ல இருந்து அருண் பேசுறீங்க. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்? நீங்க பேசுறது தெளிவா கேட்கல. பாடல் கேட்கலாம்.
3: இந்த நிலவுக்கு ஏத்தான் இவ்வளவு ஓர வஞ்சனை?
4: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி

0: நேரம் 3:16 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கிராம போனும் 103 நிகழ்ச்சியில அருமையான கோல்டன் ஹிட்ஸ் பாடல்கள் எல்லாம் உங்க விருப்பமாக கேட்டு கழிச்சுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: ரஜினி பேசுறேங்க.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: மன்னாதி மன்னர் திருப்பணத்திலிருந்து SM80 மடமையாடா.
0: ஓகே, நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லலையே.
1: நான் சாரமேடு இருந்து பேசுறேங்க.
0: ஓகே ஓகே,
1: நீங்க சாரமேடு.
0: ஓகே,
1: நம்மள செல்வபுரம் ரசூல் வந்திருக்காருங்க, உயிர் நண்பர் அவர்.
0: ஓகே ஓகே,
1: நானும் உயிர் நண்பர்.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடல் வருது, நம்ம கேட்டு ரசிக்கலாங்க. நன்றி.
1: ஆ, ரொம்ப சந்தோஷம் மேடம்.

0: நேரம் 3:22 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கிராம போனும் 103 நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் எல்லாம் உங்க விருப்பமாக கேட்டு கஷ்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர்யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பழையம் அக்பர்.
0: அக்பர் சார் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு சுபதினம் படத்திலிருந்து ஆண்டுக்கு ஆண்டு
0: பாடல் கேட்டு கசிக்கலாம். நன்றி.
1: தேங்க்யூ.

0: நேயர்களே, தினமும் காலை மணி 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல். நேரம் 3:25 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கிராம போனும் 103 நிகழ்ச்சியினுடைய நிகழ்வான பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியை நிகழ்வு செய்யக்கூடிய நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் மேடம்.
0: மாலை வணக்கம். யார் பேசுறீங்க
1: மேடம்? நான் வனவாசியிலிருந்து மாதேஷ் பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடல் வேணும் சொல்லுங்க
1: மேடம். எனக்கு நிச்சய தாம்பூலம் திரைப்படம்.
0: ஓகே, ஓகே, பாடல் கேட்கலாம். கிராமஃபோனும் 103 நிகழ்ச்சியிலிருந்து சைன் ஆஃப் பண்றது நான் உங்க ஆர்ஜே தமிழ். நன்றி நேயர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே மூன்றாவது மற்றும் நான்காவது வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய தகவல் பணி மற்றும் புள்ளியியல் சேவை அதிகாரிகள் தங்களது பொறுப்புகளை அர்ப்பணிப்புடனும் வெளிப்படைத் தன்மையுடனும் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார். பிற நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் காரணமாக ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சுரங்கம் மற்றும் கனிமங்கள் சட்டத்திருத்த மசோதா அத்துறையை நவீனமயமாக்குவதற்கு உதவிடும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்காக அமைக்கப்பட்ட ராதாகிருஷ்ணன் குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்துவது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில்

சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கர்நாடக அரசையும் மத்திய அரசையும் வலியுறுத்துவதாக பாமக தெரிவித்துள்ளது. சிங்ஃபீல் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். கல்லேயில் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஸ்லோவாக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்ஷு ரஜாவத், மிராபா லுவாங் மெய்ஸ்னம், அனேரி கோட்டக், ஜியா ரஜாவத், லிஷா பால், தன்வி பத்ரி, மேதாவி நாகர் மற்றும் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில்லும் 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான பேட்டிங் பிரிவில் இஷான் கிஷனும் முதலிடத்தில் நீடிக்கின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: குட் ஈவினிங் எல்லாருக்கும். நேரம் 4:03 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல் மயக்கும் மாலை நிகழ்ச்சியில் இந்த ஒரு மணி நேரம் வந்தாலே போதும், எல்லாரும் வந்து ரெடியாக இருப்பீங்க அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்கறதுக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். இன்றைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சி முழுவதும் அருமையான பாடல்கள் எல்லாம் இருக்க போகுது, கேட்கறதுக்கு ரெடியாக இருங்க. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, இசை இளையராஜா, பாடல் ஆசிரியர் வைரமுத்து. ஸ்டே டியூன் டு ஆகாஷ்வாணி 103 FM.
1: இளைய நிலா பொழிகிறதே

0: கேட்ட பாடல் சலங்கை ஒளி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் வைரமுத்து.
1: KMCH-இன் தவமணி தேவி அட்வான்ஸ்ட் ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1 முதல் September 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
2: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
0: நேரம் 4:13. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மயக்கும் மாலை நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. டௌரி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியது. இசை MS விஸ்வநாதன், பாடலாசிரியர் வாலி. இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

நூறாவது நாள் திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்டு ரசிச்சோம். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. இசை இளையராஜா, பாடல் ஆசிரியர் புலமை பித்தன். நேரம் 4:22 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மயக்கும் மாலை நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இரட்டை வாழ்குருவி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது. இசை இளையராஜா, பாடல் ஆசிரியர் நா காமராசன்.

வீடு மனைவி மக்கள் திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்டு ரசிச்சிங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, இசை சங்கர் கணேஷ், பாடலாசிரியர் வைரமுத்து. நேரம் 4:31, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மயக்கும் மாலை நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக வரப்போகிற பாடல் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து. KS சித்ரா பாடியது, இசை இளையராஜா, பாடலாசிரியர் வாலி. ஸ்டேட்யூன் டு ஆகாஷ்வாணி 103 FM.

நேரம் 4:41 நேயர்களே, உங்க எல்லாருக்குமே தெரியும் ஈவினிங் 6:40 ஆச்சுன்னா டீ கடை ப்ரோக்ராம்ல நீங்க ஒவ்வொரு டாபிக்ல டெய்லியுமே பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என்ன டாபிக் அப்படிங்கறத இப்பவே சொல்லிடுறேன், என்னெல்லாம் நம்ம பேசணும் அப்படிங்கறத யோசிச்சு வச்சுக்கோங்க. அதாவது இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, கண்ணால் காண்பதும் பொய். இதை வந்து கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே வந்து மைண்ட்ல ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. ஈவினிங் நீங்க கால் பண்ணுங்க 6:40 இப்போ இல்லை, ஓகேவா? 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டு 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சூப்பரா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்க கூட பேசுறதுக்கு. நேரம் 4:41 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மயக்கும் மாலை நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு கழிச்சுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக தளபதி திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடியது, இசை இளையராஜா, பாடலாசிரியர் வாலி.

0: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1st முதல் September 30th வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
1: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.

அரங்கேற்று வேளை திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்டு ரசிச்சிங்க. கே ஜே யேசுதாஸ் உமாரமணன் பாடியது, இசை இளையராஜா, பாடலாசிரியர் வாலி. நேரம் 4:54, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இதுவரைக்கும் மயக்கும் மாலை நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணீங்க. நிகழ்ச்சியினுடைய நிகழ்வான பாடல் உங்களுக்காக கலைஞன் திரைப்படத்திலிருந்து மனோ கே எஸ் சித்ரா பாடியது, இசை இளையராஜா, பாடலாசிரியர் வாலி. மயக்கும் மாலை நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு பயணித்த நான் ஆர்ஷி தமிழ். நன்றி நேயர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே மூன்றாவது மற்றும் நான்காவது வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய தகவல் பணி மற்றும் புள்ளியியல் சேவை அதிகாரிகள் தங்களது பொறுப்புகளை அர்ப்பணிப்புடனும் வெளிப்படை தன்மையுடனும் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார். பிற நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் காரணமாக ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சுரங்கம் மற்றும் கனிமங்கள் சட்டத்திருத்த மசோதா அத்துறையை நவீனமயமாக்குவதற்கு உதவிடும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்காக அமைக்கப்பட்ட ராதாகிருஷ்ணன் குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்துவது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் மூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கர்நாடக அரசையும் மத்திய அரசையும் வலியுறுத்துவதாக பாமக தெரிவித்துள்ளது. சிங்ஃபீல்ட் கோப்பைக்கான செஸ் போட்டியின் எட்டாவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். கலையில் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு சர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாராய் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய

சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்ஷு ரஜாவத், மீராபால் லுவாங் மெய்ஸ்னம், அனேரி கோட்டக், லிஷா பால், தன்வி பத்ரி, மேதவி நகர், ஜி ஆர் ராவத் மற்றும் சங்கர் முத்துசுவாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வேனில் இன்று நடைபெறுகிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில்லும், 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான பேட்டிங் பிரிவில் இஷான் கிஷனும் முதலிடத்தில் நீடிக்கின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: நேரம் 5:03 FM ரெயின்போ 103. இது சித்ரா செவானத்தின் நேரம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் ஆஜய் மஞ்சு. தினமுமே நம்ம ஆகாஷ்வாணி ஸ்டுடியோக்கு திறமையானவங்களை கூட்டிட்டு வந்து நம்ம ஸ்டுடியோல வச்சு அழகா அவங்களோட லைவ் இன்டர்வியூஸ் நடத்திட்டு இருக்கோம். அதுதான் இந்த சித்ரா செவான நிகழ்ச்சி. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, நம்ம எல்லாருமே தினமும் ஏதோ ஒன்றை நோக்கி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். வேலைக்கு, குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு, பணம் சேர்க்கறதுக்கு, இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்களுக்கு ஓடிட்டு ஒரு நாள் நின்று நம்ம திரும்பி பார்த்தோம்னா பல விஷயங்களை நம்ம இழந்திருப்போம். அதுல ஒண்ணு வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லணும் பாத்தீங்கன்னா நம்மளோட ஆரோக்கியமா கூட அது இருக்கலாம். அப்படி இருக்கிற உங்களுக்கெல்லாம் உதவுறதுக்காக தான் வெல்னஸ் கோச்சஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல நிறைய பேரோட ஆரோக்கியத்தை மீட்டெடுத்த ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்ம சித்திரசவானம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. வெல்னஸ் கோச் திரு வேணுநாதன் அவர்கள், வணக்கம் சார்.
2: வணக்கம் நேயர்களே, வணக்கம்.
1: எப்படி இருக்கீங்க சார்?
2: ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன், சூப்பரா இருக்கேன், டாப் ஆஃப் தி வேர்ல்ட் இருக்கேன்.
1: ஓகே, உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் நேயர்களுக்கு சொல்லலாமே.
2: அறிமுகம், என் பூர்வீகம் பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்டு. படித்தது முழுக்க தமிழ்நாடு. அப்பா டாக்டராக இருந்தாங்க.
1: ஓகே.
2: திருச்சியில் ஸ்கூலிங் படித்தேன், என்ஐடி திருச்சி, இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் படித்தேன்.
1: ஓகே.
2: தென் ஐடி ஃபீல்டில் ஒரு 20 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன், டாடாஸ்க்கு ஒர்க் பண்ணேன், ஆஸ்திரேலியா ஹனிவெல்க்கு ஒர்க் பண்ணேன். அந்த ஃபீல்ட்லேருந்து மாறி ஒரு வெல்னஸ் கோச்சாக கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக கைட் பண்ணிகிட்ருக்கேன்.
1: ஓகே சார், உங்களை பொறுத்த வரைக்கும் வெல்னஸ் அப்படின்னா என்ன, ஆரோக்கியம் அப்படிங்கிறது என்ன?
2: ஆரோக்கியம் வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம். நம்ம பிறந்ததுலேருந்து இந்த உலகத்தை விட்டு போக முடியாது, வந்து ஒரு பயணம். இந்த பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு பருவங்கள் இருக்குது. குழந்தை பருவம், ஸ்கூல் பருவம், காலேஜ் பருவம், பேச்சுலர் பருவம்னு இதெல்லாம் ஃபியூ இயர்ஸ் நிற்கும். ஆனால் ஆரோக்கியங்கிறது மட்டும்தான் நம்ம பிறந்ததுலேருந்து கூட நான் சொல்ல மாட்டேன். என்னைக்கு நம்ம அம்மாவோட வயத்தில் அந்த கரு ஒரு ஃபீட்டஸாக உருவாகிறதோ அன்னையிலேருந்து இந்த உலகத்தை விட்டு நம்ம போகிற முடிய ஆரோக்கியம் நம்ம கூட சேர்ந்து வர ஒரு பயணம்.
1: ஓகே ஓகே, நல்லா சொன்னீங்க. இப்போது நிறைய பேர்த்துக்கு வந்து நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் ஏதோ ஒன்று சரியில்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். இதுதான் நம்ம ஆரோக்கியமே இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு சைனா, வார்னிங் சைனா நீங்கள் நினைக்கிறீங்களா?
2: அதாவது ஆரோக்கியம் வந்து நம்ம ஒன்றுமே பண்ணாமல் விட்டால் நம்ம உடம்பு டெஃபினட்டாக ஏதாவது உபாதைகள் வரத்தான் செய்யும்.
1: ஓகே.
2: எதுக்குமே வாழ்க்கையில் முன்னேறணும்னா அதுக்குள்ளே நம்ம எஃபர்ட் போடணும், அதுக்குள்ளே டைமை இன்வெஸ்ட் பண்ணணும், சில சுச்சுவேஷன்ஸில் மணியை இன்வெஸ்ட் பண்ணணும், ஜாபில் இருக்கிற போது நிறைய படிச்சுட்டே இருக்கணும், பிஸ்னஸ் இருக்கிற போது புதுசு புதுசாக கற்றுட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் ஆரோக்கியம். நம்ம உடம்பு வந்து வி ஆல்வேஸ் டேக் இட் ஃபார் கிராண்டட். ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லோரும் நைட்டு சாப்பிட போகிறோம், படுக்க போகிறோம், தூங்கி எழுந்திருக்க போகிறோம், அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த மாதம் இப்படியே போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு நாள் டக்குன்னு ஏதோ பிரச்சனை வருது. அது திடீர்னு வரலை. ஏன்னா அது நம்ம கண்ணுக்கு புலன்படலை, நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது உடம்புக்குள்ளே என்னெல்லாம் நடக்குது, நல்லது
1: இருக்கு, இப்போ வெளியே வந்திருக்கு, அந்த மாதிரி
2: திடீர்னு வெளியில் வந்திருக்கு.
1: ஓகே.
2: அதனால் நம்ம அதுக்குள்ளே தினப்படி எஃபர்ட்டு, அதாவது நான் என்ன யூஸ்ஃபுல்லாக சொல்வேன்னா, செல்ஃப் டிசிப்ளின் லீட்ஸ் டு கன்சிஸ்டன்சி. செல்ஃப் டிசிப்ளின் சுய கட்டுப்பாடு. அந்த சுய கட்டுப்பாடு இருந்தால் கன்சிஸ்டன்ஸ். கன்சிஸ்டன்சிங்கிறது என்ன?

0: தொடர்ச்சியாக ஒன்று நடந்துகிட்டே இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது எக்ஸசைஸ்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும், விட்டு விட்டு பண்ணுவோம். அந்த சுய கட்டுப்பாடு இருந்து நான் என்ன ஆனாலும் இன்றைக்கி நான் என்னோடய எக்ஸசைஸை மிஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு அதை சுய கட்டுப்பாடில் கொண்டு வந்து அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணினா அந்த ஒரு கோணம், பல கோணம் இருக்குது ஹெல்த்து நல்லா இருக்கிறதுக்கு, அந்த ஒரு கோணத்துலேருந்து ஹெல்த்து நல்லாயிருக்கும்.
1: ஓகே சார், இப்போ நம்மளுக்கு ஒரு தலைவலி வந்தாலும் இல்லை காய்ச்சல் வந்தாலும் நம்ம டாக்டர்கிட்ட நேரடியாக போகிறோம். இந்த மாதிரி ஒரு வெல்னஸ் கோச் அப்படிங்கிறவங்கள நம்ம அணுகிறதுக்கான சரியான நேரம் இது, இந்த பிரச்சனைகள்லாம் வந்ததுக்கு அப்புறமா இல்லை பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடியா?
0: வருமுன் காப்பதே மேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தான் க்யூர்னு சொல்லியிருக்காங்க.
1: ஓகே,
0: நான் சொன்ன மாதிரி திருப்பி அதிக ரிப்பீட் பண்ணுறேன், நம்ம உடம்ப நம்ம வி டேக் இட் ஃபார் கிராண்டட். என்னை பொறுத்தவரை கிரேட்டஸ்ட் அசெட்டு நம்மள்ட்ட இருக்கிறதோ ஜுவல்லோ பணங்காசோ ப்ராப்பர்ட்டியோ இல்லை, நம்ம கிரேட்டஸ்ட்டு அசெட்டு நம்ம ஹெல்த்து. என்னை பொறுத்தவரை தான் அஸ்திவாரம். வாழ்க்கையில் நம்ம என்ன பாதையில் போனாலும் பிஸ்னஸோ ஜாபோ ஹோம் மேக்கராக நல்ல பசங்களை நல்லா கொண்டு வந்து முன்னுக்கு கொண்டு வரணும், எதாக இருந்தாலும் அஸ்திவாரம் ஹெல்த்து. அந்த ஹெல்த்துக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக எஃபர்ட் எடுத்துக்கணும். நம்ம வேணும்னு நினச்சா, இன்னொன்று நான் எப்போதும் சொல்கிறது யூனிவர்ஸ் இஸ் வாட்சிங், நம்ம வேணும்னு நினச்சா யூனிவர்ஸ் அது ப்ரொவைட் பண்ணும், கொண்டு வந்து அந்த குருவை நம்ம முன்னாடி நிறுத்துவாங்க. ஆனால் அதுக்கு நமக்கு எவ்வளவு தூரத்துக்கு அந்த ஹெல்த்து வேணும் முக்கியம் அப்படிங்கிறது நம்ம நினச்சோன்னா யூனிவர்சல் ப்ரொவைடு.
1: ஓகே சார், ஓகே. வெல்னஸ் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. நேர்களை இந்த வெல்னஸ் கோச் கிட்ட உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை நீங்கள் வந்து நம்ம ஆகாஷ்வாணி வாட்ஸ்அப் நம்பர் 9585800103 கேட்கலாம். அதுக்கு அவர் விளக்கம் தர தயாராக இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: 5:14 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் சித்தரசவானம். சார், நீங்கள் 30 வருஷமாக இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்களோட ஆரோக்கியத்துக்கும் இப்போ இருக்க ஆரோக்கியத்துக்கும் நீங்கள் என்ன வித்தியாசங்கள் பார்க்குறீங்க? இப்போ இருக்க மக்கள்கிட்ட என்ன மாதிரியான நோய்கள் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜியை யோசிச்சு பாருங்க, விச் இஸ் ஆல்மோஸ்ட் மிட் நைன்டீஸ் தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டாக செல்ஃபோனுங்கிறதே வந்தது. நான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் என்டர் பண்ணது 1978.
0: ஓகே,
1: அப்போ இந்த இத்தனை வருஷத்துக்கு இவ்வளோ டெக்னாலஜி மாறி இருக்குது. அந்த டெக்னாலஜி மாறி இருக்குது, பொல்யூஷன் நிறையா இருக்குது. ஒரு காலத்தில் டயபெட்டீஸ்லாம் இல்லாத காலமாக இருந்தது, இப்போ டயபெட்டீஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ எல்லாமே இவால்வ் ஆகிருக்கு, பல காரணங்கள். ஏன்னா இந்த லிமிட்டட் டைமில் நிறைய சொல்ல முடியாது. பட்டு நீங்கள் மஞ்சு கேட்ட மாதிரி, ரீசன்ட் டைம்ஸில் நம்ம எல்லாருமே ஜாஸ்தி கேள்விப்பட்டது டயபெட்டீஸ், நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது உடல் பருமன், அதாவது ஒபீசிட்டி, ஓவர் வெயிட், அது ரெண்டாவது. இருதய பிரச்சனைகள், ஆல் டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் ரிலேட்டட், சிவிடின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம், கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் அப்படிங்கிறோம். அப்புறம் நிறைய பேருக்கு ஜாயின்ட் பெயின்ஸ், அப்புறம் கேன்சர் அஃப்கோர்ஸ் நம்ம கேள்விப்படுறோம், அப்புறம் லோ எனர்ஜி, லோ இம்யூனிட்டி. பட் இது எல்லாத்துக்குமே ஒரு மூலக்காரணம்னு எடுத்து பார்த்தா, என்னை பொறுத்தவரை ஒரு 3 மூலக்காரணங்கள் நான் என்னால் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸு வந்து எல்லா விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கலாம். ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெஸ்ஸு, பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், குழந்தைங்களுக்குள்ள, ஆஃபீஸில், வெண்டர்ஸ் கூட, கிளையன்ஸ் கூட, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு, பர்ஃபார்ம் பண்ண முடியாது, இது எல்லாமே உடம்பை நம்ம பாதிக்குது. ஏன்னா நம்ம உடம்புங்கிறது ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி. ரெண்டாவது, இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால் தூக்கம் இல்லாமை, ஆழ்ந்த தூக்கம்னு நம்ம சொல்கிறோம், அந்த ஆழ்ந்த தூக்கம் நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை, நல்லா தூங்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. இது ரெண்டும் இம்யூனிட்டியை கீழே கொண்டு வந்துடுது, இன்ஃப்ளமேஷனுக்கு மேலே கூட்டிடுது. இந்த காரணங்களால் இந்த டிசீசஸ்ஸு ஜாஸ்தி இப்போது நான் கேள்விப்படுறது இந்த லாஸ்ட்டு 10 இயர்ஸ், 12 இயர்ஸ், 15 இயர்ஸில் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது.
0: இப்போது ஆரோக்கியம் அப்படிங்கிறது உடம்பை பொறுத்ததா இல்லை மனசை பொறுத்ததா அப்படின்னு சொல்லிட்டு கனக்கம்பாளையம்லேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க.
1: ஓகே, மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் ரெண்டும் நீங்கள் கூகுள் வேணால் பண்ணி பாருங்கள். ஐஸ்பர்க், அதாவது பெரிய ஐஸ் பாறைகள், கடலுக்கு வெளியில் தெரியறது கொஞ்சம் தான், 10% தான் வெளியில் தெரியும், 90% கடலுக்கு அடியில் தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆரோக்கியத்தில் மன ஆரோக்கியம் தான் 90%, உடல் ஆரோக்கியங்கிறது 10%. இதுக்கு எவ்வளவோ ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு மன ஆரோக்கியத்தையும் உடல் ரெண்டையும் சேர்ந்து

0: சேர்ந்து தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஒன்று மட்டுமா ஒர்க் பண்ணால் சரியாகாது, ரெண்டுமே சேர்ந்து போனோம். மன ஆரோக்கியமும் முக்கியம், உடல் ஆரோக்கியமும் முக்கியம்.
1: ஓகே, இப்போ நிறையா முதல்ல இருந்த மாதிரி இல்லாமல் இப்போ வந்து எல்லாத்தையும் நான் பர்ஃபெக்டாக பண்ணணும், மற்றவங்களை விட நான் நல்லா இது பண்ணணும், பெர்ஃபார்ம் பண்ணணும், அந்த மாதிரியான வந்து ஒரு ஒரு ப்ரெஷர் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அது வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு எதிரி தானா?
0: டெஃபினட்டாக. ஏன்னா இந்த கம்பேரிசனுங்கிறது இந்த காலத்தில் கம்பேரிசன் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போ நான்லாம் 60s to 70s ஸ்கூல் பண்ணேன், அப்போ நமக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது, ஃபோன் கிடையாது, ரேடியோ மட்டும்தான் இருந்த காலம். அதுவுமே ரொம்ப கம்மியான பீப்புள்கிட்ட தான் இருக்கும். இப்போது கம்பேர் பண்ணுறதுக்கு எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டி, பிகாஸ் வேர்ல்டு வைட் வெப் இருக்குது, எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, பார்க்கலாம், கம்பேர் பண்ணலாம். நான் என்ன எப்போதுமே சொல்லுவேன்னா, கம்பேர் பண்ணுறது அவங்கவங்கள, நான் என்ன தான் என்ன கம்பேர் பண்ணிக்கிறோம், நேற்றுக்கு எப்படி இருந்தேன், நேற்றுக்கு விட இன்றைக்கி நான் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறேன்னா, இன்றைக்கி விட நாளைக்கு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியுமா, அப்படி கம்பேர் பண்ணால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா என்னை விட எத்தனையோ விதத்தில், எத்தனையோ ஏரியாஸில், எத்தனையோ பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்க லெவலுக்குலாம் என்னால் ரீச் பண்ண முடியாது
1: கண்டிப்பாக.
0: அதனால் அதுக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது. நம்ம மிச்சவங்களோட கம்பேர் பண்ண போனால், அவங்கள்ட்ட நல்ல கார் இருக்குது, என்னை விட பெட்டர் கார் இருக்குது, பெட்டர் வீடு இருக்குது, பெட்டர் இன்கம் இருக்குது, பார்க்க நல்லா இருக்காங்க, இதுக்கு முடிவே கிடையாது. அப்போ அது வந்து கண்டினியூஸாக நம்ம உடம்பு பாதிச்சுட்டே தான் இருக்கும்.
1: சார், நீங்கள் இப்போ ஃபோன் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு இது விஷயம் வருது. இப்போ நம்ம கிட்டத்தட்ட முதல்லலாம் வந்து ஒரு 9 to 10 o'clock நம்ம ஒரு தூக்க நேரம் இருந்துடும். காலையில் ஒரு 4 to 5 o'clock நம்ம எந்திரிச்சிருவோம். இப்போ அது எல்லாமே தலைகீழாக மாறி தூங்க போகிறதே ஒரு 2 to 3 o'clock. காலையில் எந்திரிச்சோன்னா முதல்ல கண் விழிச்ச உடனே திறக்கிறதே செல்ஃபோனோட முகத்தில் தான். அந்த மாதிரியான வாழ்க்கை தான் நம்மளுக்கு இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி இந்த மனநிலையை சரி பண்ணிக்கிறது?
0: ஓகே, நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கேங்க. இது நிறைய பேர் எங்களுக்கு கேட்குற கேள்வி. வாழ்க்கையில் வந்து ப்ரையாரிட்டி, அதான் நான் எப்போதுமே சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப ஈஸியாக புரியக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு எக்ஸாம் வருது, எக்ஸாம் 2 days ஸ்டார்ட் ஆகுது, காலேஜ் எக்ஸாமோ ஸ்கூல் எக்ஸாமோ. அந்த சமயத்தில் நம்ம சிந்தனைகள் எல்லாம் எப்படி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி, காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கலாம், காலேஜ் எக்ஸாமாக இருக்கலாம், ஸ்கூல் எக்ஸாமாக இருக்கலாம், நம்ம என்டையர் மனநிலை அதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு அதுக்கு தான் நம்ம ப்ரையாரிட்டி கொடுப்போம். அந்த சமயத்தில் சினிமா போகிறதோ, பார்ட்டிக்கு போகிறதோ, மாலில் போய் சுற்றுறதோ பண்ண மாட்டோம். அதே மாதிரி லைஃப்பில் ப்ரையாரிட்டின்னு எடுத்துட்டால், நம்பர் ஒன் என்னை பொறுத்தவரை, பிலீவ் பண்ணுறவங்க, பிலீவ் பண்ணாதவங்க, பஞ்சபூதம், காட், ஏன்னோ எது வேணால் சொல்லலாம், அதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நம்ம பஞ்சபூதத்துலேருந்து வந்திருக்கோம், நம்ம உடம்புக்குள்ள பஞ்சபூதம் இருக்குது, திருப்பி பஞ்சபூதத்துக்கு போகிறோம். ரெண்டாவது ஃபேமிலி. ஆனால் ஃபேமிலியோடு நல்ல குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லபடியாக இருக்கணும்னா அதுக்கு ஹெல்த் வேணும். ஸோ ஹெல்த்துக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து தான் தீரணும். அது லேட்டாக தூங்குறது நல்லதில்லைன்னா நல்லதில்லை. ஏன்னா 24 hours நம்ம இது இன்னும் நான் சொல்கிறது கண்ட்ரோலபிள், அன்கன்ட்ரோலபிள். கண்ட்ரோலபிள் நம்ம கையில் இருக்குது. ஃபோன் எனக்கு அடிமையாக இருக்கணுமே ஒழிய நான் ஃபோனுக்கு அடிமையாக கூடாது. ஜஸ்ட் அது ஸ்மார்ட் ஃபோன் பேர் வச்சுருக்கிறதுனால ஸ்மார்ட்னஸ் எனக்கு தான் ஜாஸ்தி ஒழிய ஃபோனுக்கு கிடையாது.
1: ஓகே. சார், இப்போது ஒரு ஒரு தூக்கம், ஒரு உணவு, ஒரு உடற்பயிற்சி, உணவு எக்ஸசைஸ் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மூன்றில் ஏதோ ஒன்று மட்டும் நான் இமீடியட்டாக கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எதுவாக இருக்கும்?
0: இது நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப கஷ்டமான பதில். இடதுகன் முக்கியமாக, வலதுகன் முக்கியமாக, இல்லை கண் முக்கியமாக, மூக்கு முக்கியமானு நான் யூஸ்வலாக சொல்கிறது எப்படின்னா, பல ஹேபிட்ஸ் நமக்கு வேணும். எல்லா ஹேபிட்ஸும் சேர்ந்து வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எகெயின் ரொம்ப ஒரு காமன் மேன் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இட்லி, நம்ம எல்லாம் சவுத் இந்தியா, உலகம் முழுக்க இட்லி ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஒரு இட்லி பண்ண தெரியாதவன் இட்லி பண்ண தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்டால், பண்ண தெரியாதவங்களுக்கு கூட அரிசி பருப்பு இருக்குன்னு தெரியும் அதில். ஆனால் என்னை பொறுத்தவரை 15 to 16 ஐட்டம் இருந்தால் மட்டும்தான் இட்லியை கரெக்டாக பண்ண முடியும். இன்கிரீடியன்ஸ் இருக்குது, ப்ராசஸ் இருக்குது, செய்முறை இருக்குது, இது எல்லாமே இருக்குது. அது அமெரிக்காவில் பண்ணாலும் சரி, கோயம்புத்தூரில் பண்ணாலும் சரி, சென்னையில் எங்கே பண்ணாலும் ப்ராசஸ் இன்கிரீடியன்ஸ் ஒன்று தான். அப்போ தான் அந்த இட்லி நினச்ச மாதிரி நல்லபடியாக சாஃப்டாக வரும். அதே மாதிரி தான் ஹெல்த்துங்கிறது. பலவிதமான ஹேபிட்ஸ் சேர்ந்து வந்தால் மட்டும்தான் ஹெல்த் நல்லா வரும். மழை பெஞ்சதுனால நான் எக்ஸசைஸ் பண்ணல, ரொம்ப ஆஃபீஸில் பிஸியாக இருந்தேன், அதனால் பண்ண முடியலை.

0: அதனால் எனக்கு தியானம் பண்ண நேரம் கிடைக்கல, ஒழுங்கான சாப்பாடு சாப்பிடலாம், எக்கச்சக்கமாக ட்ராவல் பண்ணுறேன் அதனால் நான் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியலை. அப்படின்னா ஹெல்த் ப்ரையாரிட்டி இல்லைன்னு சொல்கிறோம், எக்ஸ்கியூஸ் சொல்ல தொடங்கிடணும். எக்ஸ்கியூஸ் சொல்ல தொடங்கிட்டால் பலவிதமான எக்ஸ்கியூஸ் நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும், அதுக்கு முடிவே இல்லை, இல்லையே இல்லை. ஆனால் நம்ம எடுக்க வேண்டியது ஒரே முடிவு, ஹெல்த் அண்ட் ப்ரையாரிட்டி. இப்போ நான் ஒரு குடும்ப தலைவன், என் ஹெல்த்து நல்லா இருந்தால் என்னோடய மனைவி என்னோடய ரெண்டு பெண்களுக்கும் என்னை பற்றி ஜாஸ்தி கவலைப்படணும்னா, அப்பா என்னோடய கணவர் உடம்பை நல்லா பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு கொடுக்க முடியும். அது என் கையில் இருக்குது, நான் யார்கிட்டையும் பெர்மிஷன் வாங்க வேண்டாம், அதுக்கு டாக்ஸ் கிடையாது. முடிவு, டிசிஷன், மைண்ட்,
1: மைண்ட், கரெக்ட். இப்போது நம்ம தூக்கம், ஆழ்ந்த தூக்கம் அப்படின்லாம் பேசணும் இல்லைங்களா, அதில் வந்துட்டு இந்த ஆழ்ந்த தூக்கம் நம்ம தூங்குகிறோம் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மலை கவுண்டன் பாளையம்லேருந்து விமலா வேணுகோபால் பூபனா கேட்டிருக்காங்க.
0: விமலா வேணுகோபால், ஃபஸ்ட் கிளாஸ் கேள்வி. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது. ஆழ்ந்த தூக்கம் இதை மெஷர் பண்ணுறதுக்கு அதுக்காக தான் இந்த காலத்தில் இந்த ஸ்மார்ட் வாட்ச்னு இருக்குது. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஸ்மார்ட் வாட்ச்லாம் வேணுங்கிறது தேவை கிடையாது. ஸோ ஒரு சிம்பிள் ஸ்மார்ட் வாட்ச் இருந்தாலே போகும். தூக்கங்கிறது என்ன, நம்ம படுத்தால் தூங்கிடுறோம்னு நினச்சிக்கிறோம், ஆனால் நிறைய பேருக்கு ரொம்ப டிஸ்டர்ப், சிலவங்களுக்கு டிஸ்டர்ப் ஸ்லீப் இருக்கிறது தெரியும், சிலவங்களுக்கு டிஸ்டர்ப் ஸ்லீப் இருக்கிறது தெரியாது. ஆனால் ஸ்லீப்புன்னு பார்த்தா அந்த ஸ்மார்ட் வாட்சை நீங்கள் ஒரு ஆப்போட அட்டாச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆர்இஎம்னு இருக்குது. ஆர்இஎம்ங்கிறது ரேப்பிட் ஐ மூமெண்ட்னு சொல்லுவாங்க. இன்னொன்று லைட் ஸ்லீப்னு இருக்குது, இன்னொன்று ஆழ்ந்த டீப் ஸ்லீப்னு இருக்குது. இந்த மூணோடு பெர்சன்டேஜும் கரெக்டாக இருக்கணும். உங்கள் ஸ்லீப் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க, அது 90% மேலே ஸ்லீப் குவாலிட்டி வரணும், அப்போ தான் உண்மையான நல்ல ஆழ்ந்த தூக்கம். நம்பர் ஒன். நம்பர் டூ, தலகாணியில் தலையை வச்சா உடனே தூங்கணும்.
1: ஓகே, மற்ற எதுவுமே யோசிக்கக்கூடாது.
0: நைட்டு நான் இதுக்கு வாஷ்ரூமுக்கு போகிறதுக்கு எழுந்திருக்கிறேன்னு கூடாது, படுக்கணும், காலையில் எழுந்திருக்கணும். சார், தண்ணி குடிக்கணும்னு தோணுதே நடுவில், தண்ணி குடிச்சிட்டு படுங்க. இதெல்லாம் ஆனால் ரெண்டு மூணு பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் தூங்கிறதுக்கு, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த ஸ்க்ரீனையும் பார்க்கக்கூடாது.
1: செல்ஃபோன், டிவி,
0: எந்த, அதாவது எந்த நீங்கள் கேட்ஜெட்டை பார்த்தாலும் அதுலேருந்து வர எல்இடி லைட்டு வந்து நம்ம மெலட்டோனின் செக்ரீஷனை பாதிக்கும், அது தூக்கத்தை பாதிக்கும், அது டெஃபினட்டாக கூடாது. அரை மணி நேரம் தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10-15 நிமிஷம் தியானம் பண்ணணும், கண்ணை மூடிட்டு இருக்கணும். இன்னொன்று, தொப்புள் கொடியில் தேங்காய் எண்ணெயை தடவி விடணும். சிம்பிளாக ஒரு 25 தரம் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், ஜென்டிலாக மசாஜ் பண்ணணும்னா தடவிட்டு, அதே மாதிரி கால் பாதங்கள். ஏன்னா இந்த ரெண்டு ஏரியாலையும் எக்கச்சக்க நர்வ் எண்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதை பண்ணுற போது என்ன ஆகுதுன்னா நர்வ்ஸுக்கெலாம் ஒரு சூதனிங் எஃபெக்ட் கிடைக்கும், ஒரு அம்மா குழந்தைய தலையை வருடி விடுற மாதிரி. ஸோ அது பண்ணி, தியானம் பண்ணி, ஸ்க்ரீனை பார்க்காம. ஆனால் இதெல்லாம் உடனே நடக்குமா? எதுவுமே உடனே நடக்காது. நெல்லுங்கிறது 4 மாதம் பயிர், பக்கத்துலேயே உட்காந்தாலும் நெல் நாளைக்கே உங்களுக்கு அறுவடை பண்ண முடியும். அதே மாதிரி தான் இது எல்லாமே பயிற்சி. அதுதான் நான் சொன்னேன், செல்ஃப் டிசிப்ளின் லீட்ஸ் டு கன்சிஸ்டன்சி, கன்சிஸ்டன்சி லீட்ஸ் டு குட் ஹெல்த்.
1: தேங்க்யூ சார். இன்னும் தொடர்ந்து பேசலாமல் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: நேரம் 5:30 எஃப்எம் ரெயின்போ 103 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் சித்திரை சிவானம். சரி, இப்ப எல்லாராலையுமே வந்து உடனடியா நாளைக்கே வந்து நான் எல்லா பயிற்சியும் மாத்திடுறேன், நான் எல்லா பழக்கத்தையும் மாத்திடுறேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஸோ இப்ப அதுல இருந்து ஆரம்பிச்சு சின்ன சின்னதா நம்மளோட ஆரோக்கியத்தை நோக்கி அடி எடுத்து வைக்கிறதுக்கான குட்டி குட்டி பழக்கங்கள் சொல்லுங்களேன்.
1: ஓகே, இட்ஸ் அ வெரி குட் க்வெஸ்சன். ஃபர்ஸ்ட் என்னை பொறுத்தவரை தியானம், மெடிடேஷன் சொல்லுவோம். மெடிடேஷன் நீங்க பாத்தீங்கன்னா பல விதமான மெடிடேஷன் இருக்கு.
0: ஓகே,
1: விபாசனான்னு சொல்லலாம், டீப் ப்ரீத்திங் சொல்லலாம், பிராணாயமா சொல்லலாம். ஸோ வாழ்க்கையில் மெடிடேஷனே பண்ணவே இல்லை இது முடிய எனக்கு. அதுனா என்னென்ன தெரியாத வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா, சும்மா கண்ணை மூடிட்டு உட்காந்துருங்க.
0: ஓகே,
1: சரி, ஐடியல் 10-15 minutes. 2 நிமிஷத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்க, 2-3 நிமிஷம் போங்க. ஒரு நாளைக்கு ஒரு தரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னா மெடிடேட் பண்ணிட்டு வெளியில் வாங்க, பெட்ரூம் விட்டு. ஒரு தரத்துலேருந்து 2 தரம் பண்ணுங்க, அட்லீஸ்ட் 2x a day. டெஃபினட்டாக தூங்குறதுக்கு முன்னாடி. இது நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் சரி, எந்த ஊருக்கு நீங்கள் போனாலும் படுக்க போகிறோம், எந்திருக்க போகிறோம். ஸோ எந்திரிச்ச உடனே ஒரு தியானம், படுக்க போகிறோம்னா ஒரு தியானம். சின்னதாக ஸ்டார்ட்

0: இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு பழக்க வழக்கம் ஒருத்தர் உண்டு பண்ணிக்கணும்னா மெடிடேஷன்.
1: ஓகே,
0: தெரிஞ்சது தெரியலை, முடிஞ்சது முடியலை, எதாக இருந்தாலும் நம்ம கற்றுக்கலாம். இந்த கேட்குற ஒவ்வொரு நேயர்களுக்கும் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் ஏதோ படிப்பு படிச்சிருக்கீங்க, தெரிஞ்சு அந்த படிப்பை படிக்கலை, அந்த படிப்பு அந்த அதுக்குள்ளே போய் காமர்ஸாக இருக்கலாம், லிட்ரேச்சராக இருக்கலாம், அதுக்கப்புறம் படிக்க தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் முன்னுக்கு வந்து நல்லா மெருகூட்டி பண்ணியிருக்கேங்க. அதே மாதிரி தான் இது. நான் ரெண்டாவது டிப்பு எக்ஸசைஸ். அதுக்காக நீங்கள் ஜிம்முக்கு போடணும், விளையாடணும், போய் யோகா பண்ணுன்னு சொல்ல, சிம்பிளாக வாக் பண்ணுங்கள். எக்ஸசைஸே நீங்கள் பண்ணினதே இல்லை வாழ்க்கையில்னா சிம்பிள் வாக்கிங். அதே மாதிரி 15 minutes ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் வெயிட்டு ஜாஸ்தி உள்ளவங்க நினச்ச எக்ஸசைஸை பண்ணக்கூடாது. அவங்க டெஃபினட்டாக ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட கன்சல்ட் பண்ணி, ஏன்னா ஜாயின்ஸில் பிரச்சனைகள் உண்டு பண்ணலாம். போய் ட்ரெட்மில்ல ஓடுறதோ, ஸ்கிப்பிங் பண்ணுறதோ, வேகமாக ஓடுறதோ, அடுத்து எக்ஸசைஸ், இது ரெண்டும் பண்ணி சாப்பாடுன்னு சொல்கிறதா இருந்தால் அது ரொம்ப எக்கச்சக்க டைம் ஆகும். சாப்பாடுன்னு சொல்கிறதா இருந்தால், சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் வெளி சாப்பாடு சாப்பிடாதீங்க. ஃபஸ்ட்டு திங், வெளியில் போய் சாப்பிடாதீங்க. அப்போ என்ன பண்ணுறது, சூப்பர் மார்க்கெட்டில் போய் வேணுங்கிற தானியம், பருப்பு வகைகள், காய்கறிகள், பழங்களை வாங்கி வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க.
1: ஓகே,
0: இதுலேயே இந்த மூணு பண்ணினா நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அதுக்கப்புறம் நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்குது. எப்போ சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும், என்ன மாதிரி சாப்பிட்ணும், என்ன போர்ஷன் கண்ட்ரோல், எப்போ தண்ணி குடிக்கணும், என்ன மாதிரி தண்ணி குடிக்கணும், எப்போல்லாம் குடிக்கக்கூடாது.
1: அதே சொல்லுங்களேன்.
0: ஓகே, இப்போது வாட்டர்னு எடுத்துட்டால், நான் ஏற்கனவே ஒருக்கா மென்ஷன் பண்ணேன், பஞ்சபூதம், வாட்டர் ஒரு பஞ்சபூதம். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு சில ஆர்டிகல் வாசித்தபோது, ஏர்த் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 65-70% வாட்டர், மிச்சது தான் லேண்ட் ஏரியா.
1: ஓகே,
0: நம்ம உடம்புன்னு எடுத்துட்டாலும் அதே மாதிரி தான், 65% தான் வாட்டர். எந்த காய்கறியை நீங்கள் எடுத்துட்டாலும் கிட்டத்தட்ட 65-70% வாட்டர். சிலதில் கொஞ்சம் 90% முடிய வாட்டர் கண்டென்ட் இருக்கும்.
1: ஓகே,
0: ஸோ சாப்பாடுன்னு எடுத்துக்கிற போது நம்ம காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கணும், விதவிதமான காய்கறிகள் சேர்த்துக்கணும், ஒரே காய்கறியே சாப்பிடக்கூடாது. அலர்ஜி ஏதாவது இருந்து தெரிஞ்சு இருந்ததுன்னா வேறு விஷயம், இல்லைனா காய்கறிகள் டெஃபினட்டாக நிறைய சாப்பிடணும். இன்னொன்று, அரிசி வகைகள், இன்றைக்கி பலவிதமான அரிசி இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க, சவுத்தில் உள்ளவங்க ஜாஸ்தி இங்கே ட்ராபிக்கல், ஜாஸ்தி சூடு ஜாஸ்தி. அரிசியில் பாலிஷ் பண்ணாத அன்பாலிஷ்டு ரைஸ் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அன்பாலிஷ்டு ரைஸ்னால் என்ன, மேலே ஃபைபரும் இருக்கும், அதில் அந்த பி வைட்டமின் இருக்கும், அது உடம்புக்கு ரொம்ப நல்லது.
1: உமி நீக்காத அரிசி மாதிரி.
0: உமி நீக்காத, உமி நீக்காத, கரெக்ட், உமி நீக்காத அரிசி. அதே மாதிரி தான் சிறுதானியம், மில்லட்ஸ்ன்னு சொல்கிறோம், அதுவும் அன்பாலிஷ்டு நம்ம எடுத்துட்டால் ரொம்ப நல்லது. இது மாதிரி இன்னொன்று, ஃபுட் நீங்கள் உங்கள் பிளேட்டை பார்த்தீங்கன்னா, பிளேட்டில் வந்து பாதி பிளேட்டுக்கு காய்கறிகள் இருக்கணும், காய்கறிகள் பழங்கள் இருக்கணும், மிச்சம் 25% நல்ல புரத சத்து இருக்கணும், நல்ல புரத சத்து. அதையும் எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் கிடையாது. அப்புறம் மிச்சது கார்போஹைட்ரேட்ஸு, ரைஸோ மில்லட்ஸோ அது இருக்கணும். இதை இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பிளேட் இருந்ததுன்னா அது டெஃபினட்டாக உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும்.
1: ஓகே, எப்படி சாப்பிடணும் சார்?
0: ஓகே, தண்ணியை பற்றி அவங்க கேட்டாங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா, தண்ணி குடிக்கிறது வந்து அரை மணி நேரம், சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடியும் குடிக்கக்கூடாது, சாப்பிட்டு முடிச்ச அரை மணி நேரம் முடிஞ்சும் குடிக்கக்கூடாது. ஆயுர்வேதா பிரகாரம் சாப்பிட்ற போது ஒரு 100 milli வார்ம் வாட்டர் குடிக்கலாம், வார்ம் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக. இது த்ரூ அவுட் த டே தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும், த்ரூ அவுட் த டே. கோல்டு வாட்டர் ஃப்ரிட்ஜிலேருந்து தண்ணி எடுத்து குடிக்கக்கூடாது. பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு தண்ணியை எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணுறோமோ நல்லது. நீங்கள் உங்களுக்கு எந்த வாட்டர் சோர்ஸு, கார்பரேஷன் வாட்டரோ, ஆரோ வாட்டரோ எதாக இருந்தாலும் பானையில் விடுங்க, மண் பானையில் விட்டு அதில் பல விதமான ஹேர்ப்ஸை போட்டுக்கலாம், டெய்லி ஹேர்ப்ஸை மாற்றிக்கலாம். ஒரு நாளைக்கு சினமன் போடலாம், ஒரு நாளைக்கு ஜீரகம், சோம்பு, துளசி, காடமம், எல்லாச்சும் எல்லாமே இருக்குது. காப்பர் பாட்டில் வச்சு தண்ணி, துளசி போடலாம், காப்பர் பாட்டில் வச்சு தண்ணியை குடிக்கலாம். படுக்க போகிறதுக்குனால ஒரு சின்ன சிப்பு, கொஞ்சம் ஜஸ்ட்டு ஒரு ஒரு 50 ml ஆஃப் வாட்டர் குடிச்சிட்டு படுங்க. ஸோ இதெல்லாம் தான் தண்ணியை பொறுத்தவரை நிறைய தியரிஸ் இருக்குது. 5 liter குடிக்கணும், 4 liter குடிக்கணும்னு அவங்கவுங்க தொழிலுக்கு ஏற்ற மாதிரி. ஒரு தோட்டத்தில் ஒருத்தர் வேலை பண்ணுறாரு, ஒரு ஃபார்மில் ஒருத்தர் வேலை பண்ணுறாருன்னா அவர் வெயிலன்னு வேலை பண்ணுறாரு, அவருக்கு தண்ணி ரிக்குயர்மெண்ட் ஜாஸ்தியாக
1: இருக்கும்.
0: வேறு சாரி, ஏர் கண்டிஷன் ஆஃபீஸ்லேயோ, ஒரு நான் ஏர் கண்டிஷன் ஆஃபீஸில் உள்ளே வந்து உட்காந்து வேலை பண்ணுறவங்களுக்கு தண்ணி ரிக்குயர்மெண்ட் கம்மியாக இருக்கும்.

0: காலையில் எழுந்திரிச்சோன்னா அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அ கிளாஸ் தண்ணி குடிக்கிறது நல்லது. அதுவும் ப்ளெயின் வாட்டராக குடிக்காமல் அதை ஆல்கலைன் பண்ணி குடித்தா இன்னும் நல்லது. அதுக்கு கொஞ்சம் சில சீட்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், சிலது லைக் வெந்தயம் அந்த மாதிரிலாம் சிலது ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.
1: வெந்தயம் ஊற வச்சு அந்த தண்ணி
0: அந்த தண்ணியை குடித்து வெந்தயத்தை மென்று சாப்பிட்டா ஃபைபரும் கிடைக்கும், பாடி ஆல்கலைனாக மாறும்.
1: ஓகே.
0: ஸோ சாப்பாடு பொறுத்தவரை நிறைய சொல்லலாம், மேபி அடுத்த செக்ஷன் தான் அதை பற்றி சொல்கிறேன்.
1: ஓகே சார். ஓகே, இப்போ வந்துட்டு நமக்கு வந்து நிறைய நம்மளோட உடம்பே வந்து நம்மளுக்கு நிறைய சிக்னல் கொடுத்துட்டே இருக்கும். நான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் சில சிக்னல்ஸ் வந்து நான் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரியும் கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த சிக்னல் கொடுக்கும்போது நம்ம எப்படி அதை புரிஞ்சிக்க முடியும்?
0: ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம நான் நியூட்ரிஷனுக்கு எனக்கு இன்ஸ்பிரேஷனே என்னோடய வைஃப் ஜானகி தான். ஏன்னா அவங்க படித்தது ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் கோயம்புத்தூரில் படித்தாங்க. அவங்க தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். ஏன்னா நான் ஐடியில் ஒரு இன்ஜினியராக வேலை பண்ணிகிட்டு இருந்தேன், நான் என் உடம்பை நல்லா பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தது. அப்புறம் அவங்கள்டே டிஸ்கஸ் பண்ணி அவங்க நிறைய சொல்லி அவங்களோட நிறைய செமினார் பண்ணி தான் நான் பண்ணது. ஸோ பேசிக்காக அவங்க சொல்கிறது ஃபஸ்ட்டு மந்திரம் என்னென்னா லவ் யுவர் பாடி. அதாவது அவங்க பாடியை லவ் பண்ணணும், கம்பேர் பண்ணக்கூடாது. ஐயோ நான் குண்டாக இருக்கேன், நான் கருப்பாக இருக்கேன், நான் எனக்கு முடியலையா. அது ஆண்டவன் நமக்குன்னு ஒரு பாடி கொடுத்துருக்கான். ஏன்னா அந்த பாடியை நான் நம்ம நேசிக்க தொடங்கணும். எப்படி இந்த பாடி இருக்கோ அதை நேசிக்கணும். அதை நேசிக்க தொடங்கிட்டா பாடி சிக்னல் கொடுக்குற போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு தெரிஞ்சுப்போம். அப்போ அந்த சமயத்தில் அது அந்த பாடி சிக்னல் கொடுக்குறோம், அதை நம்ம இக்னோர் பண்ணிடக்கூடாது. ஏதோ ஒரு வித்தியாசமாக இன்றைக்கி என் பாடி வித்தியாசமாக இருக்குன்னு அந்த சிக்னல் தெரிஞ்ச உடனே டாக்டர்கிட்ட ஓட வேண்டாம். உடனே ஓட வேணாம், அன்லஸ் இட்ஸ் எ மேஜர் திங் லைக் அ பால்பிட்டேஷன் சம்திங் ஆஃப் த சார்ட். யூனோ அது கேட்க தொடங்கிட்டா டியூன் ஆகிடும், சிங்க்ரனைஸ் ஆகிடும். நம்ம கேட்குறதும் உடம்பு சொல்கிறதும் நம்ம கேட்குறது சிங்க்ரனைஸ் ஆகி வில் டேக் த அப்ராப்ரியேட் ஸ்டெப். இப்போது ரீசெண்டாக ஒரு டாக்டரோட பாட்காஸ்ட் கொஞ்சம் நாளாக பார்த்துட்ருக்கேன். அதில் என்ன அவர் சொல்கிறான்னா, நம்ம பாடிக்கு வந்து அவ்வளவு பிரமாதமான எபிலிட்டி இருக்குது நம்ம பாடியை அதே ரிப்பேர் பண்ணுறதுக்கு.
1: ஓகே,
0: அந்த ரிப்பேர் பண்ணுற எபிலிட்டியை நம்ம போய் நடுவில் போய் குறுக்க நிற்கக்கூடாது. அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம எய்டு பண்ணமே ஒழிய தடங்கள் பண்ணக்கூடாது, ரொம்ப முக்கியம். இதெல்லாம் உடனே வருமா? எதுவுமே உடனே வராது. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். ஏன்னா ஹெல்த்து இதுதான் அஸ்திவாரம். திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன், திஸ் இஸ் அ ஃபவுண்டேஷன்.
1: ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.
2: இந்த பாருங்க, பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இந்த இதுக்காக சொல்றேன், பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு நல்ல
3: தயாராகவே இல்லை.
2: தற்கொலை
3: தயாராகவே இல்லை.
2: தற்கொலை

0: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
1: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
2: அஞ்சுமணி 45 நிமிடம் சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். சொல்லுங்க சார்.
3: அந்த பாட்டு சொன்ன மாதிரி வாழ நினைத்தால் வாழலாம், ஆனா எப்படி வாழணும்? வழியா இல்லை பூமியில், என்ன ஒரு லிரிக்கு! முதல் அந்த ரெண்டு லைன்லயே அவ்வளவு பிரமாதமா பாடலாசிரியர்
2: எழுதியிருக்காரு.
3: ஆமா, அது மாதிரி நம்ம வாழ நினைத்தால் வாழலாம், எவ்வளவு நாள் வாழறோங்கிறது ஒண்ணு, ஆனா எவ்வளவு ஹெல்த்தியா எவ்வளவு ஆரோக்கியமா வாழறோங்கிறது அதை விட முக்கியம்.
2: நிச்சயமா. சார், இப்போ நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்றது, இப்போ நான் ஏதோ ஒரு ஸ்வீட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது பிடிக்காத சாப்பிட விருப்பம் இல்லை, ஆனாலும் நான் எனக்கு என்னால் அதை நோ சொல்ல முடியல, என் மனசு வருத்தப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது அவங்க கொடுக்குற விஷயங்கள்ல நம்ம சம்டைம் நிறைய சாப்பிட்றோம். இந்த மாதிரி இவங்களுக்கு நோ சொல்ல முடியாதவங்களுக்கு இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது எந்த அளவு சாத்தியம்?
3: ஓகே, அதாவது இகெயின் நம்ம ப்ரையாரிட்டி நம்ம மனசுக்குள்ள இன்னும் முழுக்க முடிவு பண்ணலை. அந்த டெம்டேஷன் எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்கு, அவங்க கேக்கு தந்தாங்க, ஸ்வீட் தந்தாங்க சாப்பிடணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா நம்ம எப்படியா இருந்தாலும் நம்ம நோ சொல்லுவோம். அந்த நோ சொல்கிற விதம் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள், ஒருத்தர் சபரிமலைக்கு போகிறாருன்னு வச்சுப்போம். சபரிமலைக்கு போகிறவங்க மெஜாரிட்டி அவங்க அந்த 48 நாள் இது விரதம் இருந்து போவாங்க. அந்த சமயத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சதான், அவங்க ட்ரெஸ் வித்தியாசமாக இருக்கும், காலில் செருப்பு போட மாட்டாங்க. எல்லாரும் பண்ணுறாங்களான்னா ரொம்ப பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் அவங்க வந்து ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பாங்க. அதே மாதிரி ரம்ஜான் சமயத்தில் அவங்க கட்டுப்பாடாக இருப்பாங்க. அது வந்து ஒரு மத ரீதியாக ஒரு ரிலிஜியஸ் இதனால் பண்ணுறாங்க. ஆனால் இதுலேருந்து என்ன நம்ம புரியுது, ஒருத்தர் பண்ணணும்னு நினச்சா பண்ணுவார். அப்போ ஸ்வீட்டு வேண்டான்னு நினச்சா வேண்டான்னு வச்சுக்கலாம். அதே சமயத்தில் நம்ம இன்னொருத்தரை புண்படுத்தவும் கூடாது, அவங்களோட

0: வெட்டிங் அனிவர்சரியாக இருக்கலாம், அவங்களோட பிறந்தநாளாக இருக்கலாம், ஒரு முழு ஸ்வீட் எடுத்துக்கிறது, ஒரு சின்ன ஸ்வீட்டு சின்ன பீஸ் எடுத்துக்கலாம்,
1: ஒரு போர்ஷன் கம்மி பண்ணிக்கலாம்,
0: போர்ஷன் கம்மி பண்ணிக்கலாம், அவங்க மனசும் புண்படாது. அதே சமயத்தில் நம்ம எடுத்துகிட்டு தான் ஆச்சு, நமக்கும் ஏதோ அந்த டெம்டேஷனை கம்ப்ளீட்டாக ஐயோ பார்த்து ஐயோ சாப்பிட முடியலங்கிற அந்த ஒரு ஆதாகமும் இல்லாமல் இருக்கும்.
1: உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு சென்றடைய வேண்டிய ஒரு இடம், ஒரு ஒரு அப்படின்னு வச்சுப்பீங்களா, இல்லைனா தினசரி செய்ய வேண்டிய ஒரு பயணமாக நீங்கள் யோசிக்கிறீங்களா?
0: பழக பழக பாலும் புளிக்கும் சொல்லுவாங்க, செகண்ட் நேச்சர்னு சொல்லுவேன். நான் சொல்கிற இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும்,
1: ஓகே,
0: ஆனால் அதையே திருப்பி திருப்பி பண்ண பண்ண பழகி போடும், நம்ம யோசிக்க கூட மாட்டோம், அது செகண்ட் நேச்சர். அதுதான் இங்கிலீஷ் சொல்கிறோம் செகண்ட் நேச்சர்னு, நம்ம அறியாமல் அது பண்ணிடுவோம். அதாவது தெரிஞ்சு பண்ணுறது கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து பண்ணுறோம், அது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயாச்சுன்னா நம்மளை அறியாமல் நம்ம அதை பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, அதே ரூட்டில் போகிறீங்க, ஃபஸ்ட்டு போகிறபோது எல்லாம் மாப்பை போட்டு அதை பார்த்து இதை பார்த்து எல்லாம் பண்ணுவோம். ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ அதே ரூட்டில் போயிட்டே இருக்கீங்கன்னா ஃபோனில் பேசிகிட்டு இருப்பீங்க, இல்லைனா பாட்டு கேட்டுருப்பீங்க, இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு நீங்கள் யோசிக்கக்கூட மாட்டீங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் கால் எங்கே ரைட் திரும்பணும், எங்கள் திரும்பணும், எங்கள் சிக்னல் வரணும், எங்கள் ஸ்பீட் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. அதே மாதிரி இந்த பழக்க வழக்கங்கள், நான் யூஸ்வலாக சொல்கிறது 90 நாள், முதல் 90 நாள் கட்டுப்பாடாக இருங்க.
1: ஓகே,
0: அந்த 90 நாளில் படித்த பாடங்களை இன்னொரு 90 நாளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி ஒரு 1 வருஷம் பண்ணுங்கள். ஏன் 1 வருஷம் சொல்கிறோம்? உடம்பில் உள்ள எல்லா செல்ஸும் கிட்டத்தட்ட 40 ட்ரில்லியன் 50 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்குது நம்ம உடம்பில். அந்த செல்ஸ் எல்லாமே 1 வருஷத்தில் ரீஜென்ரேட் ஆகும், எல்லாம் செத்து போய் புதுசாக உருவாகும். அப்போ இந்த 1 வருஷத்தில் புது பழக்க வழக்கங்களை, எல்லா விதமான புது பழக்க வழக்கங்களை கொண்டு வந்துட்டால் 1 வருஷம் கழிஞ்சு வர செல்ஸ் பெட்டராக இருக்கும். இதை 5 வருஷம் கடைப்பிடிச்சோம், 10 வருஷம் கடைப்பிடிச்சோம்னா நான் சொன்ன வாழ நினைத்தால் வாழலாம், வழியாக இல்லை பூமியில் ஆரோக்கியமாக வாழலாம்.
1: சூப்பராக சொன்னீங்க. நிறைய பேத்துக்கு வந்து இது எப்படி பண்ணி சாத்தியமா, நான் என்னோட வாழ்க்கை இவ்வளோ பிஸியாக இருக்குது, எனக்காக நான் நேரம் எடுத்துக்கிறது ஒரு செல்ஃபிஷ்னஸ் ஆகாதா, அந்த மாதிரியான தாட்ஸும் இருக்குது.
0: கரெக்டு, நிச்சயமாக ரைட்டு, நான் ஒத்துக்கிறேன். சப்போஸ் ஒரு சின்ன ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி எடுத்துப்போம், கணவன் மனைவி 2 பசங்க, இல்லை யார் ரொம்ப முக்கியமான பர்சன் எடுத்துட்டா 4 பேரும் முக்கியம்.
1: கண்டிப்பாக ஒவ்வொருத்தங்க பெர்ஸ்பெக்டிவ்ல ஒவ்வொருத்தங்க.
0: ரைட்டா, இப்போ சப்போஸ் ஒரு சுச்சுவேஷன் எடுத்துட்டா கணவன் மனைவி 2 பேரும் ஒர்க்குக்கு போகிறாங்க, இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு ஒருத்தர் ஒர்க்குக்கு போகிறாங்க, பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, அப்போது யாரோட ஹெல்த் முக்கியம்?
1: அவங்க 2 பேர்த்தோட ஹெல்த் முக்கியம்.
0: அதாவது இவங்க 2 பேர் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் குழந்தைகளை பார்க்க முடியும், குழந்தைகளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்க முடியும். மாதா பிதா குரு தெய்வம் சொன்னாங்க.
1: நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படி சொல்ல வந்ததுனால நான் சொல்கிறேன், இப்போ நிறைய முன்காலத்துலலாம் வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சமைச்சு கொடுப்பாங்க, இல்லை இப்போ வந்து அவங்களும் வேலைக்கு போகிறதுனால சமைக்கிறதுக்கு நேரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ சமைக்கிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நான் சமைக்கிற டைமில் நான் வந்து எதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்தது அதுக்கான நேரத்தை நான் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இந்த மனநிலை தான் இப்போ நிறைய மக்கள்கிட்ட நம்ம பார்க்க முடியுது
0: இருக்குது. அப்போ நான் திருப்பி நான் முன்னாடி சொன்னதுக்கே போகிறேன், பேசிக்ஸ்க்கே போகிறேன், ஹெல்த் ப்ரையாரிட்டி.
1: ஓகே,
0: ஹெல்த் ப்ரையாரிட்டினால் நம்ம அதில் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம். என்ன பண்ணணும் பண்ணுவோம், நேரம் இல்லைன்னு சொல்ல மாட்டோம், நேரம் கண்டுபிடிப்போம், வேகமாக என்ன சமைக்கலாம், மேபி நைட்டே தாலை ஊற போட்டுருவோம், ரைஸ் முன்னாடியே ஊற போட்டுருவோம், புளியை முன்னாடியே ஊற போட்டுருவோம், அது மாதிரி பல விதமான டெக்னிக்ஸு என்னால் சொல்லிக் கொடுக்க முடியும், அது ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா நானும் ஒய்ஃபும் வேலை பண்ணித்தான் இருந்தோம், 2 குழந்தைங்களை அவங்க எங்கள் வேலையோடு சேர்த்து தான் அவங்க வளர்ந்துருக்காங்க. ஸோ அதனால் பண்ண முடியாது இல்லை, பண்ண முடியும், எல்லாத்தையுமே நம்ம இன்டிகிரேட் பண்ணிக்கலாம், ஆனால் எதுவுமே ஈஸியாக வராது. ஆரம்பத்தில் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், அப்புறம் கம்ஃபர்டபுளாகிடும். காரை ஓட்டுற போது கற்றுக்கிற போது பாருங்கள், 2 கால் ஆனால் 3 பெடல் எப்படா மேனேஜ் பண்ணுவோம்னு ஃபஸ்ட்டு உள்ளே உட்காந்து போது தோணும், கார் ஸ்டால் ஆகும், போகாது, டக்குன்னு ஆஃப் ஆகும், இன்ஸ்ட்ரக்டர் திட்டுவார், போக போக போக பழகிடும். சைக்கிள் ஓட்டுற போது மாதிரி தான், பேலன்ஸ் கிடைக்காது, குரங்கு பெடல் போடுவோம், சைடு வீல் வச்சு ஓட்டுவோம், அப்புறம் பழகி போயிடும். அதே மாதிரி தான் இந்த புது முயற்சி அப்படிங்கிற போது ஃபஸ்ட்டு பிரமிப்பாக இருக்கும், இந்த வேலையோட இந்த பசங்களை பார்த்துட்டு ஆஃபீஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்துனால பண்ண முடியுமான பிரமிப்பாக இருந்தால் அது நார்மல், அது அப்நார்மல் கிடையாது. அதுலேருந்து மீறி வரத்துக்கு தான் எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன ஸ்டெப்ஸ், ஒரு குழந்தை வந்து பெரிய ஸ்டெப்ஸு

0: ஸ்டெப்ஸுமாங்க. அதனால சின்ன சின்ன ஸ்டெப்ஸை வச்சு ஒரு வருஷம் பொறுமையாக இருங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றையாக இன்டிகிரேட் பண்ணிக்க வேண்டியது, ஒவ்வொன்றையாக இன்டிகிரேட் பண்ணிட்டால் நிச்சயமாக பண்ண முடியும். அதனால் கிடைக்கக்கூடிய விளைவுகள் பெனிஃபிட்ஸை பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களை இன்னும் ஜாஸ்தி பண்ண தோண்டும். சரி, இது பண்ணலைன்னா, எனக்கு பிஸியாக இருக்கேன் என்னால் பண்ண முடியலன்னா, அதோடு பிற்கால விளைவுகளை நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிற பயணம் வந்து ஆரோக்கியமான பாதையில் உள்ள பயணம், இல்லைனா சிக்னஸ் பார்த்துன்னு சொல்லுவோம், அதாவது சீக்கு வர அந்த பயணம். ஆரோக்கிய பயணத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு செலவு கிடையாது, மன நிம்மதி இருக்கும், பணச்செலவு கிடையாது, யாருக்கும் நம்ம டிபெண்டாக இருக்க மாட்டோம். ஆனால் சிக்னஸ் பார்த்து போயிட்டோன்னா எவ்வளவு செலவாகும் தெரியாது. எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் பெயின் எடுத்துக்க மாட்டாங்க, பைசா தான் கொடுப்பாங்க.
1: அது கரெக்ட் தான்.
0: எவ்வளவு செலவுகள் ஆகும், நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு செலவு ஆகுதுங்கிறது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்கள யாரையும் நான் குத்தம் சொல்ல, ஆனால் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற சுச்சுவேஷன் நிறைய பேருக்கு வருது, லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வந்து அது மேஜராகி, அதனால் அந்த கஷ்டம் நல்லதா இந்த கஷ்டம் நல்லதான் தான் நம்ம யோசிக்கணும். என்னை பொறுத்தவரை வெல்னஸ் பாத்தில் உள்ள அந்த அணுகுமுறை, ஆரம்பத்தில் உள்ள கஷ்டங்கள் இருந்தாலும் போக போக சரியாயிடும்.
1: சார், இப்போ நம்ம அந்த உணவு, இன்னொரு 30 நாளைக்கு நான் ஒரு புதுசாக ஒரு முயற்சியை ஸ்டார்ட் பண்ணுறேன், என்னோடய ஆரோக்கியத்தை நோக்கி நான் ஒரு அடி எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கும்போது, நான் நீங்கள் ஆல்ரெடி தியானம் பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க, வேறு உணவு பழக்கத்தில் இல்லை தூக்கத்தில் வந்து நான் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்?
0: தூக்கத்தில், தூக்கத்தில் தூங்குற போது ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு பார்த்து தூங்கணும், ரைட் சைடு பார்த்து தூங்குறது நல்லதில்லை. எவ்வளவுக்கு தலகாணி திக்னஸ் கம்மியாக இருக்கோ அவ்வளவுக்கு நல்லது. நம்ம நார்த் சவுத்தாக படுக்கக்கூடாது, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஈஸ்ட் வெஸ்ட்டாக படுக்கணும். அப்புறம் நான் முன்னாடி சொன்னதை ஐ கேன் ரிப்பீட், இந்த தேங்காய் எண்ணெய் தடவிக்கிறது, தியானம் பண்ணிட்டு தூங்கிறது, இந்த ஸ்க்ரீனை பார்க்காமல் இருக்கிறது, ஜென்டில் மியூசிக் கேட்குறது, இதெல்லாம் நல்ல தூக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணும்.
1: இப்போ நிறைய சோசியல் மீடியா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ எல்லாருக்குமே ஃபோனுங்கிறது கையில் இருக்குது, ஒரு நிமிஷத்தில் நினச்சதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வீடியோஸ் வருது, ஒருத்தங்க சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க, இன்னொருத்தங்க அதை பண்ணவே கூடாது அப்படிங்கிறாங்க. எது கரெக்டான பார்த்துன்னு நம்ம எப்படி சூஸ் பண்ண முடியும்?
0: அதான் நான் எழுதியிருக்கேன், மீடியா அண்ட் மிஸ்கான்செப்ஷன்ஸ். இப்போ நான் இருக்கிறது ஒரு மீடியா தான், அதுக்காக நான் எந்த மீடியாவை நான் குத்தம் குறை சொல்ல மாட்டேன். இப்போ நீங்கள் ஒரு உங்கள்கிட்ட பைசா இருக்கு இன்வெஸ்ட் பண்ணேன்னா டாக்டர்கிட்ட போவீங்களா, ஒரு ஆடிட்டர் ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட் போவீங்களா? யோசிச்சு பாருங்கள்.
1: டாக்டர்கிட்ட போக மாட்டோம்,
0: போக மாட்டோம். டாக்டர்கிட்ட எதுக்கு போவோம்னா, அன்லஸ் அவரும் ஒரு ஃபைனான்ஷியல் கன்சல்டண்ட்டாக பண்ணானாருன்னா அவர்கிட்ட போவோம். டாக்டர்கிட்ட எதுக்கு போகிறோமோ அதுக்கு தான் டாக்டர்கிட்ட போவோம்.
1: கண்டிப்பாக.
0: அதே மாதிரி நம்ம ஹெல்த்துக்கு யார்கிட்ட போனோமோ அவங்கள்ட்ட தான் போகணும். இப்போ யோகா கற்றுக்கணும்னா ஜிம்மு கோச்சிட்ட போய் யோகா கற்றுக்க முடியாது.
1: ஓகே.
0: மசில் ஸ்ட்ரெங்கனிங் வேணால் ஜிம்முக்கு போனால் அங்கே உள்ள கோச்சிட்ட கற்றுக்கணும். அது மாதிரி நம்ம முடிவு எடுக்கணும். மீடியா என்னெல்லாமோ சொல்லும், விதவிதமாக சொல்லும், காலையில் பண்ணுங்க மீடியா சொல்கிறதெல்லாம் கேட்டுருந்தா நம்ம வேலைக்கும் போக முடியாது, பிஸ்னஸும் பண்ண முடியாது, வீட்டில் உட்காந்து மீடியா சொல்கிறதான் கேட்டு தான் இருக்க முடியும். இதுக்கு என்ன ஆத்தென்டிசிட்டி இருக்குது, இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது சொல்ல முடியாது, யார் இது போட்டிருக்காங்க. அதனால தேர் ஆர் ஆத்தென்டிக் சைட்ஸ், தேர் ஆர் ஆத்தென்டிக் பீப்புள் ஹூ வில் கைட் அஸ், ஹூ வில் டெல் அஸ் வாட் எக்ஸாக்ட்லி டு பி டன். இப்போ நாங்கள்லாம் சொல்கிறது அனுபவகூலமாக ட்ரெடிஷ்னல் விஸ்டமும், நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிட்டாங்க, பானையில் வச்சு தண்ணி வச்சு குடிக்கிறதுங்கிறது முன்னோர்கள் பண்ணினது.
1: பண்ணது இப்போ நிறைய பேர் வீட்டில் ஃப்ரிட்ஜு தான் இருக்கும்.
0: அதைத்தான் நம்ம சொல்கிறோம், சுவைச்சு சாப்பிட்றது, எவ்வளவு மென்று சாப்பிட்றது, இதெல்லாம் முன்னோர்கள் சொன்னது, அதைத்தான் நம்ம சொல்கிறோமே.
1: சாப்பிடும்போது பேசவே கூடாதுன்னு தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க இல்லையா, பாட்டி தாத்தாலாம் அதுதான் சொல்லுவாங்க, பேசாமல் சாப்பிடு அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு வரே சொல்லுவாங்க.
0: நிச்சயமாக, நிச்சயமாக. அந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம மீடியாவை பாருங்க, பார்க்கறது எல்லாம் நம்பாதீங்க.
1: ஓகே சார், ஓகே. நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ஓவர் திங்கிங் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது, மனசு வந்து எதையுமே நினைக்காத அப்படின்னு நினைக்கும் போது தான் வந்து எங்கேயாவது போய் இது இப்போ இது என்னாச்சு அது என்னாச்சுன்னு நம்ம அது அதுலேயே சுழன்றுட்டு இருக்க மாதிரியான ஒரு இது இருக்கும். அந்த அந்த மனநிலையை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்தி கொண்டு வர முடியும் நம்ம கைக்குள்ள?
0: ஃபோக்கஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்னோடய குரு சொல்லி கொடுத்த பாடம். நம்ம எல்லாருமே அதை பண்ணியிருப்போம், ஒரு ஸ்டேஜில் ஒரு பூதக்கண்ணாடியை எடுத்து வெளியில் கொண்டு போய் சூரியன் நல்லா இருக்கிற போது அந்த பூதக்கண்ணாடியை நீங்கள் ஸ்டெடியாக பிடிச்சிட்டிங்கன்னா ஒரு காடையே எரிச்சிடலாம். அதே சமயத்தில் அந்த பூதக்கண்ணாடி நீங்கள் ஆட்டிகிட்டே இருந்தால் ஒன்றுமே எரியாது இல்லைங்களா?
1: ஆமாம்.
0: அதுதான் டிஸ்ட்ராக்ஷன். இப்போ நமக்கு ஃபோக்கஸ் வேணும். ஃபோக்கஸ்னால் என்ன?

0: நான் எதுக்காக வாழ்கிறேன், என்னோடய எதிர்காலம் என்ன, உங்களுக்கு 40 வயசில் இருக்கலாம், 45 என்ன பண்ண போகிறேன், 50 என்ன பண்ண போகிறேன், அந்த ஃபோக்கஸ் பர்பஸ் இருந்ததுன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கம்மியாயிடும்.
1: ஓகே,
0: சிந்தனைகள் நம்ம பர்பஸ் டுவோர்ட்ஸ் தான் போகும்.
1: ஓகே
0: ஓகே, இன்னொன்று முடிகிற நேரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய இன்றைக்கி ஆல் இண்டியா ரேடியோவுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகள். ஆர்ஜே மஞ்சு என்னை இன்வைட் பண்ணி இன்றைக்கி இவ்வளோ அழகாக கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப அவங்களுக்கு என்னோடய நன்றிகள். அத்தனை நேயர்களுக்கும் என்னோடய நன்றிகள். பொறுமையாக அதை கேட்டிருக்கீங்க, நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. இதெல்லாம் மீறி நான் இன்றைக்கி ஒரு வெல்னஸ் கோச்சாக அங்கே இருக்கேன்னா அதுக்கு டெஃபினட்டாக காரணம் என் வைஃப் ஜானகி. அவங்க இல்லைன்னா நான் அந்த ஃபீல்டுக்கு வந்திருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லை, என்னோடய ரெண்டு டாக்டர்ஸு சீதான் பிரார்த்தனா, ரெண்டு பேருமே அவங்க என் கூட நின்று என்னை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க த்ரூ அவுட் திஸ் ஜேர்னி ஆல் மை லைஃப். ஸோ அவங்களுக்கும் என்னோடய தேங்க்ஸ். அண்ட் அகெயின் அ வெரி பிக் தேங்க்ஸ் டு ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் ரெயின்போ 103 ஃபார் இன்வைட்டிங் மீ டு ஷேர் திஸ் பிளாட்ஃபார்ம் வித் யூ லிஸ்னர்ஸ்.
1: தேங்க்யூ சார். இன்றைக்கு நம்ம ஆகாஷ்வாணி ஸ்டுடியோவுக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆரோக்கியத்தை பற்றியும் அதை எப்படியெல்லாம் நம்ம மீட்டெடுக்கலாம், எந்த வழியெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா அது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்மளோட இன்றைக்கு வெல்னஸ் கோச் பி வேணும்னாதன் அவர்கள் பேசினாங்க. நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்து பேசுனதுக்கு மிக்க மிக்க நன்றி. நேயர்கள், இதுவரை கேட்டது சித்திர சிவானம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் நான் ஆர்ஜே மஞ்சு. நமது எஃப்எம் ரெயின்போ 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலன் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 10 அங்கக வேளாண்மையில் பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் சுற்றுச்சூழல் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் இ. பரமேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

நேரம் 6:03 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல பூச்செண்டு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்றைக்கும் நாளைக்கும் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராம்ஸ் நம்ம எஃப்எம்ல வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நேர்களை இன்றிரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 10-இல் அங்கக வேளாண்மையில் பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் சுற்றுச்சூழல் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் இ பரமேஸ்வரி அவர்கள். நேர்களை நாளை காலை 7:45 ஹலோ டாக்டர் பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர் பகிர்ந்து கொள்கிறார்கள். நேற்று நாளை மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் மலிவான போக்குவரத்தை நோக்கிய நிலையான மாற்றுத் திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி வழங்குவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர். நாளை மாலை 5:02 சித்திர செவ்வானம் நச்சந்த 4 பாயிண்ட் நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் கே சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நாளை 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து அங்கக வேளாண்மையில் தேனீக்களின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் மற்றும் அகில இந்திய தேனி ஆராய்ச்சி திட்டத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி ஆர் சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். நெகிலே இன்றைக்கும் நாளைக்கும் நம்ம எஃப்எம்ல என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராம்ஸ் பயனுள்ள ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத கேட்டிங்க. எல்லா ப்ரோக்ராம்ஸையும் மறக்காமல் கேளுங்க. நேரம் 6:05 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல பூச்செண்டு நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டே இருக்க நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் இது உங்களுக்காக.

உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிச்சிங்க. டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன். நேரம் 6:11 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல பூச்செண்டு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக சென்னை மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கிற வானிலை நிலவரம், கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரை சுற்றியுள்ள மாவட்டங்களில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வெதர் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 33°C ஆகவும் குறைந்தபட்சமாக 24°C ஆகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. சேலத்தில் 34°C அதிகபட்சமாகவும் 25°C குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. ஈரோட்டில் 36°C அதிகபட்சமாகவும் 26°C குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு.

திருப்பூரில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. உதகமண்டலத்தில் 22 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 17 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. பாலக்காட்டில் 32 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. சென்னை மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருந்த வானிலை நிலவரம் கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரை சுற்றியுள்ள மாவட்டங்களில் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். பூச்செண்டு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் இது உங்களுக்காக.

ஒரு கொடியில் இரு மலர்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு கழிச்சிங்க. பி சுஷீலா, பி ஜெயச்சந்திரன் பாடியது, இசை எம் எஸ் விஸ்வநாதன். நேரம் 6:16 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல பூச்செண்டு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக இப்போ கோயம்புத்தூரில் டிராஃபிக் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். டிராஃபிக் பொறுத்த வரைக்கும் ராஜா ஸ்ட்ரீட் அங்கே வந்து நமக்கு டிராஃபிக் அதிகமாக இருக்குது, வாகனங்கள் ஸ்லோ மூவிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காலப்பட்டி மெயின் ரோல் அந்த பகுதிகளிலையும் வாகனங்கள் ஸ்லோ மூவிங்கில் இருக்குது, டிராஃபிக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்எஸ்புரத்தினுடைய ஒரு பகுதியிலையும், ஆர்எஸ்புரம் டு பூ மார்க்கெட் செல்லக்கூடிய அந்த சாலைகள்லையும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது, வாகனங்கள் ஸ்லோ மூவிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காந்திபுரம் டு சித்தாபுதூர் செல்லக்கூடிய அந்த சாலைகள்லையும், காந்திபுரம்லேருந்து அவினாஷி ரோட் செல்லக்கூடிய அந்த சாலைகள்லையும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில் டிராஃபிக் அப்டேட் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டோம். இந்த டிராஃபிக் அப்டேட்டோட நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வருது.

பட்டிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிச்சிங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது இசை சங்கர் கணேஷ் பாடலாசிரியர் வாலி. நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் உங்களுக்காக பெருமை குழிவேல் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியது இசை எம் எஸ் விஸ்வநாதன் பாடலாசிரியர் நெல்லை அருள்மணி.

நேரம் 6:29 நேயர்கள் இதுவரைக்கும் பூச்செண்டு நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு கழிச்சிங்க. நேர்களே இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே மூன்றாவது மற்றும் நான்காவது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தொல்லியல் அகழாய்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி வினவியுள்ளது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே மூன்றாவது மற்றும் நான்காவது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 2229 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் சாலை பணிகள் தரமாக நடைபெற வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தரத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி கூறினார். தொல்லியல் அகழாய்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு

0: 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இன்று பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சென்னை அரசு அருங்காட்சியக காட்சி கூடங்கள் முழுமையா டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு இணையதள அருங்காட்சியகம் அறிமுகப்படுத்தப்படும். மதுரையில் தமிழர் நாகரிக அருங்காட்சியகம் அமைப்பதற்கு தகுந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு இதற்கான விரிவான திட்ட அறிக்கை DPR ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும். நம்முடைய சென்னை அரசு அருங்காட்சியகம் எழும்பூர் அது தொடங்கப்பட்டு 175 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடப்படும். இதற்கென ரூபாய் 15 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். 23 மாவட்டங்கள்ல தற்போது செயல்பட்டு வரக்கூடிய அருங்காட்சியகங்கள் மேலும் 15 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என்பதையும் சொல்லி, இதன் முதற்கட்டமாக 4 மாவட்டங்களுக்கு நாமக்கல், திருவள்ளூர், கன்னியாகுமரி, அரியலூர் அந்த மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்த ஏதுவாக விரிவான திட்ட அறிக்கை DPR ரூபாய் 80 லட்சம் மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும்.
0: முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கு முன்பு ஒப்பந்தப்புள்ளிகள் கோராமல் பணிகள் நடைபெற்றதா என்றும் வினவியுள்ளார். இது தொடர்பான அனைத்து விவரங்களையும் மக்கள் முன் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட தங்கள் கட்சி அனுமதிக்காது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்ட கர்நாடகாவிற்கு மத்திய அரசு உதவக்கூடாது என்று கூறினார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தினார். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் தமிழக அரசு உயர்த்தியுள்ளது போதுமானது அல்ல என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் பால் கொள்முதல் விலை கடந்த 4 ஆண்டுகளாக உயர்த்தப்படாததை சுட்டிக்காட்டியுள்ளார். தனியார் நிறுவனங்கள் ஆவின் கொள்முதல் விலையை விட லிட்டருக்கு 12 ரூபாய் வரை கூடுதலாக வழங்குவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 7 ரூபாய் அளவுக்காவது உயர்த்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மாணவர்கள் மற்றும் இளையோரின் ஜனநாயக உரிமைகளை தமிழக அரசு பறிக்கக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடந்த 30 ஆண்டுகளாக நடைபெறாமல் உள்ள கல்வி நிறுவனங்களின் மாணவர் பேரவை தேர்தல்களை உடனடியாக நடத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு TTV தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாள்தோறும் கொலை, கொள்ளை மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெறுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். குற்றங்கள் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு TTV தினகரன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. உலக புகைப்பட தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் வாழ்நாள் நினைவாக மாற்றுவதோடு வார்த்தைகளால் சொல்ல இயலாத நிகழ்வுகளை கலைநயம் மிக்க புகைப்படங்களால் உணர்த்தும் புகைப்பட கலைஞர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, சேலம், ஈரோடு, நாமக்கல் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகத்தில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு மற்றும் பயனாளிகள் பதிவு முகாமினை ஆட்சியர் டாக்டர் சுகபுத்ரா

நேற்று தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள குப்பைகளை தரம் பிரிக்கும் திடக்கழிவு மேலாண்மை மையத்தின் செயல்பாடுகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு செய்தார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா ஆண்டு பெருவிழாவிற்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த திருவிழா வரும் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப் பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் ராபிட் பிரிவில் விவான் விஷாலும் ஷோராவும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்தியா 4 தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-8 21-10 என்ற செட் கணக்கில் இலங்கையின் டுமிண்டு அபே விக்ரமாவை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 72 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-0 என்ற புள்ளிக்கணக்கில் அசர்பைஜானின் ஜஹ்ரா கரிமஸ்டாரவை வென்றார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் சற்றுமுன் தொடங்கியது. இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கலையில் நடைபெற்ற இப்போட்டியின் 5வது மற்றும் இறுதி நாளான இன்று 372 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடனும் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடனும் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை 206 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சோனல் தினுஷா அதிகபட்சமாக 84 ரன் எடுத்தார். மனோ சுதர் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கும் 2வது இன்னிங்ஸில் 193 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 284 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது ஆட்டம் கொழும்பில் வரும் 23ஆம் தேதி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தொல்லியல் அகழாய்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி வினவியுள்ளது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: எல்லாருக்கும். நேரம் 6:40. இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம் டீ கடையில சொல்லுங்க. ஆர்ஜே மஞ்சு ஆர்ஜே தமிழ் இருக்கும். இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிடலாமா? கண்ணால் காண்பதும் பொய் அப்படிங்கறதா இன்னைக்கு டாபிக்கு. அதனால உங்களுக்கு மனசுல என்னெல்லாம் தோணுதோ அவங்க வந்து கால் பண்ணி சொல்லலாம். நம்பர்ஸ் வந்து சொல்லிடலாமா கால் பண்றதுக்கு?
1: 04 22 1 6 3 1 2 2 3 1 7 0 4 6 2 3 1 2 1 0 3 இந்த நம்பர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணி சொல்லலாம். இல்லனா 9585800103 ஆகாஷ்வாணியோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்க மெசேஜ் பண்ணலாம்.
0: கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க. என்ன இது கண்ணால் காண்பதும் பொய்ங்கிற மாதிரி ஒரு பழமொழி மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்களே, இதுல நாங்க என்ன யோசிக்கிறது அப்படின்னா, நான் வந்து ஈவினிங் ஒரு 4:40 வந்து இவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணேன். என்ன அப்படின்னா, நீங்க தயவு செஞ்சு வந்து இந்த டாபிக் கேட்டுட்டு தயவு செஞ்சு உங்களுக்கு என்னெல்லாம் மனசுல தோணுதோ ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க, கால் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். யாரெல்லாம் கூப்பிட போறாங்கன்னு தெரியல. நம்ம அது அதுக்காக ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். கண்ணால் காண்பதும் பொய் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா?
1: நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம பாக்குறது எல்லாமே உண்மை இல்ல அப்படிங்கறது ஒரு ஒரு ஒரு பிக்சர் இன்ஸ்டால கூட நிறைய ஃபேமஸ் ஆயிருந்தது. ஒரு பிக்சர் இருக்கும், அதுல பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல வந்து ஒரு புலி வந்து ஒரு சின்ன குட்டிய வந்து கவ்விட்டு போற மாதிரி இருக்கு. அது நீங்க ஒரு சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அது புடிச்சு முழுங்கி சாப்பிடற மாதிரி இருக்கும். அதுவே இன்னொரு ஆங்கிள் அது பார்த்தோம்னா அந்த ரொம்ப பாதுகாப்பா அது எடுத்துட்டு போற மாதிரி தெரியும். நம்ம டக்குன்னு பார்த்த உடனே எதையும் வெரிஃபை பண்ணாம நம்ப கூடாது
0: அப்படிங்கிற மாதிரி
1: இருக்கும்.
0: எனக்கும் அப்படிதான். இப்ப வந்து நிறைய இப்போ ஸ்கூல் டைம் காலேஜ் டைம்லாம் ஐயோ

0: கொஞ்சம் பார்த்துதான் பழகணும் போல அப்படின்லாம் நினைச்சு கொஞ்சம் பயந்துருப்பேன்.
1: பழகி
0: பார்த்தாதான் தெரியும் ரொம்ப ஸ்வீட் சாஃப்டா இருப்பாங்க. அந்த மாதிரிதான் நம்ம கேட்கறோம். சோ யோசிச்சுட்டே இருங்க, யோசிச்சுட்டு நீங்க கால் பண்ணிருங்க. நானும் கூட கால் வரும் நினைச்சேன், வரல. இருந்தாலும் பரவாயில்ல, நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் நம்ம கேட்டுட்டு வந்துருவாங்க.
1: யோசிச்சுட்டே இருக்காங்க, நம்ம பாட்டு கேட்கறதுக்குள்ள
0: வந்துருவாங்க. ஓகே, பாட்டு கேட்கலாம்.
2: சலம்பல சலம்பல அடியே கங்கம்மா, வெறுப்புல சிரிக்கிற ஹனியே.
3: ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது?
2: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
3: அச்சச்சா
2: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்?
3: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபப்படு.

0: நேரம் 6:45 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல டீ கடையில நாங்க யார் இருக்கோம் சொல்லுங்க பாப்போம். ஆர்ஜே மாஞ்சான் ஆர்ஜே தமிழ் இருக்கும். இன்னைக்கு வந்து கண்ணால் காண்பதும் பொய் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்திருந்தோம், ஒரு காலர் டாபிக் கொடுத்திருந்தோம், பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம். ராஜேஷ் சேரன் மாநகர்
0: சொல்லுங்க.
1: முதல்ல உங்க ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள், அருமையான தலைப்பு கொடுத்திருக்கீங்க. அதாவது இன்னைக்கு உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசல்னு வாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால வேண்டி நமக்கு நேரம் ஒன்னு பேசுவாங்க, நம்ம இல்லாத நேரம் வேற ஏதாவது ஒண்ணு பேசுவாங்க. அப்ப வந்து அவங்க பேசுற வார்த்தைகளை முழுமையா நம்ம நம்ப கூடாது. ஒருத்தங்க நம்ம கிட்ட வந்து ஒண்ணு சொல்றாங்கன்னு வைங்களேன், அவங்க நம்ம கிட்ட அடுத்தவங்களை பத்தி புறம் சொன்னாங்கன்னா நம்மளை பத்தி இன்னும் கிட்ட சொல்ல போறாங்கன்னு அர்த்தம். அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே தீர விசாரிச்சு ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஒண்ணுக்கு 4 தடவை கேட்கணுமே தவிர, கடவுள் நமக்குன்னு இயற்கையா ஒரு அறிவை கொடுத்துருக்கான்ல, அதை வச்சு நம்ம யோசிக்கணுமே தவிர, நாம அவங்க சொல்லிட்டாங்க நம்ம இத பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு நம்ப கூடாது.
0: தீர விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜேஷ் சொல்லிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
3: ஹலோ.
2: யாரு இங்க இருந்து பேசுறீங்க?

0: சகோதரிகள் இருவருக்கும் இனிய பொன் மாலை பொழுது வணக்கம். தங்களோட நேரலையில் மதுக்கரை பெரியசாமி.
1: சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க? கண்ணால்
0: கண்டதே காட்சி அப்படி முடிவு செய்யக்கூடாதுங்கிறது ஒரு சின்ன உதாரணம். ஒரு ரெண்டு வரியில
1: சொல்லுங்க.
0: ஒரு குழந்தை வந்து ஒரு ஆப்பிள் வச்சு சாப்பிட்டு இருக்கு, இன்னொரு கையில இன்னொரு ஆப்பிள் வச்சிருக்கு. அவங்க அம்மா வந்து ஒரு ஆப்பிள் எனக்கு குடுசாமின்னு கேக்குறாங்க. அந்த குழந்தை கடிக்காத ஆப்பிளையும் டக்குன்னு கடிச்சிருச்சு. அதனால அவங்க அம்மா வந்து அந்த காட்சியை நேர்ல பாத்துட்டு உடனே அந்த குழந்தைக்கு ஒரு அடி கொடுத்துறாங்க. அந்த குழந்தை வந்து ஏன் என்ன அடிச்ச அப்படின்னு கேக்கும் பொழுது வந்து அந்த அம்மானால பதில் சொல்ல முடியல. அப்ப நீ ஒன்னு கேட்கும்போது ரெண்டையும் கடிச்சிய, அதனாலதான் அடிச்சேன்னு சொல்லும் போது அந்த குழந்தைய ஒரு கோணத்துல சொல்லுது, அதாவது ஒரு ஆப்பிள நான் வந்து கடிச்சிட்டேன், அது வந்து கொஞ்சம் இனிப்பு கம்மியா இருக்கு, இன்னொரு ஆப்பிளையும் கடிச்சு பார்த்தா தானே அது இதை விட அதிக இனிப்பா இருக்குதான்னு தெரியும். தெரிஞ்சதுனாலதான் ரெண்டுல ஒண்ணு உனக்கு கொடுக்கலாம் நான் முடிவு பண்ண, நீ அவசரப்பட்டு அடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லும் போது
1: தீர விசாரிங்க, அவசரப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மதுக்கடையில இருந்து பெரியசாமி. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
1: சொல்லுங்க, கண்ணால் காண்பதும் போய் என்ன இன்சிடென்ட் உங்களுக்கு இருக்கு?
2: கண்ணால பார்ப்பதும் போய் காதால கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய்யன்னு சொல்றாங்கல்ல, சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, சிலப்பதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க நடந்தது என்னன்னு தெரியாம கோவலன் வந்து எந்த சிலம்ப விக்கிறாரு அப்படின்னு தீர விசாரிக்காம அவர் வந்து கொண்டு வா அப்படின்னு சொன்னோன்னா அவங்க
1: கொண்டுட்டே வந்துட்டாங்க. அருமையா ஒரு நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்காருல்ல. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நந்தகுமார் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க, கண்ணால் காண்பதும் போய் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க.
3: அத வந்துங்க, அது மார்கழி மாசம், நாங்க செகண்ட் ஷோ படத்துக்கு போயிட்டு வந்தோம் நானும் ஃப்ரெண்டும். எங்க ஏரியால இறுதி சடங்கா சரி, முக்கூட்டு சடம், முக்கூட்டு மூணு சண்டை, மூணு சந்து முனையுமே சந்திக்க ஒரு இடம்
1: செய்வாங்க.
3: அந்த வழியை கடந்துதான் எங்க வீட்டுக்கு போகணும். அந்த சந்தை பார்த்த பயமா இருக்கு, பாடிட்டேதான் வருவோம். அப்ப பாத்தீங்கன்னா பனி வந்து உங்களுக்கு ஒரு உருவம் மாதிரி நின்று இருந்தது சத்தியா மேல,
1: பனி
3: ஒரே ஓட்டம் ஓடி போயிட்டு படுத்துரு. காலையில பெரியவங்க கிட்ட கேக்குறேன், அது மார்கழி மாசம் அப்படிதான் இருக்கு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பனிதான் அது அப்படின்னு எல்லாம் ஃபுல்லா விசாரிச்ச வரைதான் எங்களுக்கு காய்ச்சலே விட்டுச்சு.
4: நினைச்சிருக்காங்க
1: பனிய வந்து பேய் நினைச்சிருக்காங்க.
4: வெள்ளையா இருக்க எல்லாம் பேய் இல்ல அப்படின்னு.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் மேடம். உடுமலை அழைச்சாமிங்க.
1: சொல்லுங்க.
5: நம்ம ஊர்ல நண்பர் ஒருத்தர் வந்து வெளியே ஒரிசாவில் இருக்காரு. அவரு அவர் பையனுக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிக்கிறாருங்க.
1: சரி, ஓகே.
5: நம்ம ஊர்ல சொல்லிக்கிறாரு அவரு அங்க இருக்கும்போது நம்ம அந்த பையன் வந்து கோயில் அந்த பொண்ணை கட்டி வச்சலான்னு இவரு சொல்லிக்கிறாருங்க.
1: கோவில்லையா? சொல்லுங்க.
5: கேக்குதுங்களா?
1: கேக்குது கேக்குது, சொல்லுங்க பேசுங்க.
5: அவர் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சொல்லிருக்கிறாருங்க. வேற ஒருத்தர் கோயில தம்பியும் அவரையும் பாத்துருக்காங்க, எல்லாத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லி அவர் போன் பண்ணியே
1: சொல்லிட்டாரு. புரியுது, அதாவது வந்து ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம், யாருங்க பேசுறீங்க? வணக்கம். உங்க ரேடியோ, ரேடியோவோட வால்யூம் கம்மி பண்ணுங்க, உங்க ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணுங்க, அப்பதான் எங்களுக்கு கேக்கும், மற்ற எல்லா நேயர்களுக்கும் நீங்க பேசுறது கேக்கும்.
6: நண்பர்களை தேடக்கூடிய அளவுக்கு நம்ம நம்ம குழந்தைகளை நம்ம பக்குவப்படுத்தணும். அப்படி பக்குவப்படுத்தாம விட்டுட்டோம்னா அந்த நண்பர்களுடைய நல்ல பசங்களா இருந்தா நல்லா நம்ம குழந்தைய நல்ல வகையில
1: முன்னேற்றம்.
6: இப்ப ஒரு சில சில எல்லா குழந்தைகளுமே வந்து சின்ன சின்ன வார்த்தைகளை வந்து அது வீட்டுல வந்து பிரதிபலிக்குது. அவங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற வார்த்தைகளை
1: வீட்டுகளே
6: பிரதிபலிக்கும் போது பெரியவங்க எல்லாம் முகம் சொலிக்கிற அளவுக்கு கூட ஒரு சில குழந்தைகள் பேசுது. அதை எல்லாம் நம்ம தவிர்க்கணும்னா நம்ம குழந்தைகளை நல்ல வழிமுறைப்படுத்தணும். நம்ம பாக்குறது எல்லாம் நம்ம வந்து கண்ணால் காண்பதெல்லாம்
1: பேர் மட்டும் சொல்லாமலே போறீங்களே. ஹலோ, ஓகே கிளம்பிட்டாரு. நீங்க கேக்குறதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி.
4: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
7: ஹலோ,
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: ராஜேந்திரன் பேசுறேங்க.
1: வடக்கி பாளையம்ல இருந்து ராஜேந்திரன், சொல்லுங்க, கண்ணால் காண்பதும் போய் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன நடந்திருக்கு சொல்லுங்க.
7: என்னோட ஃப்ரெண்டு கேட்டு வெள்ளபாணிங்கிறவரு 30 வந்தும் என்னைய விட்டு பிரிஞ்சு நம்பரை இல்ல காரணம்

0: கிடைக்குமான சந்தேகமா இருக்கு. எதுக்கு கேட்டா சொல்லுவாங்களே.
1: என்னதுங்க, அவரு வந்து அவரோட காணாம போன ஃப்ரெண்ட தேடிக்கிட்டு இருக்காரு, அதனால வந்துட்டு அதனால நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு கிடைச்சிருவாங்க. நம்ம ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம்.
2: ஓகே.

சூட்டுக்கண்ணா அண்டர் கட்டுல தண்டர் வந்தர் அண்டர் வந்தர் ஜூட்டுக்கண்ணா அந்தர் சூட்டுக்கண்ணா வந்தர் ஜூட்டுக்கண்ணா இப்போது ஜோடு அந்தர் சூட்டுக்கண்ணா வந்தர் ஜூட்டுக்கண்ணா இப்போது ஜோடு அந்தர் சூட்டுக்கண்ணா வந்தர் ஜூட்டுக்கண்ணா இப்போது ஜோடு.

0: நேயர்களே, தினமும் காலை மணி 8:50 சைபாலின் என்ற ஒரு தகவல். நேரம் 6:56, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல டீ கடையில இன்னைக்கு நானும் இருக்கோம். என்ன அப்படின்னா, கண்ணால் காண்பதும் போய் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்கோம். ஒரு நேயர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம்,
1: யார் எங்க பேசுறீங்க?
2: வணக்கம் வணக்கம் மேடம். சிவகணேஷ் சிவகணேஷ் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சிவகணேஷ்,
2: கேக்குதுங்க?
1: கண்ணால் காண்பதும் போய் உங்க வாழ்க்கையில என்ன சம்பவம் அப்படின்னு
2: நடந்துச்சு? கண்ணால் பார்ப்பது அதாவது பொய் அப்படிங்கறது உதாரணம். நைட் டைம்ல போறாங்க, வீட்டுக்குள்ள இருந்து வெளியில ஒரு பாத்ரூம் போறாங்க, குழந்தைங்க பயந்துட்டு பாம்புன்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுறாங்க இருட்டுல போயிட்டு. இவங்க பயந்துட்டு அதுக்கப்புறம் எங்க பாம்புன்னு சொன்னாலும் யாருமே அப்படி யோசிக்காம அதுக்கப்புறம் யோசிச்சு லைட்ட போட்டு பாப்போம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு லைட்ட போட்டு பார்த்தா வெறும் கயிறு.
0: கயிறை பார்த்து பாம்புன்னு சொல்லி பயந்துருக்காங்க. ஓகே, அடுத்த நேயர். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம்
3: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? வணக்கம்.
3: அரியலூர் மாவட்டம் தேவனூர் ஜோதிலட்சுமி.
0: சொல்லுங்க, கண்ணால் காண்பதும் பொய் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன நடந்திருக்கு?
3: ஆமா, வாழ்க்கையில பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எந்த விஷயத்தையே நாம எதை பார்த்தாலுமே அது அப்படியே உண்மையா இருக்காது. அதன் பின்னாடி பாத்தீங்கன்னா உண்மைகள் மறைச்சு மேலே உள்ள அந்த காட்சி மட்டும்தான் நமக்கு தெரியும். அத மட்டுமே வச்சு நாம முடிவு எடுப்பது நமக்கு ஆபத்தையே தரும். அதாவது பாத்தீங்கன்னா நம் கண்கள் நம்ம திசை திருப்போம்.

0: நம்ம காதுகள் வதங்கிய பறக்கும்.
1: அறிவுதான்
0: நம்ம சரியான திசையில சொல்றோம். ஒரு துணி கடைக்கா போறோம்னு வச்சீங்களேன், அந்த இலவசங்கிற அந்த வெளி தோற்றம் தான் நமக்கு தெரியும்,
2: வாட்ஸ்அப்ல
3: யாருமே வரமாட்டிக்கிறீங்க. 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களால கால் பண்ண முடியலன்னா நான் வாட்ஸ்அப்ல வந்து பதில் சொல்றேன் அப்படிங்கறவங்க வந்து தகாலமா நீங்க நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன டாபிக் இருக்கோ அதுக்கு அதை ஒட்டி நீங்க உங்களுடைய விஷயங்களை நீங்க போடலாம் வாட்ஸ்அப்ல. ஓகே, இப்ப வந்து ஒரு நேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, பிரேம்நாத் பெரிய நாயக்கன் பாளையத்துல இருந்து நம்ம வந்து போஸ்டர் போட்டிருந்தோம் இல்லையா, அவரோட கிரியேட்டிவிட்டியை நம்ம பாராட்டியே ஆகணும். போஸ்டர்ல வந்து டீ கடையில நிறைய பேர் இருக்கிற மாதிரி நம்ம போட்டிருந்தோம். இன்னைக்கு டீ கடையில நிறைய கூட்டம் உட்காரக்கே இடம் இல்ல, அதனால கிளம்புறேன்ட்டு கிளம்பிட்டேன்.
2: கடவுளே, இப்படி எல்லாமா பண்றாங்க,
3: இப்படி எல்லாமா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஓகே, யாராவது வராங்களா பாக்கலாம். ஏன் யாரும் வரமாட்டேங்கிறீங்க, என்னாச்சு
2: என்னாச்சு? பிஸியா டீ குடிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
3: டீ எல்லாம் குடிச்சிட்டீங்கன்னா தயவு செஞ்சு போன் எடுத்து அப்படியே டயல் பண்ணி பேசுங்க ஜாலியா. கால் பண்ணுங்க 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். வாட்ஸ்அப்ல
2: இல்லைன்னா 2312103க்கு கால் பண்ணுங்க. அப்படியும் லைன் கிடைக்கல அப்படின்னீங்கன்னா 9585800103ங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துருங்க.
3: ஓகே, வந்துட்டாங்க வந்துட்டாங்க. வணக்கம்.
4: வணக்கம்
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: தங்கமணி
3: சொல்லுங்க. கண்ணால் காண்பதும் போய்
2: வால்யூம் வால்யூம் ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க. எல்லா நேயர்களுக்கும் தினமும் சொல்லிட்டே இருக்கோம்.
3: மஞ்சு உங்க வாய்ஸ் பாருங்க எப்படி கேக்குது, டபுள் டபுளா கேக்குது.
2: எக்கோ கம்மி பண்ணீங்கன்னாதான் மத்தவங்களுக்கு உங்க வாய்ஸ் கேக்கும். சொல்லுங்க.
4: கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் சொல்றதுங்க, தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு பொருந்தும், அதை ஒண்ணுதான் சொல்ல முடியும்.
3: ஓகே, வாழ்த்துக்கள். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம். யாரும் இங்க பேசுறீங்க?
5: வணக்கம் வணக்கம் வணக்கம் மேடம்.
2: வணக்கம்
5: மேடம். மேடம் முருகவேல் பேசுறேன், சிங்கநல்லூர்ல இருந்து.
2: முருகவேல்,
5: பொதுவா எதை பார்த்தாலும் சின்ன சமயங்கள்ல ஒரு கயறையோ நீங்க சொன்ன மாதிரி கயறையோ எதையும் பார்த்தாலும் பயப்பட வேண்டியதாரு. அப்புறம் வச்சு இதானா லைட் போட்டு
3: பாம்பு மாதிரி தெரியல, அதான் சொல்றாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: தெளிவா இருக்கு,
3: தெளிவா இருக்கிறாங்க. ஓகே, அடுத்த நேயர் வந்து கண்டிப்பா நீங்க கால் பண்ணும் போது சிக்னல் சரியா இருக்கிற இடத்துல இருந்து கால் பண்ணுங்க, அப்பதான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நமக்கு வராது, ஹாப்பியா பேசலாம். வணக்கம்.
6: ஹலோ வணக்கம் மேடம், நான் மருதமலையில இருந்து சந்திரன் தேன்மொழி பேசுறேன்.
3: ஓகே, அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
7: வணக்கம் வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: எங்க இருந்து பேசுறீங்க?
7: விநோமநகர்ல இருந்து ராமலிங்கம்.
2: சொல்லுங்க
7: மேடம். சூப்பர் நிகழ்ச்சி மேடம்,
2: நன்றி. இந்த இன்னைக்கோட டாபிக் சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில அப்படி என்ன நடந்தது?
7: டீ டைம்ல டீ ரெண்டு வடை, அதுல ஆவி பறக்குதுங்களா? அது ஆவி பறக்குதுன்னு பார்த்தா குடிக்க முடியாதுங்க, அதனால ஆவி பறக்குதேன்னு நினைச்சா அது பயங்க.
2: ஓகேங்க,
3: நானும் ஒரு தத்துவத்தை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
6: நான் மருதமலையில இருந்து தேன்மொழி சந்திரன் பேசுறேன் மேடம்.
3: சரி சொல்லுங்க. கண்ணால் காண்பதும் போய் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன நடந்திருக்கு?
6: மேடம், நான் எங்க வீட்லயே நான் யாராவது நான் தனியா வீட்டுல இருப்பேன், ஏதாவது கிச்சன் ரூம்ல நான் செஞ்சுட்டு இருப்பேன், மூணு ரூம்ல யாராவது வந்து பேசிதான் பிரச்சனை இல்லை. அலங்காரம் வந்து சந்திர சமயத்துல பின்னாடி லைட்டா தட்டி பண்ணல நீரும் கட்டிடுது.
3: ஓகே ஓகே, புரிஞ்சிருச்சு. என்னன்னா லைனும் நமக்கு அவங்க லைன் சரியா இல்ல. என்ன அப்படின்னா தனியா இருக்கும் போது பல கற்பனைகள் ஓடும், அதனால நானே கற்பனை பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
3: வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க?
7: சங்கத்துறையிலிருந்து சிவ சிதம்பரம் பேசுறேங்க.
2: சொல்லுங்க சிவ சிதம்பரம், உங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு?
7: மேம், அதாவது பொண்ணுங்களை வந்து எப்படி சொல்றது, பிளைண்டா பிலீவ் பண்ண முடியல.
3: ஐயோ,
2: பொண்ணுங்களை கேட்டீங்கன்னா ஆப்போசிட்டும் அப்படிதான் சொல்லுவாங்க.
7: எல்லா பொண்ணுங்களும் சொல்ல விடல, ஒரு குறிப்பிட்ட பொண்ணுங்களை வந்து பிளைண்டா வந்து
2: ஏதோ தனிப்பட்ட பஞ்சாயத்தமா நம்மளுக்கு வேண்டாம்.
3: இவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
8: வணக்கம்
3: வணக்கம்.
8: வணக்கம். நாகூர்ல இருந்து, நாகூர்ல இருந்து பாண்டியன் பேசுறேன்.
2: சொல்லுங்க.
8: அது கண்ணால் காண்பதும் போயும் போது ஒண்ணும் இல்ல.

0: அவேர்னஸ் நம்மகிட்ட கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால தாங்க. விளம்பரத்தை நம்பி ஆர்டர் கொடுத்தோம். அந்த பொருளை நான் பார்க்கும் போது பெருசு பெருசா தெரிஞ்சது டிவியில. சரி, அதை வாங்கிடுவோம் சொல்லிட்டு ஆன்லைன்ல புக் பண்ணி பார்த்தா இந்த குழந்தைங்க விளையாடுங்க செப்பு
1: அந்த மாதிரி வந்து
0: அந்த அளவுல இருக்கு.
1: இது வந்து நிறைய பேர் நிலையில லேட் பண்ணிட்டு
0: இந்த விஷயத்தையுமே நம்மளோட விழிப்புணர்வு இல்லாம சில விஷயங்களை விசாரிக்காம நாம பாட்டுக்கு என்ன புத்திசாலித்தனமா நடக்கிறதா நினைச்சுக்கிட்டு எதையாவது ஒண்ணு பண்ணி போடுறோம். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் தாங்க நம்மளோட வாழ்க்கையில சில சில பின்னடைவுகளுக்கு காரணமாவே இருக்கு. நன்றி சார்.
1: நன்றி. என்ன அப்படின்னா நிறைய நேருக்கு அதே மாதிரிதான் வந்து நடந்துட்டு இருக்கோம். ரொம்ப நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியும். அடுத்த நேயர் வணக்கம். ஓகே, நிறைய நேயர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டு வந்து
2: பாட்டு கேட்டு வந்து பேசலாம்.

நேயர்களே, பிஎம் சூர்யா கர் திட்டத்தின் கீழ் சோலார் மின் இணைப்பு சம்பந்தமான சிறப்பு முகாம் 21/8/2026 அன்று வெள்ளிக்கிழமை காலை 11 மணி முதல் 4 மணி வரை ரங்கசாமி கல்யாண மண்டபம், ராமானுஜா நகர், காமராஜர் ரோட், கோயம்புத்தூர் என்ற இடத்தில் நடைபெறவுள்ளது என்பதை பொதுமக்களுக்கு அறிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. வீட்டு உபயோக மின் நுகர்வோர்கள் இந்த முகாமில் சோலார் விற்பனையாளர்கள், வங்கி அலுவலர்கள் மற்றும் மின் வாரிய அதிகாரிகளின் நிபுணர் ஆலோசனைகளை பெறலாம். இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள். நேர்களை தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக. நேரம் 7:07 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நானும் ஆர்ஜே தமிழும் ஆர்ஜே மஞ்சுவும் இருக்கும். கண்ணால் காண்பதும் போய் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு.

0: பேசிட்டு இருக்கோம், யாராவது வருவாங்களா அப்படின்னு பார்த்தா யாரையுமே காணோம். வாட்ஸ்அப் பக்கம் போய் பார்க்கலாம், அவங்களும் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு. ஐயோ, எல்லாருமே வந்து அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே போடுறதுனால வெளிப்படையா நம்மளால சொல்லவும் முடியல. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருப்பூர் பாலா சொல்லலாமா என்னன்னு எனக்கு தெரியல. ஓகே, கல்யாணம் பண்ணுவோம், பார்த்து கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓகே ஓகே, நிறைய பெண்களை பார்த்து வந்து முடி வந்து நீளமா இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்காராம். ஆனா வந்து ஆக்சுவலி அது சௌரி முடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் என்னங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. பரமசிவன் அவர் வந்து சொல்லியிருக்காரு, நீங்க கால் பண்ணுனா கால் பண்ணுங்க, 0422 கோட் நம்பர் போட்டுக்கோங்க, 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2317046 அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. சொல்லும் போதே வந்துட்டாங்க.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: பொள்ளாச்சி கொண்டேகவுண்டன் பாளையம், எஸ் முத்துக்குமார்.
1: சொல்லுங்க முத்துக்குமார், உங்க வாழ்க்கையில இப்படி என்ன நடந்தது கண்களால் காண்பது?
2: இல்ல, வாழ்க்கையிலேயும் சொல்ல முடியாதுங்க, பட் ப்ரொஃபஷன்ல சட்டபூர்வமானது வந்து ஐ விட்னஸ் சொல்லுவாங்க, கண்ணால் காண்பதுதான். அதைத்தான் சட்டத்துக்கு எடுத்துக் கொள்வார்கள். போலி விளம்பரங்கள் மூலம் ஏமாறுவது அது உண்மையா அல்லது பொய்யா என்று தீவிரமாய் அறிந்து செயல்படுவது உசிதம்.
0: நன்றி. அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்,
3: ஹலோ, வணக்கங்க.
1: யாருங்க பேசுறீங்க?
3: நான் பகவதி கதிரவேசன் பேசுறேங்க.
1: எங்க இருந்தீங்க?
3: முதல் நேயரா வந்திருக்கீங்க.
0: ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்திருக்கீங்க.
1: ஓகே, வாழ்த்துக்கள் சொல்லுங்க.
3: எனக்கு பேர் என்னால ஒரு சின்ன சம்பவம் நடந்ததுங்க. மத்தியானம் இருக்கீங்க, ஒரு 12 மணி. அப்ப வந்து என் பையன் படிச்சிட்டு இருக்கா, ஸ்காலர்ஷிப் சொல்லிட்டு போன் பண்ணி இருந்தாங்க. நான் 10,000 போடுறேன்னு சொல்லிட்டு இது பண்ண, நாங்களும் சரி சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க கேட்டாங்க, ஏடிஎம் கார்டு
4: கண்ணால்
0: காண்பதும் போய் அந்த மாதிரி என்ன நடந்திருக்கு உங்களுக்கு?
4: அத கூட நான் பெருசா எடுத்துக்கலீங்க. அதுக்கப்புறம் ஏமாந்ததுக்கு அப்புறம் தான் அம்மாவுக்கு அறிவிச்சு சொன்னாங்க. மேடம்,
0: நல்ல விஷயம். ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஓகே, நம்ம மனசை வந்து நம்மளே ஆறுதல் படுத்திக்க வேண்டியதான். ஆப்ஷனே இல்ல, ரெண்டுத்துல ஒன்னுத்தோடு இதுதான் உனக்கு ஆப்ஷனுங்கிற மாதிரி ஒரே வகல் தான் காட்டுவாங்க. அந்த மாதிரிதான் சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும். நம்ம வந்து அப்படியே மனசை தேத்திக்கிட்டு நம்மள நாமளே ஆறுதல் படுத்திக்கிட்டு அப்படியே கடந்து போயிட வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், வாழ்க்கையில எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் அப்படிதான், யாராவது வருவாங்களா அப்படின்னு பார்த்து நானும் ரொம்ப நேரமா வந்து பாத்துட்டு இருக்கேன், யாருமே வரல.
1: ஒரு பாட்டு போடுங்க, கேட்போம்.
0: சரி, பாட்டு கேட்டு வரலாம்.

0: நேரம் 7:14 டீ கடை ஷோவோட இன்றைக்கே வந்துட்டோம்.
1: ஆமா, இன்னைக்கு நேயர்கள் நிறைய பேர் வந்து என்னென்னமோ பர்சனல் கதையெல்லாம் சொல்லி நம்மள வந்து கலைபரப்படுத்திட்டு போயிருக்காங்க.
0: ரொம்ப அருமையா பேசினாங்க. சில விஷயங்கள் வந்து சரி நம்ம கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்
1: அப்படிங்கிற பத்தி சொன்னதெல்லாம் நல்ல. நம்ம எல்லாம் ஒரு சூப்பர் படமே சொல்லி ஆர்டர் பண்ணுவோம், அங்க வந்து பார்த்தா ஒரு கட்சி
0: எல்லாரும் பேசி நம்மள வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாட்டு எல்லாரும் கேட்டு சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு நம்புறேன். பாய் பாய் சொல்றது ஆஷே தமிழன்,
1: ஆஜே மஞ்சு.
0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். அரசு அதிகாரிகள் மக்களுக்கான சேவைகளை அர்ப்பணிப்புடன் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள 4 பன்னடுக்கு ரயில்பாதை திட்டங்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஜப்பான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சூமி மும்பையில் இன்று கடற்படை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாரசீக வளைகுடா நாடுகள் அமெரிக்க ராணுவத்திற்கு உதவக்கூடாது என்று ஈரானின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி எச்சரித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். இந்திய தகவல் பணி மற்றும் புள்ளியியல் சேவை அதிகாரிகள் தங்களது பொறுப்புகளை அர்ப்பணிப்புடனும் வெளிப்படைத் தன்மையுடனும் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்த பயிற்சி தகவல் பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய திருமதி திரௌபதி முர்மு, அதிகாரிகள் நேர்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் முடிவுகளை மிகுந்த பொறுப்புடன் எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். மனிதாபிமானத்துடன் மக்கள் பணியை கவனமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். நாட்டில் 4 ரயில்வே திட்டங்கள் மற்றும் 1 நெடுஞ்சாலை திட்டத்தை மேற்கொள்வதற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், மேற்கு வங்கம், ஒடிஷா, தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேச மாநிலங்களின் 8 மாவட்டங்களில் பல்தட ரயில்வே திட்டங்களை மேற்கொள்வதற்கு 13,041 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். காரக்பூர் பத்ரக் இடையே 4 வழித்தடமும், பத்ரக் ஹரிதாஸ்பூர் இடையே 4 வழித்தடமும், கும்முடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடமும், கட்டக் பாரதீப் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடம் அமைப்பதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதன் மூலம் ரயில்வே கட்டமைப்பில் 410 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய வழித்தடங்கள் அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 2030-31 ஆண்டிற்குள் இந்த திட்டங்கள் முழுவதும் நிறைவேற்றப்படும் என்றும், இத்திட்டங்களுக்கான மொத்த செலவு 9,450 கோடி ரூபாயாக மதிப்பீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த புதிய வழித்தடங்கள் ரயில்வே போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும், பயணியர் மற்றும் சரக்கு போக்குவரத்து சேவைகள் விரிவடையும் என்றும் அவர் தெரிவித்தார். புதிதாக அமைக்கப்பட உள்ள 12 ரயில்பாதை திட்டங்கள் மூலம் 6,400

0: 48 கிராமங்களில் உள்ள 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயன்பெறுவர் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். பீகார் மாநிலத்தில் நெடுஞ்சாலை எண் 22 முசாஃபர்பூர் சீதாமடி சோன்பர்சா இடையே 82 கிலோமீட்டர் தூரத்திற்கு நவீன தரத்திலான 4 வழிப்பாதை அமைக்கும் திட்டத்திற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், ஒடிஷா, மேற்குவங்க மாநிலங்களில் கொண்டுவரப்பட உள்ள 4 பன்னடுக்கு ரயில்வே திட்டங்கள் சரக்கு போக்குவரத்து மற்றும் லட்சக்கணக்கான மக்களின் பயணத்திற்கு ஆதாரமாக விளங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள ரயில்வே திட்டங்கள் குறித்து தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ள பிரதமர், பன்னடுக்கு ரயில்பாதை திட்டங்கள் போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்துவதுடன் வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் என்றும் கூறியுள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நாளை மகாபலிபுரத்தில் நடைபெறுகிறது. தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தெலங்கானா மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களும் தென்மண்டல குழுவில் இடம்பெற்றுள்ளன. மாநிலங்களின் முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் 2 மூத்த அமைச்சர்கள் இதில் பங்கேற்கின்றனர். இக்கூட்டத்தில் மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் சமர்ப்பிக்கும் கோரிக்கைகளை மாநில தலைமைச் செயலர்களின் நிலைக்குழு ஆய்வு செய்து மத்திய அரசுக்கு தெரிவிக்கும் என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் டீம் பாரத் கூட்டுறவு தன்னாட்சிக்கு இந்த மண்டல குழுக்கள் வலு சேர்க்கும் என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரசு போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பிரதமரின் ஆன்லைன் பயிற்சி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று உயர்கல்வித்துறை மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சுதந்திர தின உரையின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்திட்டம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: 2 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள ஜப்பான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்மூசி இன்று மும்பையில் மேற்கத்திய கடற்படை பிரிவை பார்வையிட்டார். கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதனையும் மேற்கத்திய கடற்படை பிரிவின் தளபதி வைஸ் அட்மிரல் சஞ்சய் வட்சியான் ஆகியோருடன் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் கலந்துரையாடினார். இந்த கடற்படையின் பொறுப்புகள், செயல்திறன் ஆகியவற்றை அவர் கேட்டறிந்தார். இந்திய பசிபிக் மண்டலத்தில் தாராளம் மற்றும் வெளிப்படையான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கில் இந்தியாவும் ஜப்பானும் செயல்பட்டு வரும் நிலையில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் கடற்படை அதிகாரிகளை சந்தித்திருப்பது பாதுகாப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. ஜப்பான் அமைச்சர் நாளை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் முக்கிய விஷயங்கள் குறித்து பேசவிருக்கிறார். பாதுகாப்புத்துறையில் ஒத்துழைப்பு, இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்வது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என்று கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் முக்கிய பகுதி என்று இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். முதல் முறையாக ஜம்மு காஷ்மீர் பயணம் மேற்கொண்ட அவர் ஸ்ரீநகரில் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லாவை சந்தித்து பேசினார். ஜம்மு காஷ்மீரில் மத்திய அரசும் யூனியன் பிரதேச அரசும் பாதுகாப்பை வலுப்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார். முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லாவுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்றும் திரு செர்ஜியோ கோர் கூறினார். தேசிய மரபணு தரவு மற்றும் பயோமெட்ரிக் அடையாள கட்டமைப்பை உருவாக்குவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய அரசை உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனு மீது தேசிய குழந்தைகள் உரிமை ஆணையம் கருத்து தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. காணாமல் போன குழந்தைகளை கண்டுபிடிப்பதற்கும் பெற்றோரிடமிருந்து பிரிந்த குழந்தைகளை மரபணு பரிசோதனை மற்றும் பயோமெட்ரிக் தரவு அடிப்படையில் அவர்களின் பெற்றோர்களிடம் ஒப்படைப்பதற்கு இந்த முறை உதவிடும் என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது. பாரசீக வளைகுடாவின் தென் கரையோரப் பகுதியில் உள்ள நாடுகள் அமெரிக்க ராணுவத்திற்கான வசதிகளை அளிக்கக்கூடாது என்று ஈரானின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி எச்சரித்துள்ளார். ஒவ்வொரு பகுதியிலும் நிகழும் ராணுவ நடவடிக்கைகளை தாங்கள் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அவர் கூறினார். இலங்கைக்கு

தலைநகரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கலேயில் நடைபெற்ற இப்போட்டியின் ஐந்தாவது மற்றும் இறுதி நாளான இன்று 372 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடனும் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை 206 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சோனல் தினுஷா அதிகபட்சமாக 84 ரன் எடுத்தார். மானவ் சுதார் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்களை வீழ்த்தினார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கும் இரண்டாவது இன்னிங்ஸில் 193 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 284 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இரண்டு போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் இரண்டாவது ஆட்டம் கொழும்பில் வரும் 23 தேதி தொடங்குகிறது. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்சு ராஜாவத், மீராபாய் லுவாங் மைனஸ்நாம், அனேதி கோட்டக், லிஷா பால், தன்வி பாத்ரி, மேதாவி நாகர், ஜியா ராவத் மற்றும் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சிங்க்வீல் கோப்பைக்கான செஸ் போட்டியின் எட்டாவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில்லும் 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான பேட்டிங் பிரிவில் இஷான் கிஷனும் முதலிடத்தில் நீடிக்கின்றனர். ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் ராபிட் பிரிவில் விவான் விஷாலும் ஷோத்ராவும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு அதிகாரிகள் மக்களுக்கான சேவைகளை அர்ப்பணிப்புடன் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள 4 பல்வழி ரயில்பாதை திட்டங்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஜப்பான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்மூசி மும்பையில் இன்று கடற்படை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாரசீக வளைகுடா நாடுகள் அமெரிக்க ராணுவத்திற்கு உதவக்கூடாது என்று ஈரானின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி எச்சரித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் 7:25 எஃப்எம் ரெயின்போ 103 இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் ஒரு குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்ச விலையாக 17,155 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 11,007 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு 16,179 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 10,399 ரூபாய்க்கும், ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனிவிரலி 17,593 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 13,495 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு 16,100 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலை 12,599 ரூபாய்க்கும், ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கம் தனிவிரலி 17,123 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலை 14,210 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு 16,129 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலை 13,550 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தின் எதிரில் உள்ள கால்நடை மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நாளை காலை 10 அளவில் ஆடு வளர்ப்பு என்ற தலைப்பில் பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ள விவசாயிகள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களுக்குள்ள ஆடு வளர்ப்பு சம்பந்தமான சந்தேகங்களுக்கு தெளிவு பெற்று பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு 0421-22-48-524 என்ற தொலைபேசி எண்ணை அலுவலக நாட்களில் காலை 10 முதல் மாலை 5 வரை தொடர்பு கொள்ளுமாறு பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள்

சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 8-10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி சம்பா பருவ மத்திய கால நெல் ரகங்களுக்கு மேட்டுப்பாத்தியின் மூலம் நாற்றங்கால் அமைக்கவும். தற்போது நிலவக்கூடிய வானிலையில் கரு உருவாகும் நிலையில் உள்ள குறுகிய கால நெல் பயிருக்கு உடனுக்குடன் பழைய நீர் மறைந்தவுடன் நீர் பாசனம் செய்யவும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்ட மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகவும். மழை எதிர்பார்க்கப்படுவதனால் சால்முறை விதைப்பினை மேற்கொள்ளவும். பெறக்கூடிய மழையை பயன்படுத்தி மானாவரியில் தீவனச்சோளம் அல்லது தட்டப்பயிர் விதைப்பு மேற்கொள்ளலாம். இதுவரை கேட்டது உழவர்களுக்கான அறிவிப்புகள். நேரம் 7:30. இனி கேட்கலாம்

வணக்கம் விவசாயப்பட மக்களே, ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 MHz கோயம்புத்தூரில் நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 10 அங்கக வேளாண்மையில் பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் சுற்றுச்சூழல் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் இ. பரமேஸ்வரி அவர்கள். இவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சுற்றுச்சூழல் அறிவியல் துறையின் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். சுற்றுச்சூழல் மாசுபாடு மேலாண்மை, உயிரியல் சீரமைப்பு, கார்பன் சேமிப்பு, காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வேளாண்மை மற்றும் மறு உயிர்ப்பு வேளாண்மை ஆகிய துறைகளில் நிபுணத்துவம் பெற்றவர். தேசிய மற்றும் சர்வதேச நிதியுதவி பெற்ற பல்வேறு ஆராய்ச்சி திட்டங்களில் முதன்மை ஆராய்ச்சியாளராகவும் இணை ஆராய்ச்சியாளராகவும் வழிநடத்தி வருகிறார். கழிவு பொருட்களை மதிப்புமிக்க வளங்களாக மாற்றுதல், உயிர்கறி தொழில்நுட்பம், மண் மற்றும் நீர் மாசுபாடு கட்டுப்பாடு, நிலையான வேளாண்மை போன்ற துறைகளில் இவரது ஆராய்ச்சிகள் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. நெல் சாகுபடியில் மீத்தேன் வாயு வெளியேற்றத்தை குறைக்கும் தொழில்நுட்பங்கள் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கேற்ற வேளாண்மை முறைகளிலும் இவர் குறிப்பிடத்தக்க ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளார்.

0: தனது சிறப்பான ஆராய்ச்சி பங்களிப்பிற்காக 2024 ஆண்டிற்கான சிறந்த ஆராய்ச்சியாளர் விருது, 2023 ஆண்டிற்கான சுற்றுச்சூழல் விஞ்ஞானி விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார். பல இளம் ஆராய்ச்சியாளர்களை உருவாக்கி வரும் இவர் விவசாயிகளுக்கு பயனளிக்கும் நிலையான மற்றும் சுற்றுச்சூழல் வேளாண்மை தொழில்நுட்பங்களை கொண்டு சேர்ப்பதிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். பாடத்தை கேட்போமா?
1: விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் பரமேஸ்வரி. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன். இன்றைய விவசாய பள்ளி நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயத்தில் பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்வது என்ற முக்கியமான தலைப்பை பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம். விவசாயத்தில் பயிர் அறுவடைக்கு பிறகு பல்வேறு வகையான கழிவுகள் உருவாகின்றன. அதாவது நெல், வைக்கோல், கரும்பு தொகை, தென்னை ஓலைகள், காய்கறி மற்றும் பழக்கழிவுகள், களைகள், கால்நடை சாணம் போன்றவை பண்ணை கழிவுகளாகும். இவற்றை முறையாக பயன்படுத்தாமல் எரித்து விடுவதோ அல்லது வீணாக கைவிடுவதோ மண்வளக்குறைவு, காற்று மாசுபாடு மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளுக்கு வழிவகுக்கின்றன. இப்பொழுது இந்த பண்ணை கழிவுகளின் வகைகளை பற்றி அறியலாம். அதாவது பண்ணையில் உருவாகும் அனைத்து அங்கக கழிவுப் பொருட்களும் பண்ணை கழிவுகளாக கருதப்படுகின்றன. பயிர் சார்ந்த கழிவுகளான நெல், வைக்கோல், கரும்பு தொகை, வாழைத்தண்டு, பருத்தி குச்சிகள் மற்றும் நிலக்கடை கொடிகள் உள்ளன. இது மட்டுமல்லாமல் கால்நடை சார்ந்த கழிவுகளான மாட்டுச்சாணம், ஆட்டுச்சாணம், கோமியம் மற்றும் கோழிவெரு ஆகியவையும் இதில் அடங்கும். மேலும் தோட்டக்கலை பயிர்களிலிருந்து கிடைக்கும் இலை சருகுகள், காய்கறி மற்றும் பழக்கழிவுகளும் முக்கிய பண்ணை கழிவுகளாகும். இப்பொழுது எவ்வாறு இந்த பண்ணை கழிவுகள் மண்வளத்தை மேம்படுத்துகிறது என்பதை பற்றி அறியலாம். பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்து உரமாக மாற்றும் போது மண்ணில் கரிம கார்பன் அளவு அதிகரிக்கின்றது. இதனால் மண்ணின் அமைப்பு மேம்பட்டு பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் தொடர்ந்து கிடைக்கின்றன. மண்ணின் உயிரியல் செயல்பாடுகளும் அதிகரித்து நீண்ட காலத்திற்கு நிலையான விளைச்சலை பெற இது உதவுகின்றது. இதில் நுண்ணுயிர் செயல்பாட்டை எவ்வாறு ஊக்குவிக்கலாம் என்றால், இந்த மறுசுழற்சி செய்யப்பட்ட பண்ணை கழிவுகளில் மண்ணில் நன்மை செய்யும் பாக்டீரியா, பூஞ்சைகள் மற்றும் பிற நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கின்றன. இந்த நுண்ணுயிரிகள் மண்ணில் உள்ள சத்துக்களை கரைத்து பயிர்கள் எளிதில் எடுத்துக்கொள்ள உதவுகின்றன. இதன் மூலம் பயிர்களின் வளர்ச்சி மற்றும் மகசூல் மேம்படுகின்றது. அடுத்தபடியாக இவை எவ்வாறு மண்ணின் நீர்பிடிப்பு திறன் அதிகரித்து உரச்செலவை குறைக்கிறது என்று பார்க்கலாம். கரிமப் பொருட்கள் நிறைந்த மண்ணானது அதிக ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ளும் தன்மை கொண்டுள்ளது. இதனால் பாசன நீரின் பயன்பாடு குறைவதுடன் வறட்சி காலங்களிலும் பயிர்கள் நன்றாக வளர முடிகிறது. மேலும் இயற்கை உரங்கள் கிடைப்பதால் வேதியியல் உரங்களின் தேவையும் செலவும் கணிசமாக குறைகின்றன. இது மட்டுமில்லாமல் வேதியியல் உரங்களை பயன்படுத்துவதனால் அதில் தேவையான உரங்கள் மட்டுமல்லாமல் மண்ணிற்கு தேவையற்ற பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கன உலோகங்களும் உள்ளன. இவ்வாறு இயற்கை உரங்களை பயன்படுத்துவதனால் மண் வளங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. அடுத்தபடியாக இந்த பண்ணை கழிவுகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் எவ்வாறு பங்கு பெறுகின்றன என்று அறியலாம். பண்ணை கழிவுகளை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சி செய்வதன் மூலம் காற்று மாசுபாடு குறைகிறது. மேலும் கார்பன் டை ஆக்சைடு உள்ளிட்ட பசுமையில்ல வாயுக்களின் வெளியேற்றம் குறைவதால் பருவநில மாற்றத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. எனவே பண்ணை கழிவுகளை வளமாக மாற்றும் இந்த நடைமுறை சுற்றுச்சூழலுக்கும் விவசாயத்திற்கும் மிகுந்த நன்மை அளிக்கின்றன. இப்பொழுது பண்ணை கழிவுகளை எந்தெந்த வகைகளில் மறுசுழற்சி செய்யலாம் என்று காணலாம். பண்ணை கழிவுகளை பயனுள்ள இயற்கை உரங்களாக மாற்றுவதற்கு பல்வேறு மறுசுழற்சி முறைகள் உள்ளன. அவற்றில் மிகவும் எளிமையான

ஆனதும் விவசாயிகளால் பரவலாக பயன்படுத்தப்படுவதும் மக்கு உரம் தயாரித்தலாகும். இந்த முறையின் மூலம் பண்ணையில் கிடைக்கும் பயிர் கழிவுகள், கால்நடை கழிவுகள் மற்றும் பிற அங்கக பொருட்களை நுண்ணுயிரிகளின் செயல்பாட்டால் சிதைவடைய செய்து உயர்தர இயற்கை உரமாக மாற்ற முடியும். இப்பொழுது மட்கு உரம் தயாரிப்பதை பற்றி அறியலாம். அதாவது மட்கு உரம் தயாரித்தல் என்பது இயற்கை விவசாயத்தின் அடிப்படை தொழில்நுட்பங்களில் ஒன்றாகும். இந்த முறையில் பயிர்கழிவுகள், மாட்டுச்சாணம், தண்ணீர் ஆகியவை முக்கிய மூலப்பொருட்களாக பயன்படுத்தப்படுகின்றன. மட்கு உரம் தயாரிக்க இந்த கழிவுகளை 1 மீட்டர் அகலமும் 1 மீட்டர் உயரமும் கொண்ட படுக்கைகளை தேவையான நீளத்தில் அமைக்க வேண்டும். அதன் அடிப்பகுதியில் பயிர்கழிவுகளை 1 அடுக்காக பரப்பி அதன் மேல் மாட்டு சாண கரைசலை தெளிக்க வேண்டும். பிறகு பண்ணை கழிவுகள் மற்றும் மாட்டு சாண கரைசல் ஆகியவற்றை மாறி மாறி அடுக்குகளாக 1 மீட்டர் உயரம் அளவுக்கு கொண்டு வர வேண்டும். அந்த 1 மீட்டர் உயரம்னு நம்ம சொல்றது எதுக்காகனா, அந்த அளவுக்கு உயரம் இருந்தாதான் மக்கு உரம் தயாரிக்கும் போது தேவையான அளவு வெப்பநிலை உயரும், மக்குதல் வந்து நமக்கு சரியாக நடக்கும். அதற்காக கண்டிப்பாக அந்த 1 மீட்டர் உயரம்ங்கிறது நம்ம வந்து பின்பற்ற வேண்டிய ஒன்று. அதே போல் அகலமும் 1 மீட்டர் அளவு. 1 மீட்டருக்கு அதிகமாக போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன ஆகும்னா, நம்ம வந்து 15 நாளைக்கு 1 தடவை கழிவுகளை திருப்பி விடணும். அப்படி பண்றம்போது நமக்கு வந்து கஷ்டமா இருக்கும். அதனால 1 மீட்டர்ங்கிறத நம்ம வச்சிட்டோம்னா ஈஸியா இருக்கும் கழிவுகளை திருப்புறதுக்கும். நீளம் வந்து நம்மளோட இடம் எவ்வளவு இருக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி நீளம் வந்து நம்ம தேவையான அளவு வைத்துக் கொள்ளலாம். அடுத்தது முக்கியமான இதுல பார்க்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரப்பதமும் பராமரிப்பும் வந்து பண்ணணும். மக்கு உரம் தயாரிப்பதுல ஈரப்பதம் மிகவும் முக்கியமான ஒரு காரணியாகும். உரக்குவியலில் சுமார் 60% ஈரப்பதமானது பராமரிக்கப்பட வேண்டும். இதற்கு தேவையான அளவு தண்ணீர் தெளிக்க வேண்டும். இதை எப்படி வந்து 60% அப்படின்னு நம்ம கணக்கிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கழிவுகளை கையில அள்ளிட்டு இப்படி நீங்க புளிஞ்சீங்கன்னா தண்ணி கீழே சொட்டுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்குதுன்னா தேவையான அளவு படுக்கையில தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம். நீங்க புளியும் போது தண்ணியே வரல அப்படின்னா நம்ம தண்ணி விடணும் அப்படிங்கறது அர்த்தம். ஏன்னா இதுல நுண்ணுயிரிகளின் செயல்பாடு சீராக நடைபெறத்துக்கு தண்ணீர் வந்து மிக மிக முக்கியமானது. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா காற்றோட்டம். ஏன்னா இந்த நுண்ணுயிரிகளுக்கு காற்றோட்டம் இருந்தாதான் நுண்ணுயிரிகள் நல்லா வந்து இந்த கழிவுகளை மக்க வைக்கும். இதற்காக 15 லிருந்து 20 நாளைக்கு 1 முறை இந்த உரக்குவியலை நம்ம நல்லா கலந்து விட வேண்டும். நம்ம தோட்டத்து அளவுக்கு சின்னதான உரக்குவியல் அமைச்சிருக்கோம்னா மண்வெட்டிய வச்சே உரக்குவியல திருப்பி போடலாம். இல்ல நம்ம நிறைய வந்து இந்த மாதிரி உரக்குவியல் போட்டிருக்கிறோம், கமர்ஷியலா பண்ணிட்டு இருக்கிறோம்னா மெஷினரிஸ்ல மாதிரி வச்சுக்கலாம். அதாவது JCB மாதிரி மெஷின்ஸை வச்சுட்டு இந்த உரக்குவியல திருப்பி போடுறதுக்கு உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். இந்த மாதிரி 15 லிருந்து 20 நாளைக்கு 1 தடவை நம்ம உரக்குவியல திருப்பி போடுறதுனால காற்றோட்டம் அதிகரித்து மட்கும் செயல்முறையானது வேகமாக நடைபெறும். மட்கு உரத்தின் பயன்கள், அதாவது சரியான பராமரிப்பின் மூலம் இந்த கழிவுகளை 90 லிருந்து 120 நாட்களுக்குள் கருமை நிறம் கொண்ட மண் வாசனை உடைய உயர்தர மட்கு உரம் தயாராகிவிடும். இந்த மட்கு உரம் மண்ணின் கரிமப்பொருள் அளவை அதிகரிப்பதோடு மண்ணின் நீர்பிடிப்பு திறனை மேம்படுத்தி நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன. மேலும் வேதியியல் உரங்களின் பயன்பாட்டை குறைத்து செலவும் நிலையான விவசாயத்தை மேற்கொள்ளவும் உதவுகின்றன. அடுத்தபடியாக மண்புழு உரம் தயாரித்தலை பற்றி அறியலாம். மக்கு உரத்தை விட இந்த மண்புழு உரங்களில் 2 மடங்கு அதிக ஊட்டச்சத்து உள்ளன. ஏனென்றால் இந்த மண்புழு உரத்தில் மண் புழுக்கள் கழிவுகளை உண்டு அதிலிருந்து வெளிவரும் எச்சம்தான் மண்புழு உரம். இப்பொழுது மண்புழு உரம் எப்படி தயாரிக்கலாம் என்பதை பற்றி அறியலாம். மண்புழு உரம் என்பது பண்ணையிலிருந்து கிடைக்கும் கரிம கழிவுகளான நெல், வைக்கோல், கரும்பு தொகை, இலைச்சருகுகள், காய்கறி கழிவுகள் மற்றும் மாட்டுச்சாணம் போன்றவை மண்புழுக்களின் உதவியால் மட்கச் செய்து தயாரிக்கப்படும் உயர்தரமான இயற்கை உரமாகும். இயற்கை விவசாயத்தில் மண்ணின் உயிர்த்தன்மை மற்றும் வளத்தை மேம்படுத்துவதில் மண்புழு உரம் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. இது மண்ணின் கரிம அளவை அதிகரிப்பதோடு ஊட்டச்சத்துக்களை மெதுவாகவும் தொடர்ச்சியாகவும் பயிர்களுக்கு வழங்குகின்றன. சரி, இந்த மண்புழு உரத்தின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மண்புழு உரங்களானது மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்தி நீர்பிடிப்பு திறனை அதிகரிக்கின்றது. மேலும்

0: மண்ணில் நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கையை அதிகரித்து வேர் வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன. இதில் உள்ள தாவர வளர்ச்சி ஊக்கிகள் பயிர்களின் வளர்ச்சி, மலர்ச்சி மற்றும் மகசூலை அதிகரிக்க உதவுகின்றன. இதன் மூலம் வேதியியல் உரங்களின் பயன்பாட்டை குறைத்து இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க முடிகின்றது. சரி, இந்த மண்புழு உரம் தயாரிக்க என்னென்ன மண்புழு வகைகள் உள்ளன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காமனா உபயோகப்படுத்தக்கூடியது யூட்ரிலஸ் யூஜினேங்கிற வகை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐஷினியா ஃபோட்டிடா, பெரியானிக்ஸ் எஸ்கவைட்டஸ் அப்படின்னு சொல்லி மூன்று ரகங்கள் உள்ளது. இவை என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, கரிம பொருட்களை வேகமா மக்க செய்து உயர்தரமான உரமா மாற்றக்கூடிய தன்மை வாய்ந்தவை. இதுல வந்து எப்படி இடம் தேர்வு செய்யணும், படுக்கை எப்படி அமைக்கணும்னு பாத்தீங்கன்னா, மண்புழு உரம் தயாரிக்க ஒரு நிழலான, குளிர்ச்சியான மற்றும் நீர்த்தேங்காத இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். நேரடியாக சூரிய ஒளி மற்றும் கனமழையிலிருந்து பாதுகாக்கப்பட்ட இடமா இருந்ததுனா பரவாயில்ல. இதுக்கு நாம சிமெண்ட் தொட்டி, செங்கல் கட்டமைப்பு இல்ல தரைமேல படுக்கை எதுனாலும் நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கலாம். படுக்கையோட அடிப்பகுதியில வைக்கோல், தேங்காய் நார் அல்லது உலர்ந்த இலைகளை பரப்பி அதன் மேல் கரிம பொருட்கள் மற்றும் மாட்டுச்சாண கலவைகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மண்புழு உரம் தயாரித்தல முன் மக்க வைத்தல் அப்படிங்கிறது, அதாவது ப்ரீ டைஜஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஏன்னா மாட்டு சாணம் மற்றும் கழிவுகளை நேரடியா மண்புழுகளுக்கு பயன்படுத்த கூடாது. அவற்றை ஒன்றாக கலந்து 15-20 நாட்கள் வரைக்கும் மக்க வைக்க வேண்டும். மக்க வைக்கும் போது அதிக வெப்பநிலை ஏற்பட்டு பகுதி அளவுக்கு கழிவுகள் மக்கீரும். இந்த பகுதியளவு மக்கிய கழிவுகளில் மண்புழுக்களை வளர்ச்சிக்கு ஏற்ற வகையாக உள்ளன. இந்த நடைமுறை மண்புழுக்களின் உயிரிழப்பை தடுக்கின்றன. இதன் பிறகு இந்த பகுதியளவு மக்கிய கழிவுகளில் மண்புழுக்களை படுக்கையில் விட வேண்டும். பொதுவாக 1 டன் கழிவு பொருட்களுக்கு 1-2 கிலோ வரைக்கும் மண்புழுக்களை பயன்படுத்தலாம். இதை பராமரிப்பதற்கு மண்புழுக்களுக்கு ஈரப்பதம் மிகவும் முக்கியமானது. இதிலும் 60-70% ஈரப்பதத்தை நாம் பராமரிக்க வேண்டும். தேவைக்கு ஏற்ப தண்ணீர் வந்து தெளித்துக் கொள்ளலாம். அதே சமயம் அதிக அளவிலையும் வந்து தண்ணீர் தெளிச்சிடக்கூடாது. ஏன்னா நிறைய தண்ணீர் தெளிச்சோம்னா காற்றோட்டம் இல்லாம மண்புழுக்கள் இறந்து போக வாய்ப்பு உள்ளது. இது மட்டும் இல்லாம இந்த மண்புழுக்களை எறும்பு, எலி, கோழி மற்றும் மற்ற எதிரியிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும்.
1: ஆகாசவாணி FM ரெயின்போ 103 MHz கோயம்புத்தூரில் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அங்கக வேளாண்மையில் பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் சுற்றுச்சூழல் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் ஈ. பரமேஸ்வரி அவர்கள்.
0: பொதுவா பாத்தீங்கன்னா மண்புழு உரம் தயாரிப்பதற்கு 45-60 நாட்கள் வரை கால அளவு தேவைப்படுது. இந்த உரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடர் பழுப்பு நிறத்துல இல்ல கருப்பு நிறத்துல மண் போன்ற மனத்துடன் நுண்ணிய துகள்களாக வந்து மண்புழு உரம் இருக்கும். எப்படி வந்து நம்ம மண்புழுக்களை சேகரிக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மண்புழுக்களுக்கு பசுஞ்சாணமானது மிகச்சிறந்த உணவாகும். பசு பச்சையான சாணத்தை வந்து நம்ம அந்த மண்புழு படுக்கையில வச்சுட்டு 12 மணி நேரம் விட்டுட்டோம்னா அந்த புழுக்கள் எல்லாம் வந்து பச்சை சாணத்துல ஒட்டிக்கும். அப்ப வந்து நீங்க அந்த பால் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த பந்தை எடுத்துட்டு மீதி இருக்கிற மண்புழு உரத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இல்ல நம்ம வந்து மண்புழு உரத்தை விக்கிறோம் அப்படின்னா சல்லடியில வந்து நம்ம சளிச்சிட்டு அந்த விதை வந்து உரங்கள்ல வந்து நம்ம வித்தரலாம். இதுல இருந்து எடுத்த மண் புழுக்களை வந்து புழுக்களையும் நம்ம விக்கலாம், இல்ல நம்ம அடுத்த பேட்சான மண்புழு உரம் தயாரிப்பதற்கும் இதை வந்து உபயோகப்படுத்தலாம். எப்பவுமே இந்த உரங்கள் மக்கு உரமாகட்டும் மண்புழு உரங்களாகட்டும் நம்ம அறுவடை செய்த உடனே மூட்டையில புடிச்சு வைக்க கூடாது. ஒரு நிழலான இடத்துல வச்சு தண்ணி தெளிச்சு வைக்கணும். எப்ப நமக்கு தேவையோ அப்ப தோட்டத்துக்கு எடுத்துட்டு போய் உபயோகப்படுத்தலாம். இல்ல நான் வந்து விக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்களாலும் எப்போ நம்ம விக்கிறோமோ அப்ப வந்து மூட்டை புடிச்சு வித்தா போதும். ஏன்னா இதுல நல்லது செய்யக்கூடிய நிறைய வகையான நுண்ணுயிரிகள்

இருக்கு, இந்த மண்புழுக்களோட முட்டைகள் இருக்கு. நம்ம பாலித்தீன் பையில போட்டு அடைச்சி வச்சிட்டோம்னா காற்றோட்டம் இல்லாம ஈரப்பதம் இல்லாம அவையெல்லாம் இறந்து விடும். அதனால வந்து எப்ப தேவையோ அப்ப மட்டும் நம்ம வந்து இத மூட்டை பிடிச்சி வச்சோம்னா போதும். பொதுவா இந்த மண்புழு உரத்துல பாத்தீங்கன்னா 1% வந்து தலைச்சத்து இருக்கும். அரௌண்ட், அதாவது தோராயமா 1% வந்து மணிச்சத்தும், 1% கொஞ்சம் அதிகமா சாம்பல் சத்தும் இருக்குது. இது மட்டும் இல்லாம நுண்ணூட்ட சத்துக்கள், என்சைம்கள் மற்றும் நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் மற்றும் தாவர வளர்ச்சி ஊக்கிகளும் நிறைந்துள்ளன. இதை எப்படி பயன்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த மக்கு உரம் மண்புழு உரம் இரண்டையுமே 1 ஹெக்டருக்கு 5 டன் என்ற வகையில் அடி உரமா வந்து நம்ம பயன்படுத்தலாம். இதே பல மரங்களுக்கு பயன்படுத்துறதுனா 1 மரத்திற்கு 5 லிருந்து 10 கிலோ வரைக்கும் நம்ம இடலாம். நாற்றங்காலிலும் தோட்டக்கலை பயிரில் எல்லா வகையான பயிர்களுக்கும் இதை வந்து நம்ம பயன்படுத்துறதுனால பயிர் வளர்ச்சியையும் அதிகரித்து நல்ல மகசூல் வந்து பெற முடியும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வெர்மி வாஷ், அதாவது மண்புழு வடிநீர். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மண்புழு உரம் உற்பத்தியின் போது கிடைக்கக்கூடிய திரவம் தான் வந்து வெர்மி வாஷ்னு நம்ம சொல்றோம். இதுல வந்து தாவர வளர்ச்சி ஊக்கிகள் நிறைய உள்ளன. இது என்ன பண்ணலாம்னா, 1 லிட்டர் இந்த மண்புழு வடிநீரை எடுத்து 10 லிட்டர் தண்ணீர்ல கலந்து இலைவெளி தெளிப்பதன் மூலம் வளர்ச்சி வந்து அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் நோய் எதிர்ப்பு திறனையும் மேம்படுத்தலாம். இப்ப பண்ணைகளிலிருந்து கிடைக்கும் அந்த கரிம கழிவுகளை மண்புழு உரமாக மாற்றுவது கழிவுகளை மதிப்பு மிக்க வளமாக மாற்றும் சிறந்த தொழில்நுட்பமாகும். இது மண்வளத்தை மேம்படுத்தி உரச்செலவை குறைத்து சுற்றுச்சூழலை பாதுகாத்து நிலையான இயற்கை விவசாயத்திற்கு வழிவகுக்கின்றன. மண்புழுக்கள் இயற்கையின் உழவர்கள். பண்ணை கழிவுகளை உயர்தர உயிரி உரமாக மாற்றி மண்ணின் உயிர்த்தன்மையை மீட்டெடுக்கின்றன என்பது மண்புழு உரத்தின் சிறப்பை எடுத்துரைக்கும் உண்மையாகும். இப்போ கால்நடை கழிவுகளின் மறுசுழற்சிகளை பற்றி அறியலாம். இதுல முதன்மையானது பாத்தீங்கன்னா ஜீவாமிர்தம் தயாரித்தல். இயற்கை விவசாயத்துல பண்ணையின் உயிர் செயல்பாட்டை அதிகரிக்கும் முக்கிய உயிர் ஊட்ட கரைசலாக ஜீவாமிர்தம் விளங்குகிறது. இது மண்ணில் உள்ள நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளை பெருக்கி பயிர் ஊட்டச்சத்துக்களை எளிதில் எடுத்துக்கொள்ள உதவுகின்றன. ஜீவாமிர்தம் தயாரிக்க தேவையான பொருட்கள் 10 கிலோ மாட்டு சாணம், 10 லிட்டர் கோமியம், 2 கிலோ வெல்லம், 2 கிலோ பயிறு மாவு, 1 கைப்பிடி அளவு வளமான மண், அதாவது இலைதலையெல்லாம் உளுந்து நல்லா மக்கி இருக்கிற இடத்துல இருந்து எடுத்துட்டு வரக்கூடிய மண், இது எல்லாத்தையும் ஒரு தொட்டியில இல்ல ஒரு பெரிய மண் பானையில போட்டுட்டு 200 லிட்டர் தண்ணி வந்து நம்ம அதுல சேர்த்துடணும். சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு இல்ல ஏதாவது சாக்கு மாதிரி போட்டு மூடி வச்சிடணும். இல்லைன்னா என்ன ஆகுனா கொசுக்கள்லாம் போய் அதுல முட்டை வச்சிடும். அதை வந்து தவிர்க்கிறதுக்காக நம்ம மூடி வச்சிடறோம். 1 வாரம் வந்து இதை அப்படியே நம்ம நொதிக்க விட்டுறலாம். 1 வாரம் கழிச்சுட்டு நம்ம இத வந்து பாசன நீரோட சேர்ந்து வந்து நம்ம எல்லா வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். 1 ஏக்கருக்கு 600 லிட்டர் என்ற விதத்தில் இதை வந்து பரிந்துரை செய்யறோம். 15 நாட்களுக்கு 1 முறை இந்த ஜீவாமிர்தத்தை பாசன நீருடன் சேர்ந்து பயன்படுத்தப்படும் போது மண் வளம் பாதுகாப்பதோடு பயிர் வளர்ச்சி நன்றாக இருக்கும். இது அனைத்து வகையான வேளாண் பயிர்களுக்கும் தோட்டக்கலை பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா கன ஜீவாமிர்தம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீவாமிர்தத்தின் திட வடிவமே கன ஜீவாமிர்தம் ஆகும். நீர் வசதி குறைவான உள்ள பகுதிகளில் இது மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. கன ஜீவாமிர்தம் தயாரிக்க 50 கிலோ பசுமாட்டு சாணம், 10 லிட்டர் கோமியம், 2 கிலோ வெல்லம், 2 கிலோ பயிறு மாவு, அதே போல் 1 கைப்பிடி அளவு வளமான மண் வந்து எடுத்துக்கிறோம். இதுல வந்து என்ன பண்றோம்னா, இந்த எல்லா பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரு பந்து போல உருட்டி கொள்ள வேண்டும். இந்த கலவையை பந்து போல உருட்டிட்டு நிழல்ல வந்து 3 to 5 நாள் வந்து உலர வைக்க வேண்டும். வெயில்ல வந்து இதை காய வைக்க கூடாது, ஏன்னா இதுல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் எல்லாம் செத்து போயிடும். நிழல்ல வச்சு காய வச்சுட்டு இதை எவ்வளவு நாள் வேணாலும் நம்ம வந்து சேமித்து வைத்துக் கொள்ளலாம். எல்லா வகையான பயிர்களுக்கும் இதை வந்து அடி உரமா பரிந்துரை செய்யறோம். 1 ஏக்கருக்கு 400 கிலோ என்ற விகிதத்தில் கன ஜீவாமிர்தத்தை அடி உரமாக இடுவதனால மண்ணுல அங்கக கரிமச்சத்து அதிகரித்து நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கையை அதிகரித்து பயிர் வளர்ச்சலை அதிகரிக்கலாம். அடுத்தபடியாக இந்த கால்நடை கழிவுகளை உபயோகப்படுத்தி இலைவெளி தெளிப்பான்கள் எப்படி உருவாக்கலாம் என்று பார்க்கலாம். முதலில் பஞ்சகாவியா தயாரித்தலை பத்தி பார்க்கலாம். பஞ்சகவ்யம் என்பது பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய 5 முக்கியமான பொருட்களை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படும் பயிர் வளர்ச்சி ஊக்கியாகும்.
இது பயிர்களின்

வளர்ச்சியை தூண்டி பூக்கும் திறன் மற்றும் மகசூலை அதிகரிக்க உதவுகின்றது. பஞ்சகாவிய தயாரிக்க தேவையான பொருட்கள்: 5 கிலோ மாட்டு சாணம், 1 லிட்டர் நெய்யை கலந்து 3 நாட்கள் வைத்திருக்க வேண்டும். பின்னர் இதனுடன் 3 லிட்டர் கோமியம், 2 லிட்டர் பால், 2 லிட்டர் தயிர், 3 லிட்டர் இளநீர், 3 கிலோ நன்கு பழுத்த வாழைப்பழம், 1 கிலோ வெல்லம் இவற்றை சேர்த்து கலந்துவிட வேண்டும். இந்த கலவையை நிலவான இடத்தில் வைத்து தினமும்

0: ஒரு கிலோ வெல்லம் இவற்றை சேர்த்து கலந்துவிட வேண்டும். இந்த கலவையை நிலவான இடத்தில் வைத்து தினமும் காலையில் ஒரு முறை மாலை ஒரு முறை நன்கு கலந்து விட வேண்டும். சுமார் 15 நாட்களில் பஞ்சகாவியம் தயாரித்து விடும். இதை 3% கரைசல் அதாவது 30 மில்லி லிட்டர் எடுத்து 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து இலைவெளியாக தெளிப்பதன் மூலம் பயிர் வளர்ச்சி மற்றும் பூக்கும் திறன், நோய் எதிர்ப்பு திறன் ஆகியவை அதிகரிக்கின்றன. இதை பாசன நீருடன் கலந்து பயன்படுத்தலாம். அதாவது 1 ஏக்கருக்கு 20 லிட்டர் பஞ்சகாவியாவை சொட்டு நீர் பாசனத்தின் மூலமாகவும் உபயோகிக்கலாம். அடுத்த இயற்கை வழி தெளிப்பான்னு பாத்தீங்கன்னா முட்டை அமிலம். முட்டை அமிலம் என்பது இயற்கை விவசாயத்தில் பயிர் வளர்ச்சியை ஊக்குவிப்பதோடு மட்டுமல்லாமல் பூச்சி நோய்க்கான எதிர்ப்பு தன்மையையும் பயிர்களுக்கு அளிக்கிறது. இதில் அமினோ அமிலங்கள், புரதங்கள் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் அதிக அளவில் காணப்படுவதால் தாவரங்களின் வளர்ச்சி மற்றும் இலைப்பரப்பை அதிகரிக்க உதவுகின்றன. இந்த முட்டை அமிலம் தயாரிக்க முட்டைகளை ஒரு கண்ணாடி அல்லது மண் பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். முட்டைகளை வரிசையாக அடுக்கி வைத்துவிட்டு முட்டைகள் முழுகும் அளவிற்கு எலுமிச்சை சாறினை விட வேண்டும். பொதுவாக பிராய்லர் கோழி முட்டையில இருந்தா 10 நாட்கள் போதுமானதாக இருக்கும். நாட்டுக்கோழி முட்டை உபயோகப்படுத்தினா 15 நாட்கள். ஏன்னா நாட்டுக்கோழி முட்டையில அந்த முட்டை ஓடு வந்து சற்று கடினமாக இருக்கும், சரிங்களா? அதுக்காக முட்டைகளை நம்ம அடுக்கிட்டு முட்டை முழுகிற அளவுக்கு எலுமிச்சை சார ஊத்திரணும். முட்டை ஓடு எலுமிச்சை சாறுல மட்டும்தான் கரையும். இதில் இருக்கக்கூடிய கால்சியம் கார்பனேட்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் பயிர் வளர்ச்சி ஊக்குவிப்பதுல முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால நம்ம முட்டைகளை அடுக்கிட்டு முட்டை முழுகிற அளவுக்கு எலுமிச்சை மலை சார ஊத்திட்டு அப்படியே மூடி வைத்து விடலாம். ஒரு 15 நாட்கள் வச்சிட்டோம்னா முட்டை ஓடு வந்து எலுமிச்சை சாறுல கரைஞ்சி போயிட்டு அந்த மஞ்சக்கருவும் வெள்ளக்கருவும் பாத்தீங்கன்னா அப்படியே மேல மிதந்துட்டு இருக்கும். அத ஒரு குச்சி வச்சு நம்ம கலந்து விடும் போது அப்படியே சீம்பால் மாதிரி ஆயிடும். ஒரு மஞ்ச கலர்ல கெட்டியான திரவமா இருக்கும். இதை வந்து சம அளவு அது கூட வந்து நாட்டு சர்க்கரைய சேர்த்துடலாம். சேர்த்து மறுபடியும் ஒரு வாரம் வச்சிட்டோம்னா நன்கு நொதிச்சிட்டு 20வது நாள் முட்டை அமிலம் ரெடியா இருக்கும். இதை வந்து வடிச்சு எடுத்துக்கலாம். வடிச்சு எடுத்த கரைசலை வந்து 20 ml எடுத்து 1 லிட்டர் தண்ணியில கலந்து எல்லா வகையான பயிர்களுக்கும் வந்து இலைவெளி தெளிப்பான் மூலம் நம்ம வந்து கொடுக்கலாம். பயிர் வளர்ச்சி நல்லா வந்து ஊக்குவித்து அதிக மகசூல் கிடைக்கும். இதே போல மீன் அமிலம் தயாரித்தல். இங்க என்ன நம்ம யூஸ் பண்றோம்னா மீன் கழிவுகள். நம்ம சாப்பிடறதுக்கு எடுத்தது போக இந்த தலை வால் குடல் எல்லாம் தூக்கி எறிவாங்க இல்லைங்களா, அந்த மீன் கழிவுகளை நம்ம எடுத்துட்டு வந்து தண்ணி இருந்ததுன்னா அதை மட்டும் வடிச்சிட்டு சம அளவு நாட்டு சக்கரை போட்டு நல்லா கலந்து மூடி வச்சிடணும். ஒரு 15 நாள் நம்ம அப்படியே விட்டுறலாம். 15 நாட்களுக்குள்ள இது நல்லா நொதிச்சு அதுல இருக்கக்கூடிய திரவங்கள் வரும். அந்த திரவங்கள் அதை வந்து நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம். இதுதான் வந்து மீன் அமிலம். இதுல வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பாத்தீங்கன்னா 20 மில்லி லிட்டர் நம்ம எடுத்துட்டு 1 லிட்டர் தண்ணியில கலந்து எல்லா வகையான பயிர்களுக்கும் நம்ம வந்து இதை பயன்படுத்தலாம். இந்த இலைவெளி தெளிப்பான்கள் பாத்தீங்கன்னா நம்ம 3 வகையான பயிர்த்திருக்கோம். பஞ்சகாவியா, மீன் அமிலம், முட்டை அமிலம், 3 யூஸ் பண்றோம். இந்த இலைவெளி தெளிப்பான்கள் வந்து தாவர வளர்ச்சியை தூண்டி இலைகள்ல பசுமையை அதிகரித்து பூக்கும் திறன் மற்றும் மகசூலை அதிகரிக்கின்றன. குறிப்பாக மீனமிலம் பயிர் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதிலும், முட்டையமிலம் வந்து தாவரத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சி மற்றும் ஊட்டச்சத்தை பயன்பாட்டு அதிகரிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. விவசாயிகளுக்கான ஒரு சில பரிந்துரைகளை இந்த இடத்துல சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது பண்ணை கழிவுகளை வந்து கட்டாயம் எரிக்க வேண்டாம். ஒவ்வொரு பண்ணையிலும் உரக்குழி வந்து கட்டாயம் அமைக்க வேண்டும். மட்கு உரம், மண்புழு உர உற்பத்தியை வந்து ஊக்குவிக்க வேண்டும். பயிர் கழிவுகளை வந்து நம்ம நுண்ணீரிகளின் மூலம் மக்க செய்து மண்ணில வந்து அங்கக கரிமத்தின் அளவை நம்ம வந்து ஊக்குவிக்க வேண்டும். பண்ணை கழிவுகள் என்பது குப்பைகள் அல்ல, அவை மண்ணின் செல்வம். பண்ணையில் கிடைக்கும் ஒவ்வொரு கரிம கழிவையும் மறுசுழற்சி செய்து உரமாக மாற்றினால் மண் வளம் அதிகரிக்கும், உர உற்பத்தி செலவு குறையும், சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும். பண்ணை கழிவுகளை எரிக்காமல் உரமாக மாற்றுவோம். மண் வளத்தையும் விவசாய லாபத்தையும் உயர்த்துவோம். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 10 அங்கக வேளாண்மையில் பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் என்ற தலைப்பில் பாடம் நடத்தினார். கோயம்புத்தூர்

தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் சுற்றுச்சூழல் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் இ பரமேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் பாலசுப்பிரமணியன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எமது நாளைய ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் தேனீக்களின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியரும் அகில இந்திய தேனீ ஆராய்ச்சி திட்டத்தின் முதன்மை விஞ்ஞானியுமான முனைவர் வி ஆர் சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை 11வது வானொலி வேளாண்மை பள்ளி பாடத்தில் சந்திப்போம். நேயர்களே, வணக்கம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே மூன்றாவது மற்றும் நான்காவது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 2229 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் சாலை பணிகள் தரமாக நடைபெற வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தரத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி கூறினார். தமிழகத்தில் 27 தடுப்பணைகள் 206 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். 13 மாவட்டங்களில் இந்த தடுப்பணைகள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். 6 மாவட்டங்களில் 9 அணைக்கட்டுகள் 97 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும். 5 மாவட்டங்களில் 13 கோடி ரூபாய் செலவில் 6 பகிர்வு அணைகள் கட்டப்படும். 35 மாவட்டங்களில் 28 கோடி ரூபாய் செலவில் செயற்கை நிலத்தடி நீர் செறிவூட்டும் குழாய்கள் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் திரு ஆனந்த் வெளியிட்டார். முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கு முன்பு ஒப்பந்தப்புள்ளிகள் கோராமல் பணிகள் நடைபெற்றதா என்றும் வினவியுள்ளார். இதுதொடர்பான அனைத்து விவரங்களையும் மக்கள் முன் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட தங்கள் கட்சி அனுமதிக்காது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்ட கர்நாடகாவிற்கு மத்திய அரசு உதவக்கூடாது என்று கூறினார். காவிரியில் தமிழகத்திற்குரிய நீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தினார். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் தமிழக அரசு உயர்த்தியுள்ளது போதுமானது அல்ல என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் பால் கொள்முதல் விலை கடந்த 4 ஆண்டுகளாக உயர்த்தப்படாததை சுட்டிக்காட்டியுள்ளார். தனியார் நிறுவனங்கள் ஆவின் கொள்முதல் விலையை விட லிட்டருக்கு 12 ரூபாய் வரை கூடுதலாக வழங்குவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 7 ரூபாய் அளவுக்காவது உயர்த்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மாணவர்கள் மற்றும் இளையோரின்

மக்களின் ஜனநாயக உரிமைகளை தமிழக அரசு பறிக்கக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடந்த 30 ஆண்டுகளாக நடைபெறாமல் உள்ள கல்வி நிறுவனங்களின் மாணவர் பேரவை தேர்தல்களை உடனடியாக நடத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாள்தோறும் கொலை, கொள்ளை மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெறுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். குற்றங்கள் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியா சற்றுமுன் வரை 5-3 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-17 என்ற செட் கணக்கில் கனடாவின் வென் யூ ஜாங்கை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டியும் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் த்ரூ கபிலா டானிஷா கிராஸ்டோ இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மும்பையில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியின் ராபிட் பிரிவில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். கலையில் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: நமது எஃப்எம் ரெயின்போ 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. நேரம் 9:16. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் ஆர்ஜே மஞ்சு. ஒவ்வொருவரின் வாழ்வும் ஒவ்வொரு மாதிரியானது. என்ன கிடைத்தாலும் நிம்மதி இல்லாமல் சிலர், கிடைத்ததை வைத்து சந்தோஷமாக வாழும் சிலர். ஒருவனுக்கு வாழ்வு என்பது இனிமையானது, மற்றொருவனுக்கு அதுவே கொடுமையானது. படைத்த இறைவனுக்கோ எல்லாமே ஒன்றுதானே. உலகைக்கான கடவுள் இப்போது வந்தால் என்ன நினைப்பாரோ

ரசித்த பாடல் சாந்தி நிலையம் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி சுஷீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். பெற்றோரின் கடமை முடிந்தாலும் கடைசி வரை உற்ற துணையாக நிற்பது உடன்பிறப்புதான். அன்பிற்கினிய அண்ணனுக்கு தங்கையாக பிறந்துவிட்டால் ஒரு பெண்ணிற்கு வேறு என்ன வேண்டும்? அஞ்சனம் தீட்டி கைவடை பூட்டி நாணத்தை காட்டி மங்களம் சூட்டி மணவாளன் வீட்டுக்கு தங்கை புறப்படும் போது அண்ணனின் கண்களில் இருந்து வழியும் ஒரு சொட்டு கண்ணீருக்கு இந்த உலகத்தில் விலைதான் ஏது?

நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் கண்ணதாசன். எதை எதையோ மறந்து அல்லது மறக்க நினைத்த கொஞ்சம் போதையில் தன்னை மறந்திருப்பவனிடம் ஒரு சுகமான கதை சொன்னால் எப்படி இருக்கும்? அதுவும் ஒரு அழகிய மங்கை சொர்க்கத்தின் அருகில் அழைத்துச் செல்ல அவளாக வந்தால் இப்படித்தான் இருக்கும்.

செவந்தமன் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி. சுஷீலா பாடிய பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் கண்ணதாசன்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: இன்னைக்கு மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சிக்கு திருப்பூர் மாவட்ட நேயர்கள் கால் பண்ணி அவங்களோட விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். 9:31 நம்ம கேட்டு இருக்கோம் மயிலிறகு. சுற்றித்திரையும் பட்டாம்பூச்சியாக கல்லூரியில் வலம் வந்தவள் அவள். அவளுக்கு அவனை கண்டதும் வந்துவிட்டது காதல் நோய். கண் சிமிட்டும் நேரத்தில் கண்ணில் பார்த்த அவன் உருவம் அவளுடைய நெஞ்சில் பதிந்தது. யாருடைய வித்தை? கர்வம் கொண்டவளை கருணை கொண்டவளாக மாற்றியவன் யாரோ

பணமா பாசமா திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இது. கே வி மகாதேவன் இசையில் பி சுஷீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். அன்பும் அழவும் அழகும் அறிவும் ஒருங்கே இணைந்த பாவை அவளை பார்க்காமல் சென்றால் விடுவாளோ? நம் முன்னவர்கள் தனித்திருந்தால் நாம் இங்கே பிறப்பது ஏது என்ற கேள்வியோடே அவனை அழைக்கிறாள். அருகே வா, அழகே வா, அலையே வா, தலைவா வா என நாமும் அழைக்கலாமா அவளோடு சேர்ந்து?

0: ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி சுஷீலா பாடிய பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் கண்ணதாசன்.
1: KMCH-இன் தவமணி தேவி அட்வான்ஸ்ட் ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1 முதல் September 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
2: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
0: 9:40 எஃப்எம் ரெயின்போ 103 நம்ம கேட்டு இருக்கோம் மயிலிறகு. தனக்கு வரப்போகும் மாப்பிளை பற்றிய கனவு ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கும். அவள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றியவன் ஒருவனாக இருக்க, இன்று நேரில் வந்து நிற்பவனோ வேறொருவன். அவனேதான் இவனா, இவனேதான் அவனா? குழப்பத்தில் கண்கள் கலங்காதா, கண்ணம் சிவக்காதா, மனது மயங்காதா, எதையெதையோ நினைக்காதா

குங்குமத்தை சுமந்து கொண்டு குலுக்கி வரும் சிங்காரி, குண்டு மல்லி பூவை கொண்டு குழஞ்சி வரும் உய்யாரி, கட்டி முகம் கொண்டவளே காதல் பேச வந்த

பெரிய இடத்து பெண் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், டி எம் சவுந்தரராஜன் பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன். விதிவசத்தால் கணவனை பிரிந்த ஒருத்தி அன்பையே அறமாக்கிய ஒரு அழகிய இல்வாழ்க்கையில் ஒரு நொடியும் கணவனை விலகாத மற்றொருத்தி. இவர்கள் இருவரின் கணவனும் ஒருவனேயானால் இத்தனை நாள் இழந்த உறவை புதுப்பிக்க துடிக்கும் ஒருத்திக்கும் இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்வை இழக்க விரும்பாத ஒருத்திக்கும் இடையே நடக்கும் போராட்டம்தான் இந்த பாடல்.

இருகோடுகள் திரைப்படத்திற்காக வி குமார் இசையில் கே ஜமுனா ராணி பி சுஷீலா பாடிய பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் வாலி. நாம் பிரிவென்னும் ஒரு சொல்லை மறந்தால் என்ன? காதலிக்கும் ஒவ்வொருவரின் ஆசையும் இதுதானே. எப்போதும் தனது காதலியை பற்றியோ காதலனை பற்றியோ யோசித்துக் கொண்டிருப்பதுதானே காதல். அதே போல மற்றவர் நெஞ்சிலும் தன்னை பற்றிய ஞாபகம் மட்டுமே இருக்க வேண்டும் என்பது பேராசை அல்லவே. அடிக்கடி நேரில் பார்க்கும்போது இருவரது கண்கள் சந்திக்கவும் ஆசைப்படுவதா மன்னிப்பதற்கு?

இருமலர்கள் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி என் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடிய பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் வாலி. தூக்கி வளர்த்த அண்ணன் பொழிந்த பாசம் முழுவதையும் அவனின் வாரிசுகளிடம் திருப்பிக் கொடுப்பதுதான் சகோதரிகளின் வழக்கம். ஒரு மழலை அம்மா அப்பா என்று அழைக்கும் முன்னே அத்தை என்று

அழைத்து விட்டால் அவர்களின் சந்தோஷமே தனிதான். அண்ணன் குழந்தைகளை தேவதையாக்கி தன் மடியையே மெத்தையாக்கி தூங்க வைக்கும் அழகே அழகுதான். அப்படி ஒரு அத்தையின் அழகு பாடல்தான் இது, கேட்கலாமா?

கற்பகம் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி சுஷீலா பாடிய பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் வாலி. ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன தேவை? அன்பை பொழியும் ஒரு பெண் ஆணுக்கு தேவை, அரவணைத்து பாதுகாப்பு தரும் ஒரு ஆண் பெண்ணுக்கு தேவை. இருவரும் இணைந்து நடத்தும் குடும்பத்திற்கு சந்தோஷமும் நிம்மதியும் செல்வமும் தேவை. அய்யனார் கொடுக்கும் வாழ்வும் அப்படிப்பட்ட ஒன்றுதான். நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் காவல் தெய்வம் திரைப்படத்திற்காக ஜி தேவராஜன் இசையில் தாராபுரம் சுந்தரராஜன் பி சுஷீலா பாடியது. பாடலாசிரியர் மாயவநாதன்.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: நேரம் 10:02. FM Rainbow 103 இது மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் ஆர்ஜே மஞ்சு. இன்னைக்கு திருப்பூர் மாவட்ட நேயர்கள் கால் பண்ணி அவங்களோட விருப்ப பாடல்களை கேட்கலாம். தயவு செய்து இன்னைக்கு காலையில நிகழ்ச்சியில கலந்துகிட்டவங்களும் 3 மணி நிகழ்ச்சியில கலந்துகிட்டவங்களும் இல்லாம மற்ற நேயர்களுக்கு, புது நேயர்களுக்கு இல்லைன்னா அழைக்காத நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்மளும் நிறைய அவங்களோட ரசனையும் கேட்ட மாதிரி இருக்கும் இல்லையா. 1981 1992 வரைக்கும் வெளிவந்த பாடல்களை நீங்க அவங்களோட விருப்ப பாடல்களை கேட்கலாம். அழைக்க வேண்டிய நம்பர் 04-6-3-1-2-3-1-7-0-4-6-2-3-1-2-1-0-3.

0: மனதோடு ரெயின்போ கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கு திருப்பூர் மாவட்ட நேயர்கள் மட்டும் அவங்களோட விருப்பப்பாடலை கேட்டுட்ருக்காங்க. அந்த வகையில் ஒரு நேயர் காத்திருக்காங்க. வணக்கம், யாருங்கிறது பேசுகிறீங்க?
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். கோபாலகிருஷ்ணன், என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: எனக்கு இது நம்மாடு படத்துலேருந்து அம்மாடி.
0: ஓகே, பாடல் வந்து கேளுங்க.

0: நமது எஃப்எம் ரெயின்போ 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. பத்து மணி 12 எஃப்எம் ரெயின்போ 103 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் மனதோடு ரெயின்போ. வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாடார் பேரு செல்வி ரவிங்க மேடம்.
0: செல்வி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: முன்னாள் முடிச்சுல இருந்துங்க, நான் பிடிச்ச மாப்பிள்ளதே நாடு.
0: ஓகே, பாடல் வருது கேளுங்க.
2: நான் பிடிக்கும் மாப்பிள்ளதா நாடா.

0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: திருப்பூர் மாவட்டம் கனியாமூண்டி கனகரத்தினம்.
0: கனகரத்தினம், என்ன பாடல், எந்த படத்திலிருந்து வேணும்?
1: என்னுயிர் கண்ணம்மா படத்திலிருந்து மத்தாளம் கொட்டப்போறோம் என்ற பாடல்.
0: ஓகே, பாடல் வருது, கேளுங்க.

0: ரசித்த பாடல் சிப்பிக்குள் முத்து திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க திருப்பூர் மாவட்டம் சர்க்கார் கண்ணாடி புத்தூர் முனுசாமி. நமது எஃப்எம் ரெயின்போ 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலன் இன்று ஒரு தகவல். 10:26 மனதோடு ரெயின்போ கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு திருப்பூர் மாவட்ட நேயர்கள் பங்கு பெறும் நிகழ்ச்சி இது. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யாரு இங்க பேசுறீங்க?
1: மகாலட்சுமி காங்கேஜிலிருந்து பேசுறேங்க.
0: என்ன பாடல் வேணும் மகாலட்சுமிக்கு?
1: போற்றி பாடலி பெண்ணே தேவர் மகன் படத்துல.
0: ஓகே, பாடல் வருது, என்ஜாய் பண்ணுங்க.

0: 10:31 எஃப்எம் ரெயின்போ 103 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் மனதோடு ரெயின்போ. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் வெள்ளவளிடம் ஈஸ்வரன் பேசுறேன் மேடம்.
0: ஈஸ்வரன், என்ன பாட்டு வேணும் உனக்கு?
1: கொம்பேரி மூக்கன் படத்திலிருந்து ரோஜா ஒன்று முத்தம்
0: கேட்குறேன். ஓகே, அருமையான பாடல் வருது, கேளுங்க.

0: வணக்கம், மனதோடு ரெயின்போ. வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களோட ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க, ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணுங்க, அப்பதான் நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்கும்.
1: திருப்பூர் மாவட்டம் வெளியேற
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: மேடம், தேரன் பாட்டியின் படத்துல இருந்து காதல் கடிதம். மேடம்,
0: ஓகே, பாடல் வருது கேளுங்க.

0: 10:41 எஃப்எம் ரெயின்போ 103.3ல நம்ம கேட்டுட்டு இருக்கோம் மனதோடு ரெயின்போ. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கங்க.
0: வணக்கம்.
1: காவலிப்பாளையத்துல இருந்து அம்பிகா பேசுறேன்.
0: அம்பிகா, என்ன பாடல் இன்னைக்கு கேட்க போறீங்க?
1: கிராமத்து மின்னல் படத்துல இருந்து நீ போகும் பாதையில் மனசு போகுதே.
0: ஓகே, சூப்பரான பாடல், கேட்கலாம்.
2: நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே,

0: மனதோடு ரெயின்போல இன்னொரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம், யாருங்கன்னு பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம். வணக்கம், நந்தகுமார் பேசுறேங்க மேடம்.
0: எங்க இருந்து? காங்கேயம்ங்களா?
1: காங்கேயம்.
0: ஓகே. பாடல் என்ன வேணும் சொல்லுங்க.
1: பன்னீர் புஷ்பங்கள் படத்துல இருந்து ஆனந்தராகம்.
0: ஓகே, பாடல் வரது கேளுங்க.

இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6 மணிக்கு காலை தென்றலில் குரலும் விளக்கமும், அதனைத் தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குகிறார் முனைவர் சி தீபா அவர்கள். அதனைத் தொடர்ந்து கேட்கலாம் பக்தி பாடல்கள். காலை 6:33

நாளை காலை 6 மணிக்கு காலை தென்றலில் குறளும் விளக்கமும், அதனைத் தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குகிறார் முனைவர் சி. தீபா அவர்கள். அதனைத் தொடர்ந்து கேட்கலாம் பக்தி பாடல்கள். காலை 6:33 ப்ரோக்ராம் ஹைலைட்ஸ், 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், காலை 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர், 7:30 BWF உலக சாம்பியன்ஷிப் 2026 தினசரி கண்ணோட்டம், அதனைத் தொடர்ந்து ஹலோ டாக்டரில் பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர் பகிர்ந்து கொள்கிறார்கள். காலை 8:02 ரெயின்போ வைப்ஸ், 8:50 சைபாலன் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். காலை 10:02 போவோமோ ஊர்களும், 10:30 கவிதையும் கானமும், 11 மணிக்கு இன்றைய நேர், 11:30 ரெயின்போ கிளாசிக்ஸ், 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஹலோ தோழி, 1 மணிக்கு லஞ்ச் டைம், 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமியக்கலை நாட்டுப்புற பாடல்கள், ஒயில் கும்மி வழங்குவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம். பத்ரப்பன் குழுவினர், 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் கே. சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும், 6 மணிக்கு பூச்செண்டு, 7:25 எறும்பூரும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து அங்கக வேளாண்மையில் தேனீக்களின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் மற்றும் அகில இந்திய தேனீ ஆராய்ச்சி திட்டத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி. ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துகள் இடம்பெற கேட்கலாம். 9:15 மயிலிறகு, 10 மணிக்கு மனதோடு ரெயின்போ. நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி கேட்கலாம் இன்றைய வானிலை நிலவரம். சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்த தகவலின்படி இன்று பதிவானது கோயம்புத்தூரில் அதிகபட்சம் 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ், திருப்பூரில் 35 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சம், 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சம், ஈரோட்டில் 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சம், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கிறது, சேலத்தில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாகியிருக்கிறது, பாலக்காட்டில் 32 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சம், 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சம், ஊட்டியில் 22 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 17 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாகியிருக்கிறது. இன்றைய வானிலை நிலவரம் கேட்டோம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு மனசு மயங்கும் நிகழ்ச்சியில உங்களுக்காக சூப்பரான பாடல்கள் கொடுக்கறதுக்கு நான் உங்கள் நட்ராஜ் வந்திருக்கேன். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக மனைவிக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். மனோ சொன்னலதா இவங்களுடைய வாய்ஸ்ல, பழனி பாரதி வரிகள்ல, சிற்பி அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

நட்புக்காக திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில, வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல, ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய குரல்ல பாடல் இதோ.

தர்மா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:21 ஆயிட்டு இருக்கு. தர்மா திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரல்ல, வாசன் வரிகள்ல, இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். ஜெயச்சந்திரன் அவர்களுடைய குரல்ல, பழனி பாரதி அவர்களுடைய வரிகள்ல, SA ராஜ்குமார் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

நினைத்தேன் வந்தா இத்திரைப்படத்தில இருந்து சித்ரா, அனுராதா, ஸ்ரீராம் இவங்களுடைய வாய்ஸ்ல, பழனி பாரதி அவர்களுடைய வரிகள்ல, தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சும் நேரம் 11:31 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும். நிகழ்ச்சியில அடுத்ததாக எதிரும் புதிரும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். புஷ்பவனம் குப்புசாமி, சுவர்ணலதா இவங்களுடைய வாய்ஸ்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல, வித்யாசாகர் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

இனியவளே படத்திலிருந்து கிருஷ்ணராஜ் அவர்களுடைய குரலில் தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:41 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நிலாவே வா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். விஜய் அண்ட் அனுராதா ஸ்ரீராம் இவங்களுடைய குரல்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் வித்யாசாகர் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

நேரம் 11:47 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டு இருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிம்மராசி திரைப்படத்திலிருந்து கலைக்குமார் அவர்களுடைய வரிகள்ல இசை, ராஜ்குமார் அவர்களுடைய இசையில உன்னிகிருஷ்ணன், சொன்னலதா இவங்களுடைய குரல்ல பாடல் இதோ.

நேரம் 11:57 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி கொண்டும் நிறைவு பாடலாக மன்னவர் சின்னவர் திரைப்படத்திலிருந்து மனோ ரஞ்சனி இவங்களுடைய வாய்ஸ்ல வாலி வரிகள்ல பாடல் இதோ.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

குருவி சுத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: காற்று மடியில விழுந்தேன் மாளிகைக்கு நன்றி சொல்வதா, மடியில காலெடுத்து மடியில விழுந்தேன் மாளிகைக்கு நன்றி சொல்வதா, இல்லை ஜாழியில தேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு நன்றி சொல்வதா.
1: அம்மா போதுமே சரசம், இதை அக்கம் பக்கம் பார்த்தாலே விரசம்,
0: கொஞ்சமா இயங்குது இதயம் அட கொஞ்சினால்

0: அச்சம் கொஞ்ச நாள் போனதும் எனக்கும்
1: அச்சமும் நாணமும் தடுக்கும்
0: அதில் ஆசையும் தேவையும் இருக்கும் தேவையும்

சரி தாதா பாப்பா மாமா சரி சரி மகசதா மகசதா சக சக பத சக.

மோகம் பிறந்ததம்மா முந்தானாள் பார்க்கையிலே, நேசம் பிறந்ததம்மா நேற்று நீ நடக்கையிலே, ஏக்கம் பிறந்ததம்மா இன்று நீ சிரிக்கையிலே, இன்பம் பிறக்கும் அம்மா நாளை இந்த வேளையிலே. ஒரு நாள் கூத்துக்கு நீ செய்யப்பட்ட மேடையிலே, மறுநாள் பார்க்கையில்

நின்றா அவன் யார் என்று பேர் சொல்லி நெஞ்சோடு நின்றான். மத்தியில கற்று வச்ச வித்தைகளை படிச்சாம்பாரம்மா, பொம்பளைய சொக்க வச்சு பக்கம் வந்து நிற்க

0: வெளிவேஷத்தை மோசத்தை பொய்யாக்க வந்தான்.
1: கம்பு சண்டை பம்பு சண்டை கத்தி சண்டை குத்து சண்டை போட்டான் தனியாக. பத்து பேர் மத்தியிலே ஒத்தனாக சுற்றி வந்து ஜெயிச்சாம் முடிவாக.
0: ஒரு நாள் கூத்துக்கு மீசைய பற்றி

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

இல்லை கவிதை பாட, என்ன சொல்லி என்ன பாட, கம்பன் இல்லை கவிதை பாட. அவள் தஞ்சை தரணியில் கொஞ்சம்

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4:10. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் பேரிகை வி வெங்கடராஜு அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். கே டி ராமாஞ்சி அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது பவனுத்த என்று தொடங்கும் தியாகராஜர் இயற்றியது மோகனம் ராகம் ஆதிதாளம்.

நேரம் 4:23. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது. தேவ தேவ கலையாமிதே என்று தொடங்கும் சுவாதி திருநாள் மாயமாளவ கவுளை ராகம் ரூபகதாளம்.

நேரம் 4:31. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது மங்கம்புதி அனுமந்தா என்று தொடங்கும் அன்னமாச்சாரியா இயற்றியது தர்மாவதி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:56. பொங்கும் மங்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது என்ன கவி பாடினாலும் என்று தொடங்கும் அன்னையம்பட்டி ஆணையம்பட்டி ஆதிசேஷ ஐயர் இயற்றியது. நீலமணி ராகம் ஆதிதாளம்.

நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பேரிகை வி வெங்கடராஜு அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டோம். கே டி ராமான்ஜி அவர்கள் தவில்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது சி சரோஜா சி லலிதா இவர்களின் குரல்களில்.

நேரம் 5:15. அருள்மணிமாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது பாம்பே சகோதரிகள் அவர்களின் குரலில்.

0: அருள்மணி மாலை.
1: நேரம் 5:33. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது எம் எஸ் ஷீலா அவர்களின் குரலில்.